நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 13 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 தேதி புதன்கிழமை. இனி பிலகரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர் பல்லுயிர் பேணும் வாழ்க்கை முறை. சுற்றுச்சூழல் உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆச்சிராமன் அவர்களோடு நேர்முகம். 8:30 இதய ராகம். 8:50 சருமரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சக்கரமும் சலிக்காத நம்பிக்கையும் மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. காலை 10:00 உற்சாக மூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் ஜோடி அயன் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 உங்களோடு நாங்க. நண்பகல் 12:10 மங்கையர் உலகம். இதில் இன்று விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு உங்களின் பயணம் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். பகல் 1:30 முதல் அலைவரிசையில் காலை 8:45 வானொலி

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், ஒருங்கிணைந்த பண்ணையம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். இரண்டு:30 கிராம சமுதாயம், வாழ்வளிக்கும் வனங்கள். ஜெயங்கொண்டம் தா தோளங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களோடு நேர்முகம். 3:00 வரும் இசைத்தூரல், 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியாசாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம், பேராசிரியர் சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 7:25 உழவர் உலகம், இயற்கையோடு இணைவோம் தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களோடு ஒரு சந்திப்பு. 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம் இரவு 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 9:00 அரங்கிசை, கே சத்யநாராயணன் அவர்கள் வாசிக்கும் கீபோர்டு இசை கேட்டு ரசிக்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே புவராஜன் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் கே எஸ் நாராயணசாமி அவர்கள் வாசித்துள்ள வீண இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர். இரவு 10:00 அரங்கிசையில் டி கே ஜெயராமன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். ருக்மணி அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். CBSE விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக மற்றும் கேரள அரசுகள்

0: மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: the Karnataka Congress, with Mr. Shivakumar long seen as a contender for the top post since the party's victory in the 2023 assembly polls. Meanwhile, Congress has appointed senior Karnataka leader Siddaramaiah to its highest decision-making body, the Congress Working Committee CWC. The appointment is being seen as a significant organizational decision by the party leadership as it seeks to ensure stability and coordination within its Karnataka unit during a key political transition. West Bengal government will launch a major social welfare initiative, Annapurna Yojana, today. Chief Minister Subhendu Adhikari will formally inaugurate the scheme. The launch will be a massive synchronized event spanning the entire state. While the Chief Minister leads the central inauguration, beneficiaries of the Annapurna Yojana will participate virtually across all blocks, municipalities and municipal corporations. To ensure local participation, MLAs have been invited to attend the local events, and the Chief Minister's main program will be broadcast via video conferencing directly to all block and municipal headquarters. Bangladesh's Foreign Minister Khalilur Rahman has been elected president of the 81st session of the UN General Assembly, UNGA. Dr. Rahman emerged victorious in a closely contested election held in UN General Assembly, garnering 99 votes against Cyprus's Special Envoy for Multilateralism, Andrias Kokkoris, who got 91 votes. His one-year tenure as head of the Chief Deliberative Policymaking and Representative Organ of the United Nations will commence in September. In accordance with the established regional rotation, the president of the 81st session was to be elected from the Asia-Pacific group. UNGA President-elect Dr. Rahman said that he will uphold the world body's work on human rights and engage all member states during his tenure. External Affairs Minister S. Jaishankar has congratulated Dr. Rahman on his election as UNGA President. In a social media post, Dr. Jaishankar said that he is looking forward to working closely with Dr. Rahman to advance the shared priorities of India and Bangladesh and strengthen multilateral cooperation. Indian nationals will no longer require an airport transit visa when travelling to a third country through German airports beginning today. German Embassy in India announced that the exemption will simplify travel for Indian citizens transiting through Germany on their way to other international destinations. The embassy described the decision as a reflection of the growing partnership between the two countries. It said the move underlines the German government's commitment to deepening ties between the two countries, facilitating the movement of people. In women's cricket, England sailed to a 6-wicket win over India in the third and final T20 international to clinch the series 2-1 at the County Ground, Taunton in England last night. India felt confident after taking 3 early wickets, but a commanding partnership helped them with ease. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுலன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்து இந்த மூலப்பொருள்களிலிருந்து உன் உழைப்பினால் உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என்றது. விதைகளில் மனிதனின் உணவு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. பருத்தியில் அவன் ஆடை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்லிலும் மண்ணிலும் அவன் இருப்பிடம் செறித்து வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அவன் உழைப்பால் உருக்கொண்டன. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது ஆண்டவனுக்கு மட்டுமன்று உழைப்பாளிக்கும் பொருந்தும். நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், கோபுரத்துக்கு மேல் குருவியைப் போல பறக்கும் விமானம், அந்த விமான எல்லைகளைத் தாண்டி மேலே இருக்கும் நிலவில் போய் உட்காரும் ஏவுகணை, அந்த ஏவுகணையை தரையில் ஓர் அறையிலிருந்து கண்காணிக்கும் தொழில்நுட்பம் எல்லாம் மனிதர்களின் ஓயாத உழைப்பால் உருவானவை. உழைப்பால் உலகம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைப்பாளி? ஆம், கேள்விக்குறி நிமிரவே

இல்லை. ஒரு வேளாண் கூலியை பார்த்துவிட்டு தேசப்பிதா அரையாடையை அணிந்தார். இன்னும் அந்த வேளாண் தொழிலாளிக்கு முழு ஆடை கிடைக்கவில்லை. வானத்தளவு சேலை நெய்யும் நெசவாளி மாற்றுச் சேலைக்கு மனு போட்டு கொண்டிருக்கிறான். சாலைக்கு தார்குழம்பு கொதிக்க வைப்பவன் வீட்டில் குழம்பு கொதிக்கவில்லை. வருங்காலத்தில் உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரதியின் உறுதிமொழி. உழைப்பவர் உயர்வு எய்துவதை யாராலும் தடுக்க

0: உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரதியின் உறுதிமொழி. உழைப்பவர் உயர்வு எய்துவதை யாராலும் தடுக்க இயலாது. வியர்வை முத்துக்களை மாலையாகத் தொடுத்து மண்மகளுக்குச் சூட்டும் உழவன் தன் உழைப்பை நிறுத்திவிட்டால் முடியரசர்களும் அதிகாரம் இழப்பர். உழைப்பென்பது நம் குருதியின் குணமாகிவிட்டால் உயர்வு நம் வீட்டுக் கதவை தட்டும். தந்தை இருவிழிகளையும் இழந்தவர், வேறு ஆதரவு இல்லை. இச்சூழலில் இளைஞன் ஒருவன் நிலக்கரி சுரங்க தொழிலாளியானான். ஓயாது உழைத்து நற்பெயரை பெற்றான். ஓய்வு நேரங்களில் தையல் வேலையை செய்தான். மேலும் மேலும் உழைத்தான். தொடர்ந்து இடைவிடாது முயற்சி செய்தான். அதன் விளைவு இந்த உலகத்திற்கு நீராவி எஞ்சின் கிடைத்தது. அதை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் புகழ்பெற்ற அறிவியல் மேதையானார். சிகரத்தை நோக்கிய பயணங்களில் இருப்பவர்கள் சிந்தனையை சிதறவிடுவதில்லை. பொழுதுபோக்கில் நேரத்தை இழப்பதில்லை. பசி நோக்காது, கண் துஞ்சாது, குறிக்கோளை நோக்கிய அம்பாக சென்று கொண்டிருப்பவர்கள் வெற்றிக் கனிகளை நிச்சயம் பெறுவார்கள். இளைஞன் ஒருவன் சோர்ந்து கிடந்தான். வறுமை அவனை வாழ்க்கையில் வெறுப்படைய வைத்தது. ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா என்று ஒரு பெரியவர் அவனை கேட்டார். மூலதனம் எதுவுமில்லையே என்றான் அந்த இளைஞன். உன் கைகளை விட மூலதனம் எதற்கு? உன் கால்கள், உன் கண்கள் எல்லாமே எத்தனையோ தொழிலை செய்ய முடியுமே என்றார் அவர். உண்மைதான். கைகளால் ஏரோட்டலாம், கற்றுக்கொண்டால் காரோட்டலாம், கால்களால் தறி நெய்யலாம், காலால் மண்ணை மிதித்து கையால் பாண்டம் செய்யலாம். உழைக்காமல் இருப்பவனை காலம் கண்டுகொள்ளாமல் சென்று விடும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பதை மனதில் ஆழமாகச் சிந்தித்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன அமைதியோடும் இந்த நாள் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். இது ஆனந்த ராகம். நேர்களே, திருச்சி மறை மாவட்டம் காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58ஆம் ஆண்டு திருவிழாவில் மாலை மணி 6:15 ஜபத்தின் அற்புதமும் புனித அந்தோனியாரும் என்ற தலைப்பில் மறையுரை நடைபெறவுள்ளது. கரூர் மாரியம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழாவில் இன்று இரவு 7 மணிக்கு புஷ்ப அலங்காரம். தஞ்சாவூர் மாவட்டம் நாதன்கோவில் ஜெகநாத பெருமாள் ஆலய வைகாசி பிரமோற்சவத்தில் இன்று காலை பெருமாள் உள்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை ஹனுமந்த வாகனம். ஆனந்தராகத்தின் நிறைவாக பெங்களூர் ஏ ஆர் ரமணியம்மாள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 20 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்திச் சுருள். பயிர் மகசூலை பாதிக்கக்கூடிய காரணிகளில் முக்கியமானது பூச்சி தாக்குதல். விவசாயிகள் பயிர் மகசூல் இழப்பை தவிர்த்திட உடனடி தீர்வாக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகின்றனர். ஆனாலும் சில சமயங்களில் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம் என்னவாக இருக்கும்? விவசாயிகள் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை குறித்து சில ஆலோசனைகளை எடுத்துரைக்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: பூச்சிக்கொல்லி ஒரு சில நேரத்துல அடிச்சும் அந்த பூச்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வரல, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு நிறைய விவசாயிகள் குழம்பிட்டு இருப்பாங்க. அது ஏன்னா இந்த பூச்சிக்கொல்லியை நீங்க தேர்வு பண்ற விதம், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பூச்சி சாறு உரிகிற பூச்சா, இல்ல இலையை கடிச்சு சாப்பிடுற பூச்சா, இல்ல வேரை கடிச்சு சாப்பிடுற பூச்சா அப்படிங்கறது முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லிய தேர்வு பண்ணணும். அதே போல அந்த சரியான அளவு, அதை எவ்வளவு அளவு பரிந்துரை பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கணும், வல்லுநர்களை அணுகணும், இல்லைன்னா வேளாண்மை துறை அதிகாரிகளை அணுகணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, அங்க பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்கள கேட்டுட்டு அந்த சரியான அளவை பயன்படுத்தணும். அதே போல இப்ப போன வாரம் ஒரு பூச்சிக்கொல்லி தெளிச்சிருப்பாரு, இந்த வாரம் ஒரு பூச்சிக்கொல்லி தெளிக்கிறீங்க அப்படின்னா ஒரே வகையான குடும்பத்தை சேர்ந்த பூச்சிக்கொல்லிகளை தெளிக்காத தவிர்க்கணும். உதாரணத்துக்கு போன வாரம் ஆர்கனோ குளோரின் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி அந்த வகைகளை தெளிச்சிருந்தாங்கன்னா

0: அதே பூச்சிக்கொல்லி வகைகளை மறுபடியும் தெளிக்க கூடாது. அப்ப அதனாலதான் இந்த பிரச்சனையினால இந்த பூச்சிக்கொல்லியை அடிச்சும் இந்த பூச்சிகள் இறக்க மாட்டேங்குங்கிற காரணங்கள் ஒண்ணு. அடுத்து நிறைய விவசாயிகள் கேட்கற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே வகையான பூச்சிக்கொல்லி அடிக்கிறான் சார், என்னதான் ஆகும் அந்த பயிர் அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லிகளை தொடர்ந்து தெளிக்கும் போது அந்த பூச்சிகள் எதிர்ப்பு திறன் வந்துடும். உதாரணத்துக்கு உடம்பு சரியில்ல, வீட்டுல இருந்தே வந்து ரெகுலராவே ஜுரம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு மாத்திரையை போடுறோம், ஒரு நாளைக்கு ஒண்ணு போடுறோம், டெய்லியும் போடுறோம், ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு அந்த ஜுரமே விட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு மாத்திரையை போடுறோம். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு அது கட்டுப்பாடுக்குள்ள வரல. அதே போலதான் இந்த பூச்சிக்கொல்லிகளை தொடர்ந்து தெளிக்கும் போது அந்த பூச்சிகள் எதிர்ப்பு திறன் வந்துடும், இல்ல மீள்தன்மை ஆயிரும். உதாரணத்துக்கு முதல்ல அந்த பூச்சி இறந்து போயிரும், ஒரு வாரம் கழிச்சு இருக்கிற 8 பூச்சி 16 மாறும், 16 பூச்சி 24 மாறும், 24 48 இப்படி திடீர்னு பூச்சிக்கொல்லியோட எண்ணிக்கை அதிகமாயிரும். அதனால இந்த பூச்சிக்கொல்லிய தேர்வு பண்ற விதம், ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும் போது இது மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெவ்வேறு வகையான பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில தான் பயன்படுத்தணும், அதுவும் வல்லுநர்களை அணுகி கேட்டுட்டு பயன்படுத்தலாம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறவங்க பயன்படுத்தும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்காம இருக்காங்க? அதே போல வந்து இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது இந்த முன்னெச்சரிக்கைகள் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஐயம் இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து இந்த கை உரை போடுறது, முகக்கவசம் போடுறது எல்லாருமே பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல அந்த தோல்ல அலர்ஜி ஏற்படலாம், இல்ல ஒவ்வாமை ஏற்படலாம். சோ இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து இந்த துர்நாற்றம் வரும், சில பேருக்கு அது வாமிட் வர மாதிரி ஆயிரும். இதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு விவசாயியும் இயற்கையை பூச்சிக்கொல்லியோ அது செயற்கை மருந்துகளோ ரெண்டுக்குமே வந்து அந்த பாதுகாப்பு கவசமும் முகக்கவசம் அதே போல வந்து கை உரைகள் கண்டிப்பா போடணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு குளியல் நல்லா நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் உணவு அருந்தணும். கடந்த 2026 மார்ச் மாசம் வரைக்கும் 1177 பூச்சிக்கொல்லிகளை பதிவு பண்ணிருக்காங்க. அதே போல 49 பூச்சிக்கொல்லிகளை தடை பண்ணிருக்காங்க. சில பூச்சிக்கொல்லிகள் மேற்பார்வை, அதாவது ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ் சொல்லுவாங்க, அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா 16 பூச்சிக்கொல்லிகள், அதாவது இதுல வந்து பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே வரும், பூச்சிக்கொல்லிகள், கலைக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பதிவு. இந்த விஷயங்கள் எல்லாமே மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் மற்றும் பதிவுக்குழு, அதாவது ஃபரிதாபாத்ல இருக்கு, அவங்களுடைய இந்த இணையதளத்துல எல்லா விஷயங்களுமே இருக்கு, அங்கதான் நம்ம பதிவு பண்றது பண்ண முடியும். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன, அலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 96 55 27 70 10. மறுபடியும் சொல்றேன், 96 55 27 70 10. நன்றி.
1: சாகுபடி செய்துள்ள பயிரை எந்த வகை பூச்சி தாக்கியுள்ளது, அந்த பூச்சியினை கட்டுப்படுத்த சரியான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதோடு ஒரே பூச்சிக்கொல்லிகளை அடிக்கடி பயன்படுத்தாமல் சுழற்சி முறையில் சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறினார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 3ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தற்போது நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்கள்லையும், தென் மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி கேரள பகுதிகளில் துவங்க வாய்ப்பு இருக்கு. பருவமழை துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் பெய்யக்கூடிய மழைநீரை வைத்து வருகின்ற பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக உளுந்து பயிரில விளைச்சலை அதிகரிக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய பயிர் அதிசயம் ஊக்க மருந்த ஒரு ஹெக்டருக்கு 250 மில்லி அப்படிங்கிற அளவுல பூக்கும் தருணத்துல காய்பிடிக்கும் தருணத்துல தெளிக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கும்பகோணம் சந்தை விலை நிலவரப்படி சிகப்பு அவல்

0: ஒரு கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனையாகுது. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் விளைபொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது இரட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: நிகழ்ச்சியில் இனி முசிறி வட்டார விவசாயிகளின் கவனத்திற்கு, கிர்னார் 5 எனப்படும் நிலக்கடலை ரகம் நடப்பு காரிஃப் பருவ விதைப்பிற்கு ஏற்ற ரகமாக உள்ளது. 110 முதல் 115 நாட்கள் வயதுடைய இந்த ரகத்தின் மகசூல் திறன் ஒரு ஏக்கருக்கு மானாவாரியில் 1000 கிலோவும் அதிகபட்சமாக இரவையில் 1700 கிலோ வரையும் இருக்கும். இதன் எண்ணெயில் அதிகபட்ச அளவாக 78 முதல் 80% வரை ஒலிக் அமிலம் உள்ளது. இந்த கிர்னார் 5 ரகத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய் பயன்படுத்துவதால் நமது இதயத்திற்கு மிகவும் ஏற்றது. மேலும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க இயலும். இதில் புரதச்சத்தின் அளவு 27% உள்ளது. இந்த கிர்னார் 5 நிலக்கடலை ரகம் தற்போது முசிறி வேளாண்மை விரிவாக்க மையத்தில் தேசிய உண்ணத்தகு எண்ணெய் வித்துக்கள் திட்டத்தின் மூலம் 1 கிலோ 76 ரூபாய் மானியத்தில் கிடைக்கிறது. எனவே நடப்பு பருவத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்ய உள்ள விவசாயிகள் இந்த கிர்னார் 5 என்ற நிலக்கடலை ரக விதைகளை மானியத்தில் பெற்று சாகுபடி செய்து பயனடையுமாறு முசிறி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. ஒரு கிராமப்பிரியா கோழி குஞ்சின் விலை 25 ரூபாய். தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடன் ஓர் சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
3: வணக்கம் மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழிச்சாலைகளை 6 வழிச்சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை

0: நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட், விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை

0: தூங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதங்களில் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் நான்கு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: இன்று உலக மிதிவண்டி நாள். மனித ஆற்றலில் இயங்கி விரைந்து பயணிக்க உதவும் சிறந்த வாகனம் இது. 2018 ஏப்ரலில் ஐநா இந்நாளை பன்னாட்டு நாளாக அறிவித்தது. சைக்கிள் நம் பயணத்துக்கு விருப்ப தேர்வாகட்டும், உடல் நலமும் ஊர் நலமும் சீராகட்டும். இதயத்தின் இயக்கம் பற்றியும் இரத்த சுழற்சி பற்றியும் புத்துளி பாய்ச்சிய வில்லியம் ஹார்வியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1657. குத்துச்சண்டை உலகின் முடிசூடா மன்னன் முகமது அலியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2016. களம் கண்ட 61 போட்டிகளில் 56 வெற்றி பெற்றவர். அதில் 37 நாக் அவுட் வெற்றிகள். இவர் நாக் அவுட் நாயகன் என்றே அழைக்கப்பட்டு வந்தார். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2000. இரவும் பகலும் திரைப்படத்தில் அறிமுகமான இவர் பொம்மலாட்டம், யார் நீ, பட்டணத்தில் பூதம் உள்ளிட்ட 300-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்துக் கொண்டிருந்த இவரிடம் நீங்கள் ஏன் சம்பளத்தை உயர்த்தி வாங்கக்கூடாது என்று கேட்க, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தால் எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்களோ அதைவிட தயாரிப்பாளர்கள் அதிகமாகவே கொடுக்கிறார்கள் என்று கூறியவர் உள்ளத்தால் உயர்ந்த ஜெய்சங்கர்.

இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த புனைக்கதை எழுத்தாளர்களுள் ஒருவரான பிரான்ஸ் காஃப்காவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1924 தி மெட்டமார்பசிஸ், தி ட்ரையா உள்ளிட்ட படைப்புகளுக்காய் அறியப்படும் பிரான்ஸ் காஃப்கா 20ஆம் நூற்றாண்டின் தாந்தே என்று புகழப்படுகிறார். சமதா கட்சியை தோற்றுவித்தவருள் ஒருவரும் முன்னாள் ரயில்வே மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1930, சுதந்திரத்திற்கு பிறகான நாட்டின் அரசியல் வரலாற்றின் முக்கிய ஆளுமைகளில் ஒருவரான இவர் எளிமைக்கு பெயர் போனவர். தனது திருமண நாளில் கூட தொழிலாளர் போராட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு அவசரமாக வாடகை காரில் வந்து மணமேடை ஏறியவர் நெருக்கடி நிலையின் போது பலவித இன்னல்களுக்கு ஆளானார். 1977 மக்களவைத் தேர்தலில் முசாஃபர்பூர் தொகுதியில் சிறையிலிருந்தே வெற்றி பெற்றார். எப்போதும் குரலற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலித்தவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். கிங் ஆஃப் கிளே என்று அழைக்கப்படும் டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1986, ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர் இவர். வெற்றி தோல்வி இரண்டையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் நீங்கள் தோற்காவிட்டால் வெற்றியை ரசிக்க முடியாது என்கிறார் ரஃபேல் நடால். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1924, 5 முறை முதல்வர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தியவர் என பல பெருமைகளை தன்னகத்தே கொண்டவர். முழுநேர அரசியல்வாதியாக இயங்கினாலும் அவர் பேனாவுக்கு ஓய்வு கிடைத்ததில்லை. ராஜகுமாரி தொடங்கி பொன்னர் சங்கர் வரை 60 வருடங்களுக்கும் மேலாக திரையுலகில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் என படைத்துக் கொண்டே இருந்தார். சங்கத்தமிழ், குரலோவியம், தென்பாண்டி சிங்கம், ரோமாபுரி பாண்டியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இலக்கிய நூல்களை தமிழன்னைக்கு அணியாரம் சூட்டி அழகு பார்த்தவர் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உலகம் மிதிவண்டி நாள், அதனால மிதிவண்டி வச்சு ஒரு தத்துவம் சொல்லலாம்னு தோணுச்சுங்க. என்னன்னா, எத்தனை பேர் ஏறி மிதிச்சாலும் முன்னோக்கி போற மிதிவண்டி மாதிரி நாமளும் இருக்கணும். பள்ளத்தை பார்த்த உடனே பொறுமையை கடைபிடிச்சு நிதானிக்கிறதோ, மேடான இடத்தை பார்த்ததோ உற்சாகமா மேல ஏறி போற மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில மேடு பள்ளத்துக்கு ஏத்த மாதிரி தாங்க போகணும். இடையில ஏதாவது தடைகள் இருந்தா முடிஞ்சா ஒதுங்கி போங்க, இல்லதா அது மேலேயே ஏறி போங்கன்னு சொல்லி திருச்சி FM Rainbow 102.1 மக்கள்

எதிர்ப்பவர்களை எல்லாம் கொன்று அவர் விரல்களை மாலையாகச் சேர்த்து அணிந்து கொள்ளுவார். 999 பேரை கொன்று அவர் விரல்களை மாலையாகச் சேர்த்து அணிந்து கொண்டவர். அங்குலி என்றால் விரல். தையல்காரர்கள் விரலில் ஊசி குத்தாமல் இருக்க அணியும் உலோக உரை அங்குஸ்தான். சரி, கதைக்கு வருவோம். அங்குலிமாலா பெரும் பலசாலி. அவர் தெருவில் நடக்கும்போது ஜன்னல்களை கூட மூடிக்கொண்டு ஜனங்கள் பதுங்குவார்கள். எதிர்ப்பவர்களை கையால் சுழற்றி எறிவார். அவர் பலம் மேல் மக்களுக்கு வியப்பும் பயமும். எதிர்ப்பார் யாரும் இல்லாததால் அவருக்கு பெருமை. 1000 கை விரல்கள் அவர் கழுத்தில் மாலையாக கிடந்தனவாம். தெருவே வெறிச்சோடி கிடந்த ஒரு நாள் அங்குலிமாலாவுக்கு பயந்து கதவையும் ஜன்னல்களையும் பூட்டிக்கொண்டு மக்கள் மூச்சு விடாமல் அமைதி காத்தனர். அங்குலிமாலாவுக்கு மகிழ்ச்சி. அப்பொழுது அங்கு புத்தர் வந்தார். அவரை கண்ட அங்குலிமாலா கோபத்தில் தரையை உதைத்தார். பூமி நடுங்கிற்று. புத்தர் முருவளித்தபடியே நடந்தார். கோபம் கொண்ட அங்குலிமாலா, நான் யார் தெரியுமா என புத்தரிடம் கேட்டார். தெரியாது என்றார் புத்தர். நான் பெரிய பலசாலி என்றவனிடம், அதனால் எனக்கென்ன என்று நடக்கத் தொடங்கினார் புத்தர். தன் பலத்தை நிரூபிக்க புத்தரை வழிமறித்த அங்குலிமாலா, நான் இந்த மரத்தை விரலாலே பிடுங்கி எறிவேன் என்றார். சரி, அப்படியா, அந்த கிளையில் உள்ள தளிரை பறித்து கொடு என்றார். கோபம் கொண்ட அங்குலிமாலா பெருங்கிளையை சுண்டு விரலால் இழுத்து புத்தர் முன் எறிந்தார். ஆம், நீ பெரிய பலசாலி என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்று நடந்தார். அங்குலிமாலாவுக்கு மனம் ஆறவில்லை. என் பலத்தை நிரூபிக்க வேறென்ன செய்ய வேண்டும் என்றார். புத்தர் கனப்பொழுதில் பதில் இருத்தார். உடைந்த கிளையை மரத்தில் பழையபடியே வைத்து விட்டு வா என்றார். அங்குலிமாலா திகைத்து நின்றார். அது எப்படி முடியும் என்று முணங்கினார். நீதான் பெரிய பலசாலி ஆயிற்றே, செய்ய வேண்டியதுதானே என்றார். தலை குனிந்த அவர் காலில் விழ முற்பட்டார். புத்தர் தடுத்து நிறுத்தினார். என்னை வியக்க வேண்டாம், உன்னையும் நான் வியக்கவில்லை என்றார். மனம் திருந்திய அங்குலிமாலா புத்தரின் சீடரானார். பல நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் கானகம் பல கடந்தும் நாடுகள் சில கடந்தும் நடந்து கொண்டே இருந்தார் புத்தர். அவரும் மனிதர்தானே. உணவின்றி நீரின்றி உடல் வறண்டதால் மயக்கமுற்று சரிந்தார். அவ்வழியே வந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் வெள்ளாடு ஒன்றை அருகில் நிறுத்தி புத்தர் வாயில் பாலை கறந்து விட்டான். மூச்சை தெளிந்த புத்தர், கலத்தினில் சிறிது பாலை கறந்துதா என்றார். அது கேட்ட சிறுவன், ஐயையோ, ஆகாது அண்ணலே, யானும் உனை கையினால் தீண்ட ஒன்னா காட்டு மனிதன் என்றான். உடனே புத்தர், இடர் வரும்போதும் உள்ளம் இறங்கிடும் போதும் உடன் பிறந்தவர் போல் மாந்தர் உறவு கொள்வார். பிறப்பினால் எவருக்கும் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் என்று ஆயர்குலச் சிறுவனை அணைத்து கொண்டார். அங்குலிமாலா என்னும் பெரியோனை வியக்காமலும் இடைச்சிறுவன் என்னும் சிறியோனை இகழாமலும் இருந்த புத்தரின் செயலை பழந்தமிழ் பாடல் ஒன்று காட்டுகிறது. ஐநா சபையில் முன்னாள் பிரதமரால் மேற்கோள் காட்டப்பட்ட கணியன் பூங்குன்றனின் பாடல் வரிகளை அறியாதோர் யாருமில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிரதர வாரா என தொடங்கும் பாடலின் இறுதி அடிகள் இவ்வாறு முடிவடைகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியோரை துணை கோடல் நம்மை உயர்த்தும். புகழ் பெற்றோரை, திரை நட்சத்திரங்களை, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை கண்டு வியப்பது நாம் அன்றாடம் காணும் காட்சி. வியத்தல் நம் கண்களை கட்டி போடுகிறது, அறிவை தடை செய்து விடுகிறது. சிறியோரை இகழ்தல் இயல்பாகிவிட்டது. பால் ஊற்றுபவரை, ஆட்டோ ஓட்டுநரை, காலணி பழுது பார்ப்பவரை, அடுக்ககங்களில் காவல் காப்பு

0: தமிழமுதம் வழங்குபவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
1: அம்புலி மாமாவை 40 கடந்த படித்தவர்கள் அறிந்திருப்பார்கள். அது ஒரு சிறுவர் பத்திரிகை. அங்குலிமாலாவை தெரியுமா? அவர் பெயருக்கான காரணம் தெரியுமா?

0: அதனினும் இளமே. பெரியோரை துணைக்கோடல் நம்மை உயர்த்தும். புகழ் பெற்றோரை, திரை நட்சத்திரங்களை, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை கண்டு வியப்பது நாம் அன்றாடம் காணும் காட்சி. வியத்தல் நம் கண்களை கட்டி போடுகிறது, அறிவை தடை செய்து விடுகிறது. சிறியோரை இகழ்தல் இயல்பாகிவிட்டது. பால் ஊற்றுபவரை, ஆட்டோ ஓட்டுநரை, காலணி பழுது பார்ப்பவரை, அடுக்ககங்களில் காவல் காப்போரை, அங்கிள் என்று அழைப்போரை இப்பொழுதெல்லாம் காண முடியவில்லை. அவர்கள் பால்காரராகவும் ஆட்டோக்காரராகவும் வாட்ச்மேனாகவும் நவீன காலத்தில் மாறி வருகின்றனர். ஒருமுறை கூட பார்த்திராத பேசியிராத திரை நட்சத்திரங்களை சார் என்றும், மேடம் என்றும், அம்மா என்றும், ஆச்சி என்றும் பெயரோடு இணைத்து உறவு கொண்டாடுகிறார்கள். ஆனால் படித்தவர்கள் எளியோரை ஒருமையில் அழைப்பது எங்கனம் சரியாகும்? அது சரி, உங்கள் வீட்டுக்கு வருபவர் ஆட்டோக்காரரா, ஆட்டோ அங்கிளா, உங்கள் பிள்ளைகள் எப்படி அவரை அழைப்பார்கள்?
1: தமிழமுதம் வழங்கியவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
1: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: விழா நிகழ்ச்சியில தொடர்ந்து பல பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின்போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின்போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டது.

0: முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா பொதுச்சபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலிலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுச்சபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலிலுர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலிலுர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும், தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலிலுர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மத்திய அரசின் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை

0: தங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் ஒரு 60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநில போக்குவரத்துக் கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும், தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுச்சபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதே நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கேட்டுக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.3 நேர்களே, திருச்சி மகாத்மா கண் மருத்துவமனை சார்பாக கண் தொழில்நுட்ப அடிப்படை கல்வி பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவிகளுக்கு இலவசமா வழங்க இருக்கிறாங்க. இத பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்க 73 38 86 96 23 அப்படிங்கிற அலைபேசி என தொடர்பு கொள்ளலாம். என் மீண்டும் உங்களுக்காக 73 38 86 96 23. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்காக கணிப்பொறி சார்ந்த பயிற்சிகள் கொடுக்க இருக்கிறாங்க. 3 மாத காலம் நடக்கும் இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் நடக்க இருக்குது. இந்த பயிற்சியில சேர .co இணையதளம் மூலமா விண்ணப்பிக்கலாம். நேர்களே, நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்ற மருத்துவ நேரத்துல இன்னைக்கு கால்நகங்கள் நிறம் மாற காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடலுக்கு பிறகு வரக்கூடிய மருத்துவ நேரத்துல

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: இந்த அழகான காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி.

0: அவர்கள். வணக்கம் டாக்டர். கால் நகங்கள்ல நிறம் மாறுறதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
1: கால்ல விரல்ல நமக்கு நகத்துல கலர் மாறுறதுக்கு முக்கியமா ரெண்டு ரீசன்ஸ். ஒன்னு, நம்மளோட கால் அணிகள். நம்ம ஷூஸ் போடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட நகம் கொஞ்சம் லாங்கா இருக்கிறப்போ போய் போய் திருப்பி திருப்பி ஃப்ரண்ட்ல போய் பிரெஸ் ஆகும். இந்த மாதிரி பிரெஸ் ஆறப்ப சில பேருக்கு என்ன ஆகலாம்னா, கீழே துளி ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடலாம், சின்னதா ரொம்ப கம்மியா. சோ அதனால என்ன ஆகலாம், கொஞ்சம் பர்பிளிஷ் கலர்ல இல்லாட்டினா ஒரு மைல்டா பிளாக் கலர்ல கூட, கொஞ்சம் ஓல்டர் ஆறப்ப பிளாக் கலர்ல கூட ஆகலாம். இது தவிர ரெண்டாவது விஷயம் வேர்வை. சோ வேர்வை காலணிகள் எஸ்பெஷலி ஷூஸ் போடுறப்ப திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வேர்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், நெய்லியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இதுக்கு பேரு ஒனிகோமைகோசிஸ்னு சொல்லுவோம். சோ அப்படின்னா என்ன, நம்மளோட விரல்ல ஒரு சின்ன பகுதியில ஒரு கார்னர்ல மட்டும் ஒரு எல்லோயிஷ் கலர்ல வரலாம். இது தவிர மூணாவது, கை நகங்களோட கம்பேர் பண்றப்ப கால் நகங்கள்ல நார்மலாவே திக்னஸ் துளி ஜாஸ்தி, அதனாலேயே கூட கலர் கொஞ்சம் மாறலாம். அண்ட் நாலாவது, சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல சில நேரங்கள்ல ஆயில் டிராப் சைன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எண்ணெய நகத்துல ஊத்தின மாதிரி ஒரு சைன் வரலாம். ஒரு கால்ல நகத்துல கலரும் மாறி இருக்கு, சேற்று புண்ணும் வருது. அப்படின்னா என்ன, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். சேற்று புண்ணுங்கிறது விரல்களோட இடுக்குல வேர்வை சிக்கிக்கிறப்ப ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன். அந்த இடத்துல ஃபங்கஸ் வளர்றப்ப அந்த இடத்துல சேத்து புண்ணா வர ஆரம்பிச்சிடுது. சோ அப்ப யூஸ்வலி யாருக்கு ஃபங்கல் கண்டிஷன் வரலாம், ஓல்டா இருக்கிறவங்களுக்கு, வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு, காலில் எந்நேரமும் தண்ணியில கொண்டு போய் வைக்கிறவங்களுக்கு, வாஷிங் இந்த மாதிரி வேலைகள் பாக்குறவங்களுக்கு வரலாம். சோ இது தவிர சுகர் இருந்ததுன்னா இந்த மாதிரி சேற்று புண், அதே மாதிரி ஃபங்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி நெயில் காமனா வரலாம். சோ இதுக்கு என்னென்ன பண்ணலாம் தவிர்க்க, நைட்டு தூங்குறப்ப கொஞ்சம் டோ செப்பரேட்டர்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன, கால்கள் அந்த விரல்கள் இருக்கு இல்லைங்களா, அதோட இடுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிறதுக்கு டோ செப்பரேட்டர்னு கிடைக்கும், அந்த மாதிரி போட்டுக்கணும். அது தவிர ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கு தேவையான மாத்திரைகளும் மருந்துகளும் போட ஆரம்பிச்சாங்கன்னா அது பெட்டர் ஆயிடும்.
0: முக பவுடர் உபயோகிப்பது சரியா டாக்டர்?
1: பவுடர் கண்டிப்பா போடக்கூடாதுங்க. பவுடருங்கிறது டால்க்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஃபைனான ஒரு விஷயம். சோ அது என்ன பண்ணுவோம், போய் நம்மளோட வேர்வைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸ போயிட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்ஸ்ட்ரக்ட்னா என்ன, அந்த இடத்த போய் முழுசாவே அது அபகரிச்சிடலாம். அப்ப என்ன ஆகும், வேர்வையெல்லாம் ஃபுல்லா ஒன்னு அது உறிஞ்சுக்கும், அது தவிர வரக்கூடிய வேர்வைய உள்ளியே லாக் பண்ணி வச்சிடும். அப்ப என்ன ஆகும், அதுவே இன்னும் நம்மளோட வேர்க்குருவோ மோசமாக்கலாம். சோ அப்ப டால்கம் பவுடர் கண்டிப்பா வேண்டாம். எஸ்பெஷலி ஃபார் வேர்க்குருன்னு நீங்க போட போறீங்கன்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். அதே மாதிரி நம்பர் டூ, வெயில் காலத்துல நம்ம என்னென்ன போட்டுக்கணும், ஜென்டிலா மைல்டான ஒரு சோப் பார், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். தேங்காய் எண்ணெய் கூட ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான். சோ நம்ம சின்ன வயசுல எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தேங்காய் எண்ணெயை தலையில தடவி விட்டோம்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கிற தேங்காய் எண்ணெயை காலையும் கையிலையும் தடவி விடுவாங்க. அதுவே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். அந்த மாதிரி நல்லா செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தடவிக்கலாம். சோ இது தவிர ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ், கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸா இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசரும் போட்டுக்கலாம். வெயில் இருந்து அண்ட் யூவி ரேஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சன்ஸ்கிரீன் ஒண்ணு கிடைக்கிறது. சோ இந்த சன்ஸ்கிரீனை போட்டுக்கலாம். எதுக்காக, நம்மளோட ஸ்கின்னை வேகமா வயசாகாம பாத்துக்கிறதுக்காக, ஸ்கின்னோட இன்டகிரல் செல்ஸ் ஆகக்கூடிய கெரட்டினோசைட்ஸ நல்லா யங்கா வச்சுக்கிறதுக்காக இதை நம்ம போட்டுக்கலாம். சோ இதை தவிர ஷூ போடுறப்ப நல்ல ஒரு காட்டன் சாக்ஸா போடணும், பாலியஸ்டர் சாக்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி இப்ப எங்கேயாவது வெளில போயிட்டு வராங்க இல்லாட்டினா ஆபீஸ்க்குள்ளேயே இருக்காங்கன்னா கூட முடிஞ்சா கொஞ்ச நேரம் ஷூவை கட்டிட்டு சாக்ஸையும் கட்டிட்டு ட்ரை பண்ணிக்கிறது பெட்டர். பட் அது முடியலங்கிற பட்சத்துல காட்டன் சாக்ஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி சம்மர்ல நல்லா டைட்டா இருக்கக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்டை கண்டிப்பா தவிர்த்துருங்க, காட்டன் பேண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா லூஸ் ஃபிட்டிங்கா, இப்ப இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா திருப்பி எல்லாமே ஃபேஷனபிள் ஆயிடுச்சு. கொரியன் ஃபிட்னு சொல்றாங்க, பெல் பாட்டம்னு சொல்றாங்க, ஸோ எல்லாமே ஃபேஷனபிள் ஆயிடுச்சு. ஸோ நல்லா லூஸா இருக்கக்கூடிய பேண்ட்ஸ், லூஸா இருக்கக்கூடிய காட்டன் ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம்.
0: நாளை மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர். பாலகணபதி அவர்கள்.
2: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அதுக்கு திருச்சிராப்பள்ளி வானொலி தாங்க எப்பவுமே பெஸ்ட். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் காய்கனி விலை லிஸ்ட். தக்காளி 1 கிலோ 42 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 26 ரூபாய், கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய், பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 24, சௌச்சோ புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 36, சேனைக்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய், கேரட் 74, முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 40, காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலும்புச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யா 140, பூசணிக்காய் 20 ரூபாய், பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 1 கிலோ 320 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. இந்த காய்கனிகளை நீங்க சந்தைக்கு வாங்க போகும்போது ஆடம்பரமா கார்ல போறதை விட ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக மிதிவண்டியில போறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சக்கரமும் சளைக்காத நம்பிக்கையும் மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிப்புக்கு சொல்லி 431. உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சிவின் மூலமாகவும் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: காலை மலர் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கரூர் மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் மூலமா வருகின்ற 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடக்க இருக்குதுங்க. அதனால கிராம ஊராட்சி பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கான வானிலை தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஒரு சில இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு

செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. 7:58 ஆயிருச்சு. இப்போ தங்கம் வெள்ளியோட விலையவும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சியில ஒரு கிராம் ஆபரண தங்கம் 14,499 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 289.90 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. காலைமலை நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கல்லூரி படத்திலிருந்து.

0: நேரம் 8 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சிக் கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைக்கும் அவர், ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைக்கவுள்ளார். குடியரசுத் தலைவரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மத்திய அரசு அறிவித்துள்ளது. வீரதீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை, கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்த குழந்தைகள் awards.gov.in இணையதளம் வழியாக இவ்விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டின் சாலை உள்கட்டமைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா புதுதில்லியில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். திருச்சி ஜியபுரம் கரூர் 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக மேம்படுத்துதல், சாலை விபத்துகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டுத் திட்டங்கள் தொடர்பான கோரிக்கைகள் இதில் அடங்கும். தமிழ்நாட்டில் முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு எச்சரித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சாய தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளை ஆய்வு செய்த அவர், அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் செயல்படும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்கவும் மீறும் தொழிற்சாலைகளை மூடவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் நிலை சரிபார்க்கும் பணிகள் இன்று தொடங்குகிறது. முன்னதாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் ஆய்வு மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில், குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டும் சூழல் உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தூங்கும் என எதிர்பார்ப்பட்ட நிலையில், இன்று காலை முதல் குளிர்ந்த காற்றும் சாரல் மழையும் வீசி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
1: உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவிலில் கோடை திருநாள் இன்று தொடங்குகிறது. வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 7:30 மணி வரை புஷ்பம் சாத்துபடி கண்டருள்கிறார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய் அயர்லாந்தின் நாட் நியூயினை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாளை ஒட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திருச்சி FM 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. பல்லுயிர் பேணும் வாழ்க்கை முறை. சுற்றுச்சூழல் உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆச்சிராமன் அவர்களுடன் நேர்முகம்.
6: இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்ல இன்னைக்கு பல்லுயிர் பேணும் வாழ்க்கை முறை பத்தி பேச போறோம். நம்ம கூட இருக்கிறாங்க சுற்றுச்சூழல் உயிர் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் எஸ் அச்சிராமன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம்.
7: வணக்கம்.
6: பல்லுயிர் பேணணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆவல் தான். அப்படி பார்த்தா நமக்கு இயற்கை மேல ஒரு ஆர்வம் இருக்கு, எல்லா உயிர்களும் சமமா பாக்கணும்ன்ற எண்ணமும் நமக்குள்ள இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கை முறை ஏதோ ஒரு வகையில இப்படி பல்லுயிர்களும் நல்ல நல்லா வாழ்றதுக்கு தகுந்த சூழலை ஏற்படுத்தாம போயிருது. அப்ப நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிற உயிரினங்களும் நல்லா இருக்கணும், இந்த சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். அப்படின்னா நாம எப்படி எல்லாம் இருக்க முடியும்? இயற்கையோட இயந்த தொழில் அப்படின்னு சொன்னாலே அது வேளாண்மை தான். வேளாண் பயிர் மக்கள் பல வகைகள்ல இந்த சுற்றுச்சூழலுக்கு அவங்களுடைய பங்களிப்பை அதை நல்லா வச்சுக்கிறதுக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா தெரிஞ்சும் தெரியாமலும் பல கேடுகளும் நடக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
7: வேளாண்மைக்கு என்ன மெயின் பிரச்சனைனா பூச்சிகள். பூச்சிகள் வந்து நம்மளோட எல்லா செடிகளையும் காலி பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்றோம், அதுக்கு பூச்சிக்கொல்லி கொடுக்கறோம். பூச்சிக்கொல்லி இல்லாம விவசாயியால விவசாயம் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப இவங்க விவசாயிகளை யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெஸ்டிசைட் மண்ணில் விழும், மண்ணுக்குள்ளார என்ன இருக்குன்னு பாக்கணும். நீங்க பல்லுயிர்னு சொன்னீங்க, மண்ணை பொறுத்த வரைக்கும் மண்ணில பல கோடி உயிர்கள் இருக்கு. உங்க பாக்டீரியா இருக்கு, பூச்சிகள் இருக்கு. பூச்சிகள்னா செடிக்கு வந்து எதிரின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. நல்ல பூச்சிகளும் இருக்கு, செடிக்கு தேவையான பூச்சிகள் இருக்குது, அது கட்டாயம் இருக்கணும், நம்பர் ஒன். ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நுண்ணுயிர், மைக்ரோப்ஸ் சொல்லுவோம், அது வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க அந்த பூச்சிக்கொல்லிய போறதுனால இந்த மைக்ரோப்ஸும் அழிந்து போகும், அங்க இருக்க நம்மளுக்கு தேவையான பூச்சிகளும் அழிந்து போகும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு என்ன முக்கியம், மண்ணோட வளம். இந்த மண் வளத்தை நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த மண்ல நைட்ரஜன் தேவை, கொண்டு வரணும் ரைட்டுங்களா, நீர் தேவை, அதை நம்ம போர்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். அப்ப முன்னோர் காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க நிச்சயமாக ஆற்று நீரையோ இல்ல ஏரி நீரையோ தான் யூஸ் பண்ணாங்க. ஆற்று நீருக்கும் போர் நீருக்கும் ஏரி நீருக்கும் என்ன வித்தியாசம், போர் நீர்ல வந்து உங்களுக்கு நிறைய நுண்ணுயிர்கள் இருந்திருக்காது. கம்பேர்ட் டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆற்று நீர்ல ஜாஸ்தி இருக்கும். ஏன், ஆற்று நீர்ல மீன்கள் இருக்கும், நண்டுகள் இருக்கும். இந்த நண்டுகளோட வேஸ்டும் இந்த மீன்களோட வேஸ்டும் எங்க போகும்னா நீருக்குள்ளார போகும். இந்த மீனோட வேஸ்ட் சொன்ன இல்லையா, அது வந்து அமோனியான்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணும். இந்த அமோனியா வாட்டரோட சேர்ந்து அமோனியம் ஹைட்ராக்சைடா மாறி நைட்ரஜனை வாட்டர்ல கொண்டு போய் சேர்த்துடும். இந்த நைட்ரஜனை தான் யூஸ் பண்ணி மைக்ரோப் என்ன பண்ணும். இப்ப நம்ம பிரச்சனை என்ன, நம்ம போர் தண்ணியை கொண்டு வந்து அங்க விட்டுட்டோம், மீனை யூஸ் பண்ண தண்ணியை நம்ம யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன், இதே போர் தண்ணியை யூஸ் பண்ணுங்க, ஆனா அந்த போர் தண்ணியில மீனை வளர்த்துக்கோங்க. மீனை வளர்த்துட்டு அதுல இருக்க அந்த நைட்ரஜன் வேஸ்ட கொண்டு வந்து வயலுக்கு யூஸ் பண்ணுங்க. இது நேச்சுரல் மெக்கானிசம். இந்த இயற்கையான முறையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பலன். இப்ப விவசாயிக்கு என்ன கஷ்டம், வெறும் வயல்ல வர வருமானம் மட்டும்தான் வரும். ஆனா இப்ப என்ன பண்ணலாம், விவசாயி மீன் மூலமா வர வருமானத்தை எடுத்துக்கலாம், இது மூலமா வர வருமானத்தை ரெட்ட வருமானம் வரும். இது விவசாயிகளுக்கு நிச்சயமாக நல்ல வழியா இருக்கும். இதை தவிர்த்து நாங்க ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லுவோம். ஒருங்கிணைந்த பண்ணைன்னு என்ன அர்த்தம்னா, ஆடு கோழி மாடு இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வளர்க்கும். ஒன்னோட வேஸ்ட இன்னொனுக்கு உரமாக கொடுத்துடலாம். அப்ப இது நிச்சயமாக இயற்கை முறையாகவும் இருக்கும், விவசாயிகளோட வாழ்க்கை முறையே மாறும், அவங்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்கும். அதே நேரத்துல இயற்கையை நம்ம பாதிப்புக்கு உள்ளாக்காம இருக்க முடியும். இது வந்து ஒரு ஈஸி வே அப்படின்னு சரிங்களா,
6: சூழலை பாதிக்காத வகையில எப்படி நம்மளுடைய வேளாண் செயல்பாடுகள் இருக்க முடியும்னு. நாங்க இவ்வளவு பார்த்து பார்த்து செய்யறோம், கடைசியில திடீர்னு ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்துடுறாங்க, அந்த கழிவு நீரை விடுறாங்க, புகைய விடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, நிலத்தடி நீரை உறிஞ்சுறாங்க. இது வந்து வளர்ச்சின்ற பேர்ல நிறைய நடக்குது. ஏன்னா வளர்ச்சியும் இந்த பெருகி வர மக்கள் தொகைக்கு தேவைப்படுது, அதையும் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ மத்த தொழில்கள்ல நம்ம வளர்வதற்கே முட்டுக்கட்டையா போயிருமே சிந்திக்க வேண்டியிருக்கே.
7: ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து தொழில் வளர்ச்சி வச்சுதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், தொழிற்சாலைகளை பத்தி நான் சொல்லும் போது அங்க இருக்க ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அது தெரியணும்னு ஆசை. அதுக்குதான் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஒரு என்வரன்மெண்டல் சயின்டிஸ்ட் கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கணும். அவங்க உள்ள இருந்தாங்கன்னா அந்த வேஸ்ட அவங்களே சரிப்படுத்த முடியும். இது பிரச்சனையான ஒரு விஷயமே அல்ல, ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
6: பல்லுயிர் பேணணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டோம் நாங்க, மத்த உயிருக்கு நாங்க என்ன பண்றோம்? முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து சுற்றுலா போனா கூட சாப்பிடறத கூட அதுக்கு பயந்துதான் கொடுக்கறோம் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல.
7: டெய்லி காலையில கார்பரேஷன்ல இருந்து வேன் வரும், அவங்க என்ன கேக்குறாங்க, நம்மள
6: மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு தர சொல்றாங்க.
7: ஆனா நீங்க அப்படி குடுக்கறீங்களா?
6: கூடுமான அளவுக்கு அப்படிதான் முயற்சி பண்றோம்.
7: கூடுமான அளவு அல்ல, இது கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம். அந்த மக்கும் குப்பைனா என்ன நீங்க நினைக்கிறது?
6: அதாவது நாம வீட்டுல பயன்படுத்தின சமையலுக்கு பயன்படுத்தினது போல இந்த காய்கறி தோல், அப்புறம் மக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பேப்பர், இது மாதிரியான பொருட்கள்லாம்.
7: இதுல பேப்பர் விட்டுருங்க, இந்த காய்கறி தோல் காய்கறி எல்லாம் நீங்க வீட்லயே மக்க வைக்கலாமே, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? தனி மனிதன் திருந்த வேண்டும். அப்பதான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தாதான் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வேலைய. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மக்கும் குப்பைய நம்ம வீட்லயே வச்சு மக்க வச்சா நல்ல விஷயம், அது நம்மளால செய்ய முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற ஒரு கெட்ட பழக்கம், 2 கிலோமீட்டர்ல தான் கடை இருக்கும், போறதுக்கு 2 கிலோமீட்டர், வரத்துக்கு 4 கிலோமீட்டர், நடந்து போயிட்டு இருந்தா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதே நீங்க பைக்ல போனா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நான் இல்லன்னு சொல்லல, ஆனால் எங்க பிரச்சனை வரும்னா, நீங்க இந்த பைக்ல போகும்போது அதுல இருந்து வர புகையில இருக்க மாசு நம்ம காற்றோட கலந்துரும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம், இது ஒரு பொல்யூட்டன்ட். இந்த பொல்யூட்டன்ட் இருக்கனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் பிரச்சனை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மிருகங்கள் வந்து கம்யூனிகேட் பண்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு பேச்சு நடத்துது, பேசுறது மூலமா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவது, பார்வை மூலமா பாக்கலாம். இது எல்லாத்தையும் விட ஸ்மெல் மூலமா தான் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தோட தொடர்பு கொள்ளுது. அப்படி தொடர்பு கொள்ளும் போது என்ன பிரச்சனை ஆகுது, அந்த காற்றுல நீங்க அனுப்பின மாசு கலந்திருக்குது. அப்போ இந்த மிருகத்தால தொடர்பு கொள்ள முடியுமா, இது யாருமே கவனிக்கிறதே இல்லை. சுற்றுச்சூழல்னா நான் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சமுதாயம் தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நம்ம நினைச்சா சுற்றுச்சூழலுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம்.
6: இப்ப பக்கத்துல இருக்க கடைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போறதுனால நம்ம கூடவே இருக்கிற மற்ற உயிரினங்கள் பேசிக்கொள்ள முடியுது. சிறப்பா எடுத்து சொன்னீங்க, சூழல் பாதிக்கப்பட்டா இந்த சூழலுக்குள்ளதான் மனிதனும் இருக்கான், மறுபடியும் அது நமக்கு தானே வந்து சேரும். அப்ப நாம எந்த வகையெல்லாம் இதனால பாதிக்கப்படும், பல்லுயிர்ல நாம ஒரு உயிர் தானே.
7: பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சொன்னா, இது வந்து நம்ம லங்ஸ் மூலமாக ரத்தத்துக்குள்ளால போயிடும். அப்படி போகும்போது அது சில பாதிப்புகளை உண்டாக்குது. முன்னாடி உடல் பருமன் எதனால ஆகும்னா, நம்ம அதிகமாக
6: கொழுப்பு உணவு சாப்பிடலாம்
7: அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப அது மட்டும் காரணம் கிடையாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி போற கெமிக்கல்ஸ் நம்மளோட பாடியில இருக்கிற ஃபேட்ல போய் டெபாசிட் ஆகுது. அப்படி ஆகும் போது உடல் பருமன் வருது. இந்த கெமிக்கலுக்கு பேர் என்ன தெரியுங்களா, ஒபிசினோஜென் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து உங்க ஒபிசிட்டி இன்ட்யூஸ் பண்ணுது. சார் நான் நிறைய சாப்பிடலாம் ஆனா ஒபீஸ் ஆகுறேன், எப்படி சார்னு கேக்குறீங்களா, அது ஜெனடிக்கலாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ்னாலும் உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்கலாம். இத வந்து இனிமேல் நம்ம புரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட் இப்ப நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம்னா அது திருப்பியும் நம்மளுக்கு பதில் கொடுக்கும்.
6: நாம பல்லுயிர் பேணுவதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒலிப்பதிவு செய்யறதுக்காக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளதான் இப்ப இருக்கிறோம். இந்த சுற்றுச்சூழல் அறிவியல் துறை, அந்த துறை இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையா இருக்கு, நல்ல விசாலமான இடம். இந்த பல்கலைக்கழகம் பூராவே திருச்சி மக்களுக்கு நல்லா தெரியும். இங்க வந்து எந்த மாதிரியான பசுமை முயற்சிகள்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க?

0: இங்க என்ன பல்லுயிர் பெறுதலாம் நடக்குது, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொன்ன அதை வந்து இங்க நாங்க முதமுறையா கொண்டு வந்திருக்கோம். ஆடு மாடு மீன் எல்லாம் ஒரே இடத்துல வளர்ந்து ஒன்னோட வேஸ்ட் வந்து இன்னொன்னு கிடைக்கிற மாதிரி நாங்க பண்ணிருக்கோம். ஒன்னு. ரெண்டாவது வந்து ஹெர்பல் கார்டன் கொண்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 செடிகள் ஃபுல்லா வச்சு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும். பசுமை புரட்சி பண்ணிருக்கோம். தமிழ்நாடு

0: பசுமை புரட்சி பண்ணிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சாம்பிளிங்ஸ் பல்கலைக்கழகம் ஃபுல்லா வைக்கிறது கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 5000 சாம்பிளிங்ஸ் கொடுத்தாங்க. அது மூலமா இங்க ஃபுல்லா வச்சிருக்கோம்.
1: சிறப்பு. இந்த பசுமை சூழல்ல இருந்து நாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி பேசியிருக்கிறோம். மன நிறைவை தருகிறது. நன்றி, வணக்கம் நேர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பல்லுயிர் பேணும் வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல் உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் எஸ் ஆச்சிராமன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் பிரிசி. அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன்.
3: நாளைய நிகழ்ச்சியில் பயன்படும் ஒருமுறை அவதியுறும் தலைமுறை கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜ்குமார் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
4: பசுமை தாயை பாதுகாக்க உங்களோடு இணைவது
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறும். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: சில நொடிகளில் மார்னிங் நியூஸ்.

0: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1 நேரம் 8:30.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கலாம் இதே ராகம். நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிக்கும் வாட்ஸ்அப்ல பாடலை விரும்பி கேட்கலாம். 9383406102 என்ற எண்ணின் மூலமா மறக்காம உங்க பேர், ஊர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மதுரை மணிநகரம் ஐஸ்வர்யா, மித்ரன், சண்முக சுந்தரம், அட்சய மீனாட்சி. வெந்து தனிந்தது காடு படத்திலிருந்து பாடல்.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், நைன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கேட்டிருக்கும் இதே ராகம். நேரம் 8:37. நேர்களை, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அடைப்பு நிகழ்ச்சியில சக்கரமும் சளைக்காத நம்பிக்கையும் மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்களுடன் நேரலையில் நேர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-3-1 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. கீரனூர் பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இந்த நேர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க லப்பர் பந்து பட பாடல்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10 plus 2 BTEC cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: கேட்டறிஞ்சிருக்கும் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க குப்பரெட்டிப்பட்டி செல்வி சூர்யா தினேஷ் பராசக்தி படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிருக்கும் இதய ராகம். இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்க நேரம் 8:47. நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:30 இருபட பாடல்கள் கேட்கலாம். ஜோடி அயன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகும். இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் விடுமுறை நாட்கள். குழந்தைகளோடு உங்களின் பயணம் பற்றி நேயர்கள் உரையாடலாம். இன்று பிற்பகல் 1:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி என்ற தலைப்பில் நிகழ்ச்சி அமைகிறது. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் வாழ்வழிக்கும் வனங்கள் ஜெயங்கொண்டம் த சோடங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு சன்னியாசி அவரு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல அவரு சொர்க்கத்துக்கு போறார். அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமா பிரம்மாண்டமா அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்க எதிரில வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி என்ன விசேஷம் இங்க அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதைத்தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்னு வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்துல கலந்துகிறார் அப்படி

0: அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழல்ல ஒதுங்கி நின்றுகிட்டார். ஊரெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துகிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை, அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்னைக்கு இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின் இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துருக்கார், உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதம் மாறி போயிட்டு இருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசிச்சு பார்த்தா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்திலையும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடைச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கணும் என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானும் இந்த ஆள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: இதே ராகத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே கே நகர், சிவராசு, ஜெயந்தி, தனலட்சுமி இந்த நேர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்திலிருந்து.

0: அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இணையலாம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திரமோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பேரிடர் குறைப்பு பணிக்குழுவின் முதல் நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 பிரிக்ஸ் உறுப்பு மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதல்வராக திரு டி கே சிவக்குமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலோட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி துர்காமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங், தென்காசி மாவட்ட ஆட்சியராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன், சென்னை பெருநகர மாநகராட்சி இணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக ஆளுநரின் செயலராக திரு சஜன் சிங் சவான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கரூர், தஞ்சாவூர், கடலூர் மாநகராட்சி ஆணையர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திருச்சி மாவட்ட தொழில் முதலீட்டுக் கழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் சிறப்பு கடன் உதவி முகாமை சிறு குறு நடுத்தர தொழில் பிரிவினர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு இதன் சங்க தலைவர் திரு முகில் பே ராஜப்பா தெரிவித்துள்ளார்.
2: 30/6/2026 வரை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் மூலமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் பிரிவுகளுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கும் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் பிரிவுகளுக்கு விரிவுபடுத்தவும் உற்பத்தியை பன்முகப்படுத்துவதற்கும் கடனுதவி வழங்கி வருகிறது. தொழில் கடன் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
1: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு தென்னரசு உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை பின்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திரைக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மிதிவண்டி பல்வேறு மிதிகளை வாங்குறனால இதுக்கு பேரு மிதிவண்டி இல்லங்க, பல்வேறு மிதிகளை தாங்குறனாலதான் இதுக்கு பேரு மிதிவண்டி. இன்னைக்கு சக்கரமும் சளைக்காத நம்பிக்கையும் மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள் நம்ம கூட நேரலையில பேச தயாரா இருக்காங்க. வாங்க நேர்களே, நீங்களும் பேசலாம். 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னெடுப்புக்கு 4-3-1 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கட்சியிலையும் கேட்கலாம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு.
1: சக்தி வேலே பாட்டப்போடு.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
3: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
4: மிதி வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படியே ரெண்டு பக்கமும் அக்கம் பக்கம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போற மாதிரி பாடல் காட்சிகள் பல நாம திரைப்படங்கள்ல பார்த்துருப்போம். ஆனா சிந்திச்சு பாருங்களேன், எத்தனை பாட்டு நீ நேரம் எல்லாரும் கணக்கு போட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா எல்லாம் சற்றே பழைய திரைப்படங்களா இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு. புது படங்கள் அப்படிலாம் இருக்கா சைக்கிள் ஓடுற மாதிரி? நான் இதுல இருந்தே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், இந்த மிதிவண்டி ஓட்டுற பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நம்ம மத்தியில. மிதிவண்டி மட்டுமே பயன்படுத்துறவங்க பலரை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்கணுமா அப்படின்னா ரொம்ப அரிதாக தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் சில பேருக்கு இந்த மிதிவண்டின்றது அவங்களுடைய தொழில் முறையிலேயே அது வந்துடுது, ரொம்ப நம்பிக்கையோடு அதை கைகொள்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் நம்ம எப்போ தான் லாங் டிரைவ் போகணும் அப்படின்னாலும் ஒன்றே வண்டி எடுத்துரும், இந்த மோட்டார் வாகனங்களை இயக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு பொழுதுபோக்கு கூட இருக்கலாம், இப்பயாச்சும் நம்ம கொஞ்சம் சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு ரசித்து பார்த்துட்டே போகலாமா மெதுவாக அப்படி இரவு நேரங்கள் அப்படி செய்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்களும் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், உங்களுடைய கருத்துக்களே சொல்லலாம் மிதிவண்டி பயணம் பற்றி. ஆனால் இன்றைக்கி நாம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறவங்க யார் தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ், உமா சங்கர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இந்த மாதிரி பொழுதுபோக்குக்கெலாம் இல்லை, இவங்களுடைய இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க நம்ம படிக்கும்போது என்ன புரியுதுன்னா, மன உறுதியை வளர்க்குறதுக்கு மிதிவண்டி பயணத்தை ஒரு கருவியை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் தூரம் போகிறதுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இவங்க மலையெல்லாம் ஏறுறாங்க. கொடைக்கானல் மலையை 49 மணி நேரத்தில் 5 முறை ஏறி இறங்கியிருக்கிறாங்க. அப்போ இது எவரெஸ்ட் சிகரத்தை எட்டினதுக்கு சமமாயிருது. ஏன்னா 8848 கிலோமீட்டரை இவங்க நிறைவு செய்கிறாங்க அப்படின்றப்ப எவ்வளோ மன உறுதி தேவை. ஏன்னா சாதாரணமாக நம்ம மோட்டார் வாகனத்தில் கொடைக்கானலில் ஏறும்போதே சிரமமாக இருக்குது, அதை சைக்கிளை ஏக்கிட்டு போகணுன்னா எவ்வளோ சிரமம். அப்படிப்பட்ட அசாத்திய திறமைசாலியை தான் இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அவங்களுடைய இந்த மிதிவண்டி வீரராக அவருடைய பயணத்தில் அவர் பல கிலோமீட்டர்களை அவர் கடந்திருக்கிறாரு. இதுக்காக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பு கூட அவங்களுடைய இந்த பங்களிப்பை பாராட்டி இருக்கிறாங்க, பரிசுகள் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. நம்முடைய மாநிலத்துக்கே ஒரு

0: மிதிவண்டி வீரரா பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல உங்கள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கு அப்படின்னா, இன்னும் நாங்கள் சொன்னது ஒரு சில சாதனைகள் தான், சிலது வந்து நமக்கு அந்த அளவுக்கு புரியல, ஏன்னா அது வந்து ப்ரொஃபஷனலா இருக்கு அப்படின்றதுனால. உங்களுடைய இன்னும் உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான சாதனை, இது நான் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணேன் அப்படின்றதாவது இருக்கா?
1: கண்டிப்பாக. எனக்கு வந்து நான் சைக்கிளிங் ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் தான் ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வெளியே போயிட்டு ஒரு வீட்டில் இருந்து ஒரு அடைப்பாக இருந்த காரணத்தினால நான் வெளியே போயிட்டு அந்த ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அப்படி தான் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு ஜேர்னி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், வீட்டு பக்கத்துலேயே ஓட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சென்னை டு கன்னியாகுமரி பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து 7 டேஸ் டூரிங் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் தென்

0: பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து 7 days டூரிங் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்து எவ்ரிடே ஒரு ஒரு ஸ்டாப்பில் பிளான் பண்ணி லைக் வந்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம்னு சொல்லிட்டு இனிஷியலாக பிளான் பண்ணது. ஸோ அது 1000 kilometers வந்துச்சு. அந்த அது எல்லாமே வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வழியாக போகணும் எல்லாமே. ஸோ சோலோ ரைடு, அது எதுவுமே சப்போர்ட்டட் கிடையாது, எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டட் ரைடு தான். அது கண்டிப்பாக எப்பவுமே எனக்கு மெமரபுளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அது ஃபஸ்ட் ரைடு, அந்த ஃபஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரைடு சோலோவாக பண்ணது, அது கண்டிப்பாக எனக்கு மெமரபுளாக இருக்கும் எனக்கு.
1: இப்போ இந்த மாதிரி பயணங்கள் போகிறது, நெடுந்தூரம் பயணம், அப்புறம் இது ஒரு விளையாட்டு மாதிரியும் எடுத்துக்கலாம், தொழில் முறையாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்றப்ப, நீங்கள் வச்சிருக்கிற அந்த மிதிவண்டின்றது ஏதாவது சிறப்பு அம்சங்களோட நிறைந்திருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படிப்பட்ட ஒரு மேக்காக இருக்கும்?
0: என்னோடய சைக்கிள் நான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு மவுண்டைன் பைக் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதையே வந்து நான் மாடிஃபை பண்ணி கியர்ட் சைக்கிளாக, அது கியர்ட் சைக்கிள் தான், அதுலேயும் இன்னும் பெட்டராக கியர்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி நான் என்னோடய இதை ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு சைக்கிளும் நான் ரேஸ்க்காகவோ லைக் மலை ஏறுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் மாதிரி ஒரு சைக்கிள் வந்து வாங்கினேன். அது வந்து எல்லாரும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம்.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த மிதிவண்டி ஓட்டுறதை நீங்கள் 2021 துவங்கினதா சுட்டிங்க, ஏன் அந்த வருஷத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அந்த வருஷத்தில் ஏதாச்சும் நடந்துச்சா?
0: அப்படி அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியும் கோவிட் அப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம். அந்த ஒரு 6-7 months வந்து எல்லாருக்கும் ஒரு மென்டலி லைக் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம், இன்க்ளூடிங் மீ. அது வந்து வெளியில் போயிட்டு லாக்டவுனில் அந்த ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சா நம்ம வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அவ்வளோதான் அங்கே ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்த அந்த 1 hour ஜேர்னி தான் இன்றைக்கி வந்து மல்டி டே சைக்கிளிங் ஜேர்னியாக இப்போ போயிட்டுருக்கு.
1: சரி சரி, அப்போ வந்து இந்த ஊரடங்கு உத்தரவுலாம் இருக்கும்போது நீங்கள் வெளியே போயிருப்பீங்களோ, வீட்டுக்கு போயிருப்பீங்களோ தெரியல, முகக்கவசம்லாம் போட்டு போயிருப்பீங்க. சரி, அப்போ அப்படி ஆரம்பித்தது அப்படின்னாலுமே இந்த மிதி வண்டியில் ஏதாவது நீங்கள் பயிற்சி எதுவும் எடுத்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி?
0: நான்
1: போட்டிகள் எதுவும் போயிருந்துருக்கீங்களா?
0: நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆத்லீட்ரான், நான் நேஷ்னல் லெவல் ஆத்லீட், 100 and 200 meters ரெக்கார்டு ஹோல்டர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்போர்ட்ஸும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து சைக்கிளிங் சொல்கிறது வந்து 2021 தான் ஆரம்பித்தது. அப்படியே நானே கற்றுக்கினது தான், செல்ஃப் லேர்னிங்கில் தான், லைக் சே தெரிஞ்சவங்ககிட்ட கற்றுக்கினது, அப்புறம் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கினது, அப்படி தான். ப்ரொஃபஷனலாக எதுவும் ட்ரைனிங் எதுவும் எடுக்கல.
1: சரி, இப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒரு மன திருப்திக்காக பண்ணுறீங்க, உங்களுடைய ஆசைக்காக இதை செய்கிறீங்க. ஆனால் இப்போ தொழிலும் நமக்கு இருக்கணும், ஏன்னா நமக்கு சம்பாத்தியம் வேணும் இல்லையா? அப்படி நீங்கள் என்ன பணி செய்துட்ருக்கீங்க?
0: நான் வந்து பேஷனேட் ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து அதுவுமே வந்து இந்த சைக்கிளிங் மாதிரி தான், ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நம்மளே இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்தேன். லைக் வந்து அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தட்ஸ் அவர் டேஸ்.
1: ரெண்டுமே நல்லா இருக்குல்ல, அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே புகைப்படம் எடுத்துக்கிட்டே எல்லாம் ஒரு ரசிப்பு தன்மையோடைய வாழ்க்கை இருக்கும் போல இருக்கு. என்ன ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரு, கேட்குறவங்களாம் கொஞ்சம் வந்து புறாமப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கோம் வசந்த் அழைப்பு, நம்ம கூட இருக்கிறாங்க மிதி வண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: 400 acres பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர் விளையாட்டு உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நம்ம கூட இருக்கிறாங்க மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள். அப்படி மட்டும் சொல்லிட முடியாது, உங்கள் புகைப்பட கலைஞர் நிச்சயமாக தொழில் முறையில் அவங்க செஞ்சுட்டு இருக்கனால தேர்ந்த புகைப்பட கலைஞராக தான் இருப்பாங்க. நம்ம கூட இணைப்பில் நேயர் காத்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். கண்தான மனித நேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன் ஐயா. குமார் ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். உங்கள் கூட பேசுறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் வந்து சின்ன வயசுல இருந்து மிதி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இன்னமும் ஓட்டிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு கடைக்கு போகணும், ஒரு வேலையா போகணும்னா மிதி வண்டியை தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் மிதி வண்டிய நம்ம இயற்கையா ஓட்டாம போய் ஜிம்ல ஒரே இடத்துல மிதி வண்டி ஓட்டி பயிற்சி பெறாங்க. இந்த மாதிரி டெய்லி ஏதோ ஒரு ஒரு கிலோமீட்டர் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மிதி வண்டி ஓட்டினா எல்லாத்துக்கும் நல்லது. இன்னைக்கு இருக்கிற டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஒரு இதா இருக்கு. அதை பத்தி விளக்கம் சொல்லுங்க. நீங்க மிதி வண்டி பயணத்தின் போது சந்தித்த சவாலான ஏதாவது ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிகழ்ச்சியை பத்தி சொல்லுங்க. மிதி வண்டி ஓட்டுவதால் ஏற்படும் பலன்களை பத்தி சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இதே போல மட்டும் ஒரு நேர் வாட்ஸ்அப் வழியாக கூட கேட்டிருக்காங்க. ஆனந்தபுரத்துல இருந்து நாகராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்களா, சைக்கிள் ஓட்டிட்டு போனா நம்ம பல பேர் கேலி செய்யறாங்க. சைக்கிள் ஓட்டுறதுனால நன்மை இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு அப்படிலாம் புரியுது. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க என்னென்ன நன்மைகள் அப்படின்னு அவங்களும் கேட்கறாங்க.
2: நேர்கள் சொன்ன மாதிரி நம்ம ரெகுலர் லைஃப்லயே வந்து சைக்கிளிங் சொல்றது ஒரு ஒரு வாழ்க்கை முறையா இருக்கணும். அப்படிதான் எல்லாருமே ஆரம்பிச்சது. அது வந்து உடற்பயிற்சியாகவும் இருந்துச்சு, உங்களுக்கு வேலையும் முடியும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் போகிறதுக்கு ஒரு ஈஸியான வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாமே அப்கிரேட் ஆகும். அதே மாதிரி தான் சைக்கிளிங்கும் அப்கிரேட் ஆச்சு. ஆனால்

0: வந்து சைக்கிளிங் அப்படியே மறந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறதோ பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சைக்கிளிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். அப்போ தான் வந்து நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, சுற்றி இருக்க நேச்சருக்கும் நல்லது. நீங்கள் வந்து ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும். இப்போ ரன்னிங்கோட சைக்கிளிங் வந்து உங்களுக்கு வந்து லோ இம்பேக்டான ஒரு ஸ்போர்ட், உங்கள் முட்டிக்கு சரி லைக் வந்து உங்கள் உடம்புக்கும் சரி இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஜுரி அதிகமாக ஆகாது. அதனால் எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சைக்கிளிங் பண்ணலாம். அதே மாதிரி சார் வந்து கேட்டார், ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டார். என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி நான் சொல்லியிருந்தேன்ல சென்னை டு கன்னியாகுமரி, அந்த ஜேர்னி முடியும் போது என்னோடய சைக்கிளில் இருக்க ஸ்போக்ஸ் வந்து உடைஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லக்கேஜ் எல்லாமே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து என்னோடய தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டப்போ அந்த ஸ்போக்ஸை வந்து பக்கத்தில் இருக்க ஸ்போக்ஸோடு டை பண்ணி நீங்கள் ஓட்டுங்க. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சேலஞ்சு. எனக்கு அது வரைக்கும் ஸ்போக்ஸ் உடனே என்ன பண்ணணும்னு தெரியாது. பக்கத்தில் கடையும் கிடையாது. அங்கேருந்து கன்னியாகுமரி வந்து அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஏதோ ஒரு நடு காட்டில் தான் இருக்கேன். நெட் ஒரு ஃபார்ச்சுனேட்டாக நெட்ஒர்க் இருந்துச்சு, அதனால் கால் பண்ணி கேட்டதால் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும் உங்களுக்கு. லைக் எனக்கு நிறைய டைம் வந்து செயின் பிரேக் ஆகிருக்கு ஒரு நடு காட்டுக்குள்ளெல்லாம். அதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து திரும்பி வந்து நீங்கள் வந்து அந்த செயின் எப்படி அந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இது வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்களால் சம்மந்தப்படுத்திக்க முடியும். ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தால் நம்ம தோந்துடக்கூடாது. அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து அதுலேருந்து அதில் இன்னும் லெசன்ஸ் கற்றுப்பீங்க சொல்லிட்டுலாம் உங்களுக்கு இது பண்ணும். ரொம்ப பேஷன்ஸ் தேவை. அதே மாதிரி அந்த பேஷன்ஸும் இந்த சைக்கிளிங்கில் உங்களுக்கு நீங்கள்
1: அதனால்தான் சொல்லியிருக்கோம். சக்கரமும் சளைக்காத நம்பிக்கையும்னு வசந்த அழைப்புக்கு நம்ம தலைப்பும் கொடுத்துருக்குறோம். அதுக்கு அப்படியே உதாரணமாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நீண்ட தூரம் பயணம் போகணும், அசாத்தியமான சூழல்களை சந்திக்கணும் அப்படின்னா ஆற்றல் உடல் பலம் அதையும் தாண்டி அந்த நம்பிக்கை இருக்கணும் மனசில், மன உறுதி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் பேசுகிறதுலேருந்தே புரியுது. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி நீங்கள் கடக்கும் போது எப்படி நீங்கள் அந்த பகுதி எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? அப்படி சாலை மார்க்கமாகவே போவீங்களா எப்படி? அது
0: எல்லாமே வந்து பிளானிங் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு. எனி திங் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா பிளானிங் கண்டிப்பாக தேவை. நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 மந்த்ஸ் முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணி மேப் போட்டேன். லைக் சே சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர், அண்ட் தென் த்ரூ த கோஸ்டல் ரூட் எல்லாமே கடற்கரை வழியாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் அதுக்கு ப்ராக்டிஸும் எடுத்தேன் நான். ஒரு லாஸ்ட் அதுக்கு ரைடு போகிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி எவ்ரிடே 100 கிலோமீட்டர்ஸ் நான் டெய்லி ரைட் பண்ணேன். 100 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 100 days நான் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் எவ்ரிடே ரைட் பண்ணேன். ப்ளஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றதும் நம்ம நியூட்ரிஷனும் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து ரொம்ப மேட்டர்ஸ். லைக் தட்ஸ் வாட் இட் இஸ்.
1: சரி, இப்போ இணைப்பில் ஒன்றே இருக்காங்க. வாங்க, வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: தேவஸ்தானம் பெட்டவாயத்துல இருந்து வேலுச்சாமி டெய்லர் பேசுறேன்.
1: சொல்லுங்க
2: ஐயா.
1: சொல்லுங்க, மிதிவண்டி வீரர் சுமா சங்கர் நம்ம கூட தான் இருக்காங்க, பேசுங்க.
2: நான் சின்ன வயசுல இருந்து மிதிவண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன்.
1: சரி,
2: ஆனா மிதிவண்டியை ஓட்டுறதுக்கு அதை ஓட்டிக்கிட்டு இருக்கா, அதை ஒரு சின்ன பேர வச்சுனாக்க சரி பண்றதுக்கு ஆள் செய்ய மாட்டேங்கிறாங்களே. அது சரி பண்ணனும்னாக்க நாங்க டூ வீலர் தான் சரி பண்ணுவோங்கறாங்க. இது டூ வீலர் தானே?
1: ஆமா, இது இருசக்கர வாகனம் தானே?
0: கரெக்ட்.
2: அங்க டூ வீலர் தான் ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு போட்டு போட்டு வச்சிருக்காங்க. சைக்கிள் கொண்டு போய் கொடுத்தாக்க இப்ப செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அது எதுனால
1: அப்படி அலட்சியமா பாக்குறாங்க வேற?
2: ஆமா,
1: வேலுசாமியோட ஆதங்கத்தை சொல்றாரு, சொல்றாங்க நம்ம உமாசங்கர் அவர்கள்.
0: சார், எனக்கு புரியுது நீங்கள் சொல்ல வருது. நீங்கள் என்ன பண்ணலன்னா இப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்களே கூட பண்ணலாம் சர்வீஸு. பேசிக்கான உங்களுக்கு வந்து சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வீல் அண்ட் தென் உங்களுக்கு செயின் அண்ட் ஸ்போக்ஸ் இவ்வளோ தான் வந்து மூவிங் பார்ட். அதை நீங்கள் வந்து நீங்களே கழட்டி நீங்களே இது பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். அது எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஆன்லைன்லேயே இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம்.
1: பார்த்து நம்மளே செய்கிறதுக்கான தயாரிப்புலாம் ஈடுபடணும். வேலுச்சாமி அவர்களே நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய அலைபேசியிலே பார்த்து பார்த்து பார்த்து 10 தடவை பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் ஐயா சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு சிரமமாக தான் இருக்குது பலருக்கும். இல்லை, எல்லோரும் ஓட்டணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற வசதி வாய்ப்புகள் இல்லை. இப்போ சாலை அமைப்புகளை கூட நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். இப்போது சாதாரணமாக இவ்வளோ வாகனங்கள் இப்படி பறந்து போயிட்டுருக்கும் போது இடையில மிதிவண்டி ஓட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமம்தான். ஆனால் நீங்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். அதை நம்ம வந்து இந்த இடைவேளையை தொடர்ந்து பேசுவோம், கேட்டுட்ருக்கோம். வசந்த் அழைப்பில் சக்கரமும் சளைக்காத நம்பிக்கை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஜின்கே பாஸ் கோய் காரண்டி நஹீ ஹை, சர்க்கார் குத் உன்கி காரண்டர் பன் ரஹீ ஹை.
10: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: நேரமும் சளைக்காத நம்பிக்கையும் நம்ம கூட இருக்கிறாங்க மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள். இணைப்புல நேர் காத்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: ஆ சொல்லுங்க.
1: மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ஓட்டுற மாதிரி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இப்ப நான் சின்ன பிள்ளையில இருந்து சைக்கிள் இன்னும் நான் போயிட்டு இருக்கேன், 10 கிலோமீட்டர் வேலைக்கு போறதுனால நான் சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், போறேன். இந்த மாதிரி இதனால இன்னும் என்னென்ன உடலுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுங்கய்யா கேட்டுங்கிறேன்.
2: கண்டிப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க இப்ப வீட்லயே நீங்களே எடுத்துக்கோங்களேன், பேரண்ட்ஸே வந்து விட மாட்டுறாங்க விளையாடவே. ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன பசங்க கூட இருக்காங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட விளையாட வைக்கணும். அப்புறம் அவங்கள வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் கூட அவங்க கூட போயிட்டு சைக்கிளிங் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது அவர் ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் எடுத்த உடனே அவங்கள வந்து பெரிய டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அனுப்புறது வந்து சஜஸ்டபிள் கிடையாது. சின்ன சின்ன டிஸ்டன்ஸ், அந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் மோட்டிவேட் பண்ணி பண்ண ஆரம்பித்தாலே அவங்க பண்ணிடுவாங்க கண்டிப்பாக.
0: ஒரு நேயர் வாட்ஸ்அப் வழியாக சொல்கிறாங்க, ஸ்ரீ ராமதீபம்னு பேர், கீழப்புடிவாரோடு திருச்சியிலேருந்து அவங்க தையல் தொழில் செஞ்சிட்ருக்காங்களாம். 2021 கொரோனாவுக்கு முன்பு ஒரு பழைய சைக்கிள் மூலமாக 1500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற தூரத்தை கடந்திருக்கேன்னு சொல்கிறாரு. 90 கோயில்களுக்கு போகிறதா சொல்கிறாரு. 39 நாட்களில் அவர் போயிட்டு வந்தாராம். சென்னையிலேருந்து திருச்சிக்கு வர 2.5 நாள் ஆச்சான். இத்தனைக்கும் எனக்கு நல்ல ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, அப்படி இருந்தும் நான் இந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் சைக்கிள் நல்லதாக இருந்தால் கூட இந்த நவீன காலத்தில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஆபத்துகளும் பல இருக்கின்றன, என்ன செய்யலாம் அப்படின்னு மாதிரி அவர் கேட்குறாரு.
2: முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். லைக் நீங்கள் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். லைக் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் டூரிங் பண்ணி அங்கே இருக்க கோயில்கள் அங்கே இருக்க வரலாறை பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். நீங்கள் சொன்னீங்களே அந்த சேஃப்டி கன்சர்ன் சொல்லிட்டேன், அது கண்டிப்பாக இருக்குது சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும் தவிர வந்து நம்ம அதை முழுசாக வந்து அதை விளக்கியே வைக்க முடியாது. ஹெல்மெட் போடுறது, இப்போ டெயில் லேம்பை வைக்கிறது, அப்புறம் ஹெட்லைட் வைக்கிறது, இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும். மிச்சம் எல்லாமே வந்து நம்ம கையில் கண்ட்ரோலே கிடையாது. இப்போ இந்த காலை வந்து டிராஃபிக் போலீஸ் ஆர் லைக் சம்வேர் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரா கேட்டாங்கன்னா உங்கள் சுற்றி இருக்க மாநகரில் வந்து ராங் சைட் டிரைவிங், அப்புறம் வந்து ரேஷ் டிரைவிங், இதெல்லாம் தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சைக்கிளிஸ்ட் வந்து பாதிக்கப்படுறது. அதனால தான் பயந்து யாரும் ஓட்டாமல் இருக்கிறது. இது வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சு நான் இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா, உங்கள் மாநகரில் என்னது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அட்வைஸ் பண்ணியும் ஆர் லைக் வந்து ஒரு சொல் சொன்னீங்கன்னா வந்து மற்ற எல்லாருக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.
0: நிச்சயமாக. ஏன்னா இப்போது மிதிவண்டி ஓட்டுறவங்க ரொம்ப அலட்சியமாக பார்க்குற போக்கு இருக்குது. சாலைகளை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கும் சமமான உரிமை இருக்குது அப்படின்றத மற்ற மோட்டார் வாகனங்களை இயக்குறவங்களும் புரிஞ்சுக்கிட்டாலே இது ரொம்ப மட்டுப்பட்டுரும், அவங்களுக்கு அந்த ஆபத்தான சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நம்முடைய நம்பிக்கையாக இருக்குது. மற்றும் ஒரு நேயர் லால்குடியிலேருந்து

0: கருமூலர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிதிவண்டி மதிப்பு இழக்கவில்லை, இருப்பினும் சிலர் இதன் தனித்தன்மை புரிதலின்றி மூட்டு வலி போன்ற வியாதிக்கு ஆளாகின்றனர். ஐயா இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு.
1: அவர் சொல்றது 100%க்கு 100% உண்மை. சைக்கிள் வந்து ஒரு ஒரு ஒரு அண்டர் எஸ்டிமேட்டடான ஒரு விஷயம். நிறைய பேர் நினைப்பாங்க ஜிம்முக்கு போனால் தான் ஹெல்த்தியாக இருக்கணும், லைக் ஒரு விஷயத்தை பண்ணால் தான் ஹெல்த்தியாக இருக்கணும் சொல்லிட்டு. ஆனால் சைக்கிளிங் சொல்கிறது உங்கள் வீட்லேயே இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து விவேக் சார் கூட காமெடியாக சொல்லியிருப்பார், இந்த இந்த ஜிம் கொடுக்குற காசை வந்து நீங்கள் வந்து சைக்கிள் வாங்கியிருந்தோம்னா இன்னத்துக்கு நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் வீட்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி வந்து உங்கள் ஹெல்த்தியும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவர் சொல்கிறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து உங்கள் ஆஃபீஸ் போகிறது, பக்கத்தில் ஆஃபீஸ்னால் 5 to 10 kilometers இருந்தாலும் ஆஃபீஸ் போங்க, லைக் வந்து ஆஃபீஸில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது தான் உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
0: இப்போ நீங்களே உங்களுடைய பணி நிமித்தமாக வெளியே போகும்போது நீங்கள் மிதிவண்டி தானே பயன்படுத்துகிறீங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். தினந்தோறும் பயன்படுத்துகிறீங்க அதை பற்றி.
1: கண்டிப்பாக நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு சைக்கிளிங்கில் தான் போவேன். எனக்கு ஆஃபீஸில் ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ஆஃபீஸ்லேயே வச்சுருப்பேன். அண்ட் தென் வந்து என் பேக்லேயும் எப்பவுமே ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஒன்ஸ் நம் இதுதான் மெயினான விஷயமா இருக்கும் ஆஃபீஸ் போகும்போது, நம்ம எப்படி வேர்வையோடு எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு
0: போகிற இடம் வேற குளிரூட்டப்பட்ட அறையா இருக்கும், நம்ம வேர்வையோடு போயிருந்தா அப்புறம் சளி பிடிக்கும், அது ஒரு ஹெல்த் கன்சர்ன் ஆயிரும்.
1: எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் வந்து சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஹெல்மெட் அண்ட் லைட்ஸ் வச்சுப்பேன், இதை தவிர வேற பெருசாக எதுவும் தேவைப்படாது. நம்ம ரெகுலராக பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வந்து சாட்டர்டே உங்களுக்கு லீவுனா ஃப்ரைடே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது உங்களால் முடியலனா கூட ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் அந்த அதை வந்து 7 நாளுமோ 6 நாள் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அந்த சைக்கிளிங்க.
0: இல்லை இப்போ சொல்கிறாங்களே இந்த சாலையை பயன்படுத்தும் போது ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கிற, அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? அது சொன்னீங்கன்னா சில பேருக்கு இந்த நுணுக்கங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுப்பாங்கல்ல கேட்குறவங்க, மிதிவண்டி பயன்படுத்துகிறவங்க.
1: நான் சென்னையில் தான் சைக்கிள் ஓட்டுறேன், சொல்லணும்னா அங்கே வந்து டிராஃபிக் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும், லைக் பம்பர் டு பம்பர்னா அங்கே டிராஃபிக்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்கிளில் போகிறதுனா சீக்கிரமாக போக முடியும் தவிர கார்லேயோ பைக்லேயோ போகிறதோட சைக்கிளில் போகிறதுனா நாங்கள் சீக்கிரமாக போவோம், இதுதான் உண்மை. ஏன்னா 20 kilometers வந்து சைக்கிளிங்கில் போனால் எங்களுக்கு வந்து 50 நிமிஷம் டு 1 மணி நேரம் தான் ஆகும். இதே நான் கார்லேயோ பைக்லேயோ போனேன்னா எனக்கு அதே இது வந்து 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீக்ரெட். இது அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஃப்டி கன்சர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் சைடில் தான் போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கு. அந்த ராங் சைட் டிரைவிங்கில் வராங்கன்னா நீங்கள் முன்னாடி அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணி ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர் நீங்கள் வந்து ஒரு ப்ரிகாஷனான ஒரு சேஃப்டி ஸ்பேஸில் நின்றுட்டு அவங்க மூவ் பண்ண விட்டுட்டு நீங்கள் போகிறது சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ராங் சைட் டிரைவிங் எல்லா சிட்டிஸ்லையுமே
0: இருக்குது,
1: அதனால் நம்ம தான் ப்ரிகாஷனரியாக இருக்கணும் அங்கே.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த மலையேற்றத்துக்காக பயன்படுத்துகிறதுனா அதுக்குன்னு பிரத்யேகமான மிதிவண்டி தான் வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு வேறு மாதிரி வச்சுருப்பீங்க அப்படி தானே?
1: கண்டிப்பாக,
0: சாதாரணமான.
1: கண்டிப்பாக.
0: சரி, இப்போ இதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, அதை இயக்கிறதுக்கும் இதை இயக்கிறதுக்கும் இப்போ என்னடா இருந்தாலும் சர்வசாதாரணம், நம்ம வந்து இவ்வளோ வேகமாக போகிறாள் இப்படி மெதுவாக போயிட்டுருக்குமே அப்படின்லாம் தோணாதா?
1: சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும் மெதுவாக போகிறது ஃபாஸ்ட்டாக போகிறது ஒரு விஷயம் கிடையாது, லைக் வந்து நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பொறுமையாக போனாலும் சரி ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் தான் கொடுக்கும். இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டுறது அது வேற. அது இப்போ இதே வந்து நான் சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டேன்னா லைக் வந்து வயல் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ரெண்டு சைடும் மரங்கள் மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல ஓட்டும்போது அது ஒரு நேச்சரோட கனெக்ட் ஆகிறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். அது அதே மாதிரி மலையில் போகிறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், ஏறும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து மலை ஏறின உடனே அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கும் நம்மளுக்குள்ள, அது வந்து அது வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அது
0: அதே போல் நீங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை கூட நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, ஏன்னா அது அங்கே வந்து அதிவிரைவு போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கும், எல்லாம் வாகனங்கள்லாம் சீறி பாய்ந்துட்டு இருக்கும், அதுக்கிடையில இப்போ நீங்கள் போகும்போது எப்படி இருக்கும்?
1: அங்கேயுமே நாங்கள் ஒரு லெஃப்ட் சைடில் தான் நாங்கள் போவோம், அப்படி சப்போஸ் தேசிய நெடுஞ்சாலை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அங்கே வந்து எந்த டைமில் போகிறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் இங்கே வீட்டு பக்கத்தில் வந்து பைபாஸ் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் மார்னிங் டைமில் போக மாட்டோம் டுவர்ட்ஸ் அ சிட்டி, ஏன்னா வந்து வெளியூர்லேருந்து பஸ் வந்து எல்லாமே சிட்டிக்குள்ளே வரும், நாங்கள் அப்படியே ஆப்போசிட் சைடில் போவோம், அவே ஃப்ரம் சிட்டி போவோம். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸும் சில விஷயத்தில் நடக்காமல் இருக்கும், ஐ மீன் ஆக்சிடென்ட்ஸ் அந்த அதர் திங்ஸ் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கும்.
0: திட்டமிடுதல் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நீண்ட தூர பயணம் போகும்போது பல விஷயங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் போகும்போது எப்படி நீங்கள் சாப்பாடெலாம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா, என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம்லாம் உங்களுக்கு இருக்கும்?
1: சாப்பாடெலாம் கண்டிப்பாக கையில் கொண்டே போக முடியாது, பேசிக்கான ஒரு விஷயம் என்ன கொண்டு போகலாம், லைக் ஸ்நாக்ஸ்.

0: சட்டன் அது லைக் சே கடலை மிட்டாய் அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வச்சுப்போம். மிச்சம் எல்லாம் ரோட் சைடில் போகும்போது எங்கே பிடிக்குதோ அங்கே கிடைக்குதோ அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது.
1: போயிட்டே இருக்க வேண்டியது. ஆமாம் சரி, இப்போ இணைப்பில் ஒன்றே இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: மோகன்ராஜ் சந்துக்கடை மேடம்.
1: மோகன்ராஜ்,
2: அதாவது மேம் இப்ப நான் சந்தைகளில் மொத்தமா நாங்க ரெண்டு பேரும் தான் சைக்கிள் ஓட்டுறோம். இன்னொருத்தர் சரவணன், நான் ஒரு ஆளு மோகன்ராஜ், அவ்வளவுதான். ஆனா வந்து இப்ப நாங்க எங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னங்க நீங்க என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நாங்க ரெண்டு பேரும் நல்ல வசதியானாலதான், ஆனா நாங்க ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுறோம். வசதிக்கும் சைக்கிளுக்கும் சம்பந்தமே இல்லை.
1: சரி,
2: அவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்க. இன்னொன்று என்ன மேடம், ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது அதிக வேகத்துல போறவங்களும் நம்ம சைக்கிளோட தள்ளி விட்டு போயிருவாங்க. அந்த கண்டிஷன்ல போறாங்க. சைக்கிள் வந்து நல்லது தானே மேடம்?
1: ஆமா நிச்சயமா,
2: கண்டிப்பா எல்லாரும் ஓட்டணும் மேடம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம நண்பர் என்ன பண்ணுவாரு, அவர் பையனை பின்னாடி அவருக்கு ஒரு ரோடு வச்சு அவரை பின்னாடி வச்சு அவர் முன்னாடி போயிட்டு போயாரு. பழக்கத்தை கொண்டு வர்றாரு அவர், ஒருத்தர் தான் பண்றாரு. தன்னோட பையனுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வர்றாரு, அது வரவேற்கிற விஷயமா இருக்கு.
1: சில நேரங்கள்ல இப்போ நம்ம கொஞ்சம் வைராக்கியத்தோட மிதி வண்டி ஓட்டுறவங்க அவங்க ஒரு பாதையில ஓரமா போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னதான் நீங்க ஹார்ன் அடிச்சாலும் சரி, எனக்கு வழி விடு வழி விடுன்னு கேட்டாலும் சரி, விட மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். என்ன அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாமா, இல்ல அது ஆபத்தா போயிருமா?
0: அது கண்டிப்பா ஆபத்துல தான் போக முடியும். ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பின்னாடி வரவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க தெரியாது, வீட்டுல இருந்து என்ன மனநிலையில வர்றாங்க தெரியாது, ஆபீஸ்ல இருந்து வரவங்க பர்சனலா என்ன அண்டர்கோ பண்றாங்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் நம்ம சைக்கிளிங் தான், சைக்கிளிஸ்ட் அண்ட் நடக்கிறவங்க தான் ரொம்ப வீக்கான ஒரு ஒரு விஷயம். லைக்
1: சாலையை பொறுத்த வரைக்கும்
0: ரொம்ப வீக்கானவங்க. ஏன்னா வந்து ஈஸியா ஒரு ஆக்சிடென்ட்ஸோ ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம தான் ஒதுங்கி போகணும். ஆபத்து வந்தா அவ்வளவுதான்,
1: என்ன பண்றது, இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மனநிலை மாறலாம், மற்ற வாகன ஓட்டிகளுக்கு இது மாறுச்சுன்னா கொஞ்சம் சரியா போகும் அப்படின்ற நம்பிக்கையை தான் நம்ம திரும்ப திரும்ப ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கோம் வசந்த் அழைப்பு.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியா

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சக்கரமும் சளைக்காத நம்பிக்கையும். நம்ம கூட இருக்கிறாங்க மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள். குப்புரெட்டிப்பட்டி குருசாமியை வந்து வாட்ஸ்அப் வழியே அமைச்சிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து சைக்கிள் ஓட்டினேன், இப்போ கொஞ்ச நாள் சைக்கிள் ஓட்டலை, ஆனால் என்னோடய வேலை ஒரே இடத்துல அமர்ந்து செய்யக்கூடிய வேலையாக இருக்குது, அதனால முழங்கால் வழி எடுத்துருச்சு. இப்படி நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தேன். மறுபடியும் ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இப்போ எனக்கு வலி குறைஞ்சிருக்கு, இந்த நல்ல பலன் எனக்கு கண்கூடாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதனால அவர் நினைக்கிறாரா, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால வலி குறைஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு
3: சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஆக்டிவ் பர்சனாக இருந்துட்டு ஆக்டிவ் பர்சனாக ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். காலில் மட்டும் இல்லை, என்டையர் பாடியுமே உங்களுக்கு அதில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருக்கும்போது.
2: இணைப்பில் ஒன்றே இருக்காங்க, வாங்க. வணக்கம்.
4: அம்மா வணக்கம்மா,
2: சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து உலக மிதிவண்டி சைக்கிள் நாள்ல இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்து எங்களை அதிசயிக்க வச்சு எங்களை உரையாட வச்ச உங்களுக்கும் ஐயா ஆர்வியாவுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த சக்கரமும் சளைக்காத நம்பிக்கை எங்களை தலைப்புல இன்னைக்கு உமா சங்கர் ஐயா ரொம்ப அருமையா நேரோட உரையாடிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
4: ஐயா, இப்ப எனக்கு சந்தேகம், அன்னைக்கு எல்லாம் வந்து சைக்கிள் லைசன்ஸ் இருந்தது இல்ல அந்த காலகட்டத்துல, அந்த லைசன்ஸ் முறை ஏன் எடுத்தாங்க? அப்புறம் வந்து நம்ம ஃபாரின்ல எல்லாம் வந்து சைக்கிளிங் சைக்கிள் போறதுக்கு ஒரு டிராக் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம நெடுஞ்சாலை திட்டத்துல அந்த மாதிரி ஒரு சைக்கிள் லைன் கொண்டு வரதுக்கு எதிர்காலத்துல எதுவும் வாய்ப்பு இருக்கா?
3: கண்டிப்பாக சார், நீங்கள் வந்து அந்த சைக்கிள் லைசன்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எதுக்காக, எனக்கு வந்து எதுக்காக எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் ரீசன் தெரியாது. ஆனால் வந்து அது இதுக்காக எடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சைக்கிளை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும் ஒரு கட்டத்துக்கு மேலே, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த லைசன்ஸ் வச்சுருந்தா காம்ப்ளிகேஷன் ஆகும்னு சொல்லிட்டு மேபி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ரூல் வேறு, ஸோ அதனால் வந்து அதனாலேயுமே எடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து இன்னும் பெட்டர் ஆக்குனா இன்னும் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி செப்பரேட்டாக பைசைக்கிள் லைன் வச்சு அந்த அதுக்குன்னு ஒரு தனி வழி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்.
2: குளிடம் காமராஜ் ஐயா தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தாரு. இன்னைக்கு உலக மிதிவண்டி நாள். இதை வந்து ஐக்கிய நாடுகளுடைய பொது சபை 2018 வருஷத்துலேருந்து இது ஒரு பன்னாட்டு நாளாக கொண்டாடணும்னு முடிவெடுத்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த சைக்கிளுடைய தனித்தன்மை, மலிவு விலை, அப்புறம் அது சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு நிலையான போக்குவரத்து சாதனமாக இருக்கிறத அங்கீகரிக்கிறதுக்காகத்தான் இந்த நாள் நாம் இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே புரியுது அது எந்த அளவுக்கு எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் எளிதாக கிடைக்குது அப்படின்றது புரியுது. என்ன இப்போ அதை எளிதாக வந்து சீரமைக்க முடியல அப்படின்னு ஒன்று இருக்குது. போக்குவரத்து அப்படின்னு வரும்போது தினந்தோறும் பயன்படுத்துறதுக்கு இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றது ஒன்று தரிசனமான உண்மையாக இருக்குது. இப்போ பல்வேறு நாடுகளில் இதுக்கான கட்டமைப்புகளை எப்படி ஏற்படுத்தியிருக்காங்கன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லலாமா?
3: கண்டிப்பாக.

0: இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் இந்த கான்வர்சேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் நம்மளோட அன்சர்டனிட்டி அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதே வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் போன்ற நாடுகள்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது வந்து ஒரு நாள் நடக்கலை, இது மல்டிபிள் இயர்ஸாக நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும், அவங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ வந்து செப்பரேட்டாக பைசைக்கிள் லேன்னே தனியாக இருக்குது, அந்த லேனில் வந்து நடக்கவும் கூடாது, மோட்டர் பைக்ஸும் போகக்கூடாது, அவர் லைக் எனி கைண்ட் ஆஃப் மோட்டர் வெஹிக்கல்ஸே அங்கே போகக்கூடாது. அதில் வெறும் சைக்கிளிஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கிற ஒரு ஒரு வழி அது. அது வந்து ஒன்று ரெண்டு கிலோமீட்டர்ஸ் இல்லை, மினிமம் ஒரு 50 to 100 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பைசைக்கிள் லேன்ஸ். உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து மக்களும் முன்னெடுக்கணும், அண்ட் தென் கவர்மெண்ட்டும் இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு சஸ்டெயினபிளான ஒரு விஷயமாக வந்து இது அமையும். அது
1: சரி. இப்போ உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த சைக்கிள் பயணம் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ 2021க்கு முன்னாடி இருந்த உமாசங்கர் அவர்களுக்கும் பின்னாடி இருந்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இந்த மிதிவண்டி நீண்ட தூர பயணம் உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் செஞ்சுருக்கு?
0: கண்டிப்பாக எனக்கு வந்து இது வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கின ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோப்பே இருக்காது, உங்களுக்கு ஒரு நடு இடத்துல இருப்பீங்க ஹைவேஸில், அங்கே வந்து உங்களுக்கு தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, ஆர் லைக் வந்து உங்களுக்கு வண்டி பஞ்சர் கூட ஆகிருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் அது அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து அதை வந்து சரி பண்ணி அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க, அதே மாதிரி தான் ஒரு லைஃபும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது அந்த பிரச்சனைகளை மட்டும் கான்சென்ட் பண்ணாமல் அதை சுற்றி இருக்க விஷயத்தையும் கான்சென்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம். அந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங் ஆகுவீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே.
1: சரி, இப்போ வந்து இந்த மிதிவண்டி அப்படின்றத ஒரு விளையாட்டு முறையில் தொழில் முறையாக பார்க்கறது ஒரு பக்கம், இப்போ நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது. நான் வந்து தொடர்ந்து இந்த மிதிவண்டி பயணத்தை மேற்கொள்கிறேன், என்னுடைய பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆழமான ஒரு ஆசையாகவே அதை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்க இப்போ ஏதாவது ஒரு அமைப்பில் வந்து அவங்க பதிவு பண்ணிக்கணுமா, அப்படி ஏதாவது நடைமுறை ஏதாவது இருக்கா?
0: அந்த மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் வந்து என்ன மேஜர் சிட்டிஸில் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு குழு இருக்கும், அங்கே அந்த குழு கூட இணைஞ்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுவாங்க, அவங்க கூட ஓட்டும்போது உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட லேர்ன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஆனால் வந்து இதுக்குன்னு எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிலாம் எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட சைக்கிள் இருந்தாலே போதும், உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம்லே, உங்கள் பக்கத்து கடைக்கு போகிறது
1: இல்லை, இது ஒரு சாதனையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எவரெஸ்ட் தூர அளவுக்கு நான் வந்து கொடைக்கானல் மலை ஏறி இறங்கி பண்ணியிருக்கேன், அப்படி ஒரு சாதனையாக நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக
0: கண்டிப்பாக. நீங்கள் இப்போ சென்னை மாதிரி பெருநகரத்தில் இருந்தீங்கன்னா லைக் வந்து அங்கே சென்னை சைக்கிளிஸ்ட்னு ஒரு ஒரு குரூப் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஒரு சிட்டிக்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே திருச்சியில் பார்த்தீங்கன்னா திருச்சி ரேண்டர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளிங் குரூப் இருக்குது, அவங்க வந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க. அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: சரி, இப்போது இந்த சைக்கிளிங் தொடர்பாக இது வந்து ஒரு தொழில்முறை வாய்ப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ உங்களை மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆலோசனை சொல்ல முடியும்? இப்போ ஒருவேளை அவங்க வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்னா சொல்ல முடியும், உங்களுடைய அலைபேசி எண் சொல்ல முடியுமா?
0: என்னோட அலைபேசி எண் 9884631806.
1: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள்.
0: 9884631806.
1: சரி, இன்னைக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருந்தாங்க மிதிவண்டி வீரர் எஸ் உமாசங்கர் அவர்கள். இந்த மிதி வண்டி தொடர்பாக பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து சொன்னீங்க, நிறைவாக எதுவும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா?
0: எனக்கு வந்து இன்னும் ஒரு 3000 கிலோமீட்டர் இருக்குது, 100,000 கிலோமீட்டர் முடிக்க, அது வந்து என்னோட பர்சனல் மைல் ஸ்டோனாக நான் பார்க்குறேன். அது கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி இன்னொரு 1 to 2 months அச்சீவ் ஆகிடும்னு நினைக்கிறேன்.
1: 100,000 கிலோமீட்டர் தூரத்தை நீங்கள் கடக்கணும் அப்படின்ற உங்களுடைய இந்த இலக்கில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அப்படின்ற வாழ்த்துக்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சார்பாக நாங்களும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 10:30 இருபட பாடல்கள் ஜோடி அயன் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததா உற்சாகமூட்டும் பாடல்களோடு வளம்பெற காத்திருக்கு போடு ஆட்டம் போடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பழங்குடியினர் மேம்பாட்டை நிறுவன அமைப்புகள் மூலம் வலுப்படுத்துவது தொடர்பாக நடைபெறும் இம்மாநாட்டில் 26 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சி கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைக்கும் அவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைக்கவுள்ளார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகளை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். நாடு முழுவதும் 42 சிறந்த பஞ்சாயத்துகளுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் விருது பெறும் பஞ்சாயத்துகளின் பணிகள் சிறந்த நடைமுறைகள் தொடர்பான மின்னணு புத்தகம் வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக திரு மகேஷ்குமார் அகர்வால் இன்று பதவியேற்கிறார். சென்னை மாநகரில் கண்காணிப்பு கேமராக்களை நிறுவ திரு மகேஷ்குமார் முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் சட்டவிரோத கனிம கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட அவர் கல் குவாரிகளில் நடைபெற்ற விதி மீறல்கள் குறித்தும் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் விளை பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான விற்பனை கூடங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் திருவையாறு சுற்று வட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை பார்வையிட்ட அவர் சேத விவரங்கள் தொடர்பாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார்.
2: பாபநாசம் வட்டாரத்திலே 432 ஹெக்டேர் பரப்பளவிலே வாழை இங்கே பயிரிடப்பட்டிருக்கிறது. தோட்டக்கலையினுடைய அதிகாரிகள் அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். சுமார் 66 ஹெக்டேர் 33% அதிகமான வாழைகள் பாதிப்படைந்ததாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கணக்கெடுப்பு 4 தினங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு உரிய முறையில் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையிலே அது அறிவிப்புகள் வெளியிடப்படும்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் வீடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்வதற்கான முகாம் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் வரும் 11 தேதி நடைபெறவுள்ளதாக அதன் ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். பணியாளர்கள் உரிய ஆவணங்களுடன் இதில் பங்கேற்று பயன்பெறலாம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 1850 அங்கன்வாடி மையங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 2 முதல் 6 குழந்தைகள் சேர்க்கை தொடங்கியுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரத்யேக் தயாள் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி அலைவரிசைகள்ல. நேரம் 10:02. காலை பரபரப்புக்கு நடுவே கொஞ்சம் உற்சாகம் தேவைப்படுறது அல்லவா? துள்ளும் தாளத்தோடு மனதை மகிழ்விக்கும் பாடலோடு போடு ஆட்டம் போடு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நண்பகல் 12:10 வரும் மங்கையர் உலகம். இதில் இன்று விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு உங்களின் பயணம் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 10:30 மணிக்கு இருபட பாடல்கள், 11 மணிக்கு உங்களோட நாங்க உங்களோட விருப்ப பாடல்களை நேரடியில் கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கீங்க போடு ஆட்டம் போடு. திருச்சி அலைவரிசைகள்ல 2:15 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள்.

நேரம் 10:30. இனி கேட்கலாம் இருபட பாடல்கள். முதல் பாடலாக ஜோடி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800

0: கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
1: FM Rainbow 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க இருபட பாடல்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொதுச் சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டுமே.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் விதிகள் 2025 மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டவர் 180 நாள் விசாவை நீட்டிக்க விரும்பினால் 14 நாட்களுக்குள் முன்பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகளை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாடு முழுவதும் 42 சிறந்த பஞ்சாயத்துகளுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் விருது பெறும் பஞ்சாயத்துகளின் பணிகள் சிறந்த நடைமுறைகள் தொடர்பான மின்னணு புத்தகமும் வெளியிடப்படுகிறது. உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இதே நாளில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள செய்தியில், இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை மேற்கொண்டு ஆரோக்கியமான மற்றும் பசுமையான தேசத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநராக திரு மகேஷ் அகர்வால் இன்று பொறுப்பேற்க உள்ள நிலையில், தற்போதைய டிஜிபி திரு சந்தீப் ராய் ரத்தோர் சிறைத்துறை காவல்துறை தலைமை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு கூடுதல் தலைமை இயக்குநராக திரு சங்கரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 10 தேதி நடைபெற உள்ளதாக மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் திருமதி எம் முத்தழகி தெரிவித்துள்ளார்.
1: சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர்களை நியமனம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வருகின்ற ஜூன் 10 தேதி புதன்கிழமை காலை 9 மணி அளவில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற உள்ளது. இந்த முகாம் மூலம் 500 மேற்பட்ட தொழில் பழகுனர்கள் இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பயிற்சியின் போது உதவித்தொகை மாதம் ரூபாய் 9600 முதல் ரூபாய் 15,000 வரை வழங்கப்படும்.
0: திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை ஏராளமானோர் தரிசித்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை பின்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கலாம் உங்களோடு நாங்க. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்

0: வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 11:10. நிகழ்ச்சியில் மூடி நெய்யும் முதல் நெய்யர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: திருச்சி மாவட்டம் நவலூர்ல இருந்து நதியா பேசுறேங்க சார்.
3: நதியாம்மா, என்ன பாடல் வேணும்?
4: செம்பருத்தி படத்துல இருந்துங்க சார், சலக்கு சலக்கு சேல அந்த பாடலுக்கு.
3: எதனால இந்த பாடல் விருப்பம்?
4: பிடிக்குங்க சார்.
3: சரி, பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாங்க சார்.
3: நன்றி நன்றி.

0: நேரம் 11:16 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது உங்களோடு நாங்கள் வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுறேங்க சார்.
0: செல்லதுரை ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்க சார்.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பூமகள் ஊர்வலம் திரைப்படத்துல இருந்துங்க சார், கண்ணை பறிக்கின்ற காஷ்மீர் ரோஜாங்கிற பாடலுங்க சார்.
0: சரி, நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்களா?
1: கேட்டுக்கிட்டு தாங்க சார் இருக்கேன்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க சார்,
0: பாய்.

0: நேரம் 11:22 நிமிடம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நேர்களே. இன்று பிற்பகல் 1:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்ப கேட்கலாம். இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி.
1: வணக்கம், என் பேரு வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலயும் விரும்பி கேட்கிற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில வர இதய ராகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களா முக்காவாசி அதுல வந்துருமா. சோ நான் அதை மிஸ் பண்ணாம நான் அதை கேட்டுருவேன்.
0: இன்று பிற்பகல் 1:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி. கேட்க காத்திருங்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: உங்களோடு நாங்கள் கேட்டு இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேந்து?
4: திருச்சி மாவட்டம் மணச்சேரி மாவட்டம் ரத்தமங்கலம் ராஜகோபால்.
0: ராஜகோபால் என்ன டபுள் வணக்கம் சொல்றீங்க?
4: சரிங்க,
0: என்ன பாடல் வேணும்?
4: எங்க ஒரு பாட்டு வந்து படத்துல இருந்து செண்பகம் பாட்டு போடுறேன்.
0: பாடல் கேட்கலாமா?
4: கேக்குறாங்க.
0: நன்றி.

0: உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை கணேச நகர்ல இருந்து. நல்லா
0: இருக்கு. உங்க லைன் சரியா தெளிவா இல்லையே.
1: என்ன கேக்குதே சார்? நல்லா.
0: சரி சரி சரி, என்ன பாடல்மா வேணும்?
1: எனக்கு உள்ளத்தை அள்ளித்தாலிருந்து சிட்டு சிட்டு குருவிக்கு கூடியதுக்கு அந்த பாட்டு சார்.
0: எதனால இந்த பாட்டு திருப்பம்?
1: அவங்க பாடுறது அந்த ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: சரி சரி, படமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோக்காகவே இருக்கும்.
1: ஆமாம் ஆமாம் சார்.
0: அடுத்தடுத்து என்ன நடக்கும்
1: அப்படின்னு.
0: சரிங்க, அதாவது செல்போன் இல்லாத காலம் அதெல்லாம் இல்லையா?
1: ஆமாம் சார், ஆமாம் ஆமாம்.
0: அந்த டைமில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்போனுக்கு உண்டான ஆதிக்கமே இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அது பரபரப்புக்கு எதுவும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும்.
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு நிறைவேறிச்சு அந்த பாட்டு கேட்க.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
1: ஓகே சார்.
0: நன்றி நன்றி
1: நன்றி சார்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை, அன்பாபு ரோட், திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
9: நேரம் 11:35 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க?
10: ஆ, லைன்ல இருக்கறேன்.
9: ஆ,

0: யாரம்மா எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, கேக்குதா நான் பேசுறது? ஹலோ
1: ஹலோ,
0: என்ன பாட்டுமா வேணும்? யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டத்தில இருந்து பேசுறோம்.
0: உங்க பேருமா?
1: என் பேர் வெங்கிட்டம்மா.
0: சரிமா, என்ன பாடல் வேணும்?
1: கிள்ளி பாடத்துல இருந்து கிள்ளி பாட்டு.
0: சரிமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: செம்பிளி ஆடு மேய்க்கிறோம்.
0: அப்படியா, அதான் காத்து அடிக்குது. பாடல் கேட்கலாமா?

நேரம் 11:40. கேட்டிணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நேர்களே. உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம் வாழ்வளிக்கும் வணங்கள். ஜெயங்கொண்டம் த சோழங்குறிச்சி ஆர்கே செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் ஒலிபரப்பு கேட்கலாம்.

0: Làm.
1: கிட்டத்தட்ட 40 ஏக்கர் அளவுல காடுகளை உற்பத்தி பண்ணி அந்த காடுகள்னால வரக்கூடிய நன்மைகளை நீங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுல தொடர்ந்து விவசாயமும் பாக்குறீங்க. ஒருங்கிணைந்த பண்ணைய செயல்முறையில நீங்க வந்து இத செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்களையா?
2: கண்டிப்பா சொல்லலாங்க. இது இல்லாம நான் வந்து இந்த வீடு கட்டிருக்கேன்னு சொன்னீங்களா, ஒரு 4000 சதுரடி பரப்பளவுல வீடு கட்டிருக்கும் போது அந்த மொட்டை மாடிகளில் சேகரிக்கக்கூடிய மழை நீரையும் நான் சேகரித்து அதுதான் நாங்க குடி தண்ணீருக்காகவும் வீட்டு தோட்டத்துக்குள்ள உள்ள தாவரங்களுக்கும் அதை பயன்படுத்துவாங்க.
1: இப்ப இந்த மரங்களுக்கு தண்ணீர் வசதி எல்லாம் எப்படிங்க பண்றீங்க?
2: போர்வெல் மூலியமா இருக்குது. நாங்க போர்வெல் வந்து அதிகமா பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இந்த மரங்கள் இப்ப நாங்க சுத்தி வச்சிட்டதுனால மாதம் மூமாரி மழை பெய்ததாக அந்த காலத்துல வசனங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி வந்து மாதத்துக்கு பார்த்துக்கிட்ட 2-3 மழை வந்து எங்க பண்ணைக்கு சுத்தி பெய்ஞ்சிடும்.
3: இன்று பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம் வாழ்வழிக்கும் வனங்கள் ஜெயங்கொண்டம் த சோடங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் ஒலிபரப்ப கேட்கலாம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 11:42 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நம்மோடு நீயும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்
5: சார். வணக்கம் சார்.
3: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
5: நாமக்கல் மாவட்டம் கொடிக்கால் புதூர் முத்துசாமி சார்.
3: முத்துசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்க சார்?
3: நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும்?
5: படிக்காதன் படத்துல இருந்து ராஜாவுக்கு ராஜானா அந்த பாட்டு போடுங்க.
3: பாடல் கேட்கலாமா?
5: நன்றி சார்.
3: நன்றி நன்றி.

0: நேரம் 11:47 கேட்டு இணைந்திருக்கிறோம் உங்களோடு. நாங்கள் நேர்களை உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 04-3-1 என்ற முன்னணிப்பு என்னோடு 240-102-1 மற்றொரு என் 246-102-1. நிகழ்ச்சியில் மூடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கேருந்து?
1: பெரம்பலூர் மாவட்டம் தளரங்கட்டிலிருந்து முத்துவேலன் மல்லிகம்.
0: மல்லிகாமா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என் பொம்மை குட்டி அம்மா படத்துல இருந்து சித்திர சிட்டுகள் சிவந்த முட்டுக்கள் சிரிக்க கண்டேன் அந்த பாடல் என்ன
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க. நன்றிங்க.
0: நன்றி நன்றி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
4: நேரம் 11:52 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது FM Rainbow 102.1 உங்களோடு நாங்கள்.

0: மனசுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாட்டு மதுரை கீதமா. நீங்க விரும்புற பாட்டை கேளுங்க கடிதங்கள் மூலமா. என்ன பாட்டு, எந்த படத்திலிருந்து, இது போதுங்க. பாடல யார் விரும்புறீங்களோ உங்க ஊர் பேரோட உங்க பேரையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தட்டி விடுங்க. சும்மா காற்றலைகள்ல கேட்கலாம் உங்க பேரோட நீங்க விரும்பின பாட்டையும். மதியம் பொறுமணி மதுரை கீதத்துல திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: உங்களோட நாங்க நிகழ்ச்சியின் நிறைவு நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? யாருங்க?
2: கருப்புசாமி பேசுறேங்க.
1: கருப்புசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: ஐயா நல்லா இருக்கீங்க.
1: என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு மோகன் படத்துல ஏதோ ஒரு பாட்டு போடுங்க சார்.
1: சரி, பாடல் கேட்கலாமா?
2: நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி.

0: நிறைவு பெற்றது உங்களோடு நாங்க. நேர்களை, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது மங்கையர் உலகம். விடுமுறை நாட்கள் குழந்தைகளோடு உங்களின் பயணம் பற்றிய நேயர்கள் உரையாடலாம். எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நண்பகல் 12:10 சங்கீத சாரல் KS நாராயணசாமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். இன்றிரவு 7:25 விடவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி இன்றிரவு 7:25 விடவர் உலகமாக கேட்டு காத்திருங்கள். நேரம் 12 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுடெல்லியில் சற்றுமுன் தொடங்கி வைத்தார். பழங்குடியினர் மேம்பாட்டை நிறுவன அமைப்புகள் மூலம் வலுப்படுத்துவது தொடர்பாக நடைபெறும் இம்மாநாட்டில் 26 மாநிலங்கள் மற்றும் 4

யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சிக் கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் வளர்ச்சி சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியிருக்கிறார். 2025 ஆண்டில் வருடாந்திர சூரிய ஆற்றல் திறன் அதிகரிப்பில் அமெரிக்காவை முந்தி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக அவர் வலுவான கொள்கை, புதுமைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் வாயிலாக இந்த சாதனை அளவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோவில்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் வரதராஜ பெருமாள் கோவில் திருத்தேரோட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நடைமுறைப்படுத்தப்படும் அன்னதான திட்டம் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 717 மதுபான கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் விவரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிந்தார். தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநராக திரு மகேஷ் அகர்வால் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். குற்றப்புலனாய்வு கூடுதல் தலைமை இயக்குநராக திரு சங்கரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பிளஸ் டூ துணைத் தேர்விற்கு தட்கல் முறையில் விண்ணப்பிக்க நாளை வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மிதிவண்டி தினத்தையொட்டி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் தன்னார்வலர்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறளமுதம்
2: பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 4 குறட்பா.
3: தம்பின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை.
2: தன்னினும் பெரியோராக உள்ளவர்கள் தன் சுற்றத்தினராக ஆகுமாறு நடந்து வருதல் ஒருவரது வலிமையுளெல்லாம் தலையான வலிமையாகும்.
3: தம்பின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: எல்லாரிடத்திலையும் அன்பாக இருக்கிறது நல்லதுதான். ஆனாலும் சில நேரங்களில் அன்பு ஆபத்தாகவும் முடியுது. அன்பு எப்படிங்க ஆபத்தாகும் அப்படின்னு நீங்க கேட்க வர்றது புரியுது. நான் சொல்ல வர விஷயத்த முதல்ல கேளுங்களேன். ஒரு நகருடைய பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன காடு அது. அந்த காட்டில் மான்கள் வாழ்ந்துட்டு வருது. அந்த மான்களை நோக்கி ஒரு நாள் ஒரு மனிதர் வராரு. சின்னதா சத்தம் கேட்டாவே எச்சரிக்கை அடைஞ்சு ஓடக்கூடிய மான்கள் அந்த மனிதரை பார்த்துட்டு கிட்ட வருது. ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்த மனிதர் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மூட்டைகள்லேருந்து காய்கறிகள் எடுத்து அந்த மான்களுக்கு கொடுக்குறாரு. அந்த மான்களும் அதை சாப்பிடுது. இது மாதிரி தினமும் அவர் கொடுக்குறாரு. உணவு தானே கொடுக்குறாரு மான்களுக்கு, இதில் என்னப்பா ஆபத்து இருக்கு? அன்பை தானே வெளிப்படுத்துறாரு அப்படின்னு தானே நீங்கள் கேட்க வரீங்க. வனவிலங்குகளுக்கு உணவு கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற பதாகைகளை நாம் அங்கங்கே பார்த்துருப்போம். வனவிலங்குகளுக்கு நாம் உணவு கொடுக்கறதன் மூலமாக உணவுக்காக அவைகள் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழலை நாம் அங்கு உருவாக்குறோம். மான்கள் பொதுவாகவே உணர்வு பூர்வமானவை. எந்த நேரமும் காதை தீட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். சுதாரித்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. அப்படி மான்கள் இருந்தால் மட்டும்தான் வேட்டைகளிலிருந்து அதைகளால் தப்பிச்சு ஓட முடியும். மனிதர்களிடத்தில் அச்ச உணர்வு இருக்கக்கூடிய மான்கள் மனிதர்களை நெருங்கும் போது அவைகளுக்கான திறன்களை இழக்கிறாங்க. இவைகளால வேட்டைகளிலிருந்து தப்பிக்க முடியாத ஆபத்துகள் கூட

ஏற்படலாம். அதனால நாம் உண்ணக்கூடிய உணவுகளை விலங்குகளுக்கு கொடுக்காம தவிர்க்கிறது நல்லது. அப்படி நாம உணவு கொடுக்கறதன் மூலமா அவைகள் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாம விலங்குகளின் தன்மைகள்லையும் குணங்கள்லையும் நம்ம மாறுதல்களையும் ஏற்படுத்துறோம். இனி நாம் உண்ணக்கூடிய உணவுகளை வனவிலங்குகளுக்கு கொடுக்காமல் இருப்போம். நம் உணவுகளை அவர்களுக்கு கொடுக்காமல் தவிர்ப்பதுதான் நாம் அவர்கள் மீது காட்டக்கூடிய உண்மையான அன்பாகும்.

0: நேயர்களே, அடுத்ததாக நாம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்க இருக்கோம் மங்கையர் உலகம். பகல் 1 மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பாய் வர இருக்கிறது மதுர கீதம். 1:30 இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. பிற்பகல் 2:30 நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கிராம சமுதாயம் வாழ்வழிக்கும் வனங்கள், ஜெயங்கொண்டம் த சோளங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களுடன் நேர்முகம். இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு அரங்கேறும் 3 மணிக்கு இசைத்தூரல். மாலை 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களின் வரவினில் இதமாய் வர காத்திருக்கிறது பொன்மாலை 5 மணிக்கு. மாலை 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியசாலி அவர்கள். நேரம் நண்பர்கள் 12:10.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர்.

0: மகாலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: உச்சிப்பொழுது நூற்றாகம் கூட்ட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். மங்கையர் உலகம் தோழிகளை எங்களோடு சேர்ந்து நேரலையில பயணிக்க உங்களையும் வரவேற்கிறோம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்களை தொட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளோட உங்களுடைய பயணம் என்ன அப்படின்னு கேட்க போறோம். விடுமுறை நாட்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு நேற்று நிறைய தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு உங்களோட குழந்தைகளோட பயணம் இந்த விடுமுறையில எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு எப்படி எல்லாம் பயனுள்ள அதே சமயம் அவங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவங்களை நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கறத பத்தி தாராளமா பகிர்ந்துக்கலாம். உங்களை வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைகின்றேன் அதிபதி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மங்கை உலகம். இன்னைக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில இந்த விடுமுறை நாட்கள்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் அனுபவங்களை நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கறத பத்தி தோழிகளை நீங்க பேசலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு எண்ணோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள்ல குழந்தைங்களை பலப்படுத்துறதுக்கும் சரி அவங்கள உற்சாகப்படுத்துறது

2-1 இந்த எண்கள்ல. குழந்தைங்களை பலப்படுத்துறதுக்கும் சரி, அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் சரி, நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுருப்போம். நிறைய பேர் பயிற்சி வகுப்புகள் அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் பண்பாட்டு வகுப்புகள் கற்றுக் கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் வீட்டிலேயே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களோட உங்களுடைய விடுமுறையை நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி கலந்துக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 மங்கையர் உலகம்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பன்னிரண்டு மணி 22 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம மங்கையர் உலகம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இந்த விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளோட அவங்களோட சேர்ந்த அனுபவம் என்ன அப்படிங்கிற கருத்தை கேட்டோம். தோழி யார் இணைப்புல இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு? ஹலோ, வணக்கம், யாருங்க? சுதா அவர்களே, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
2: இருக்கும். இந்த கோடைகால விடுமுறை எப்படி உங்க குழந்தைகளோட பயணிச்சீங்க?
3: நல்லாவே பயணிச்சோம் சார். ஊர் ஊரா திருவிழாவுக்குதான் நல்லா சுத்தணும்.
2: அப்ப நீங்க தான் நல்லா பயணிச்சிருக்கீங்க.
3: ஆமா.
2: என்னென்ன அனுபவங்கள்லாம் உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அத சொல்லுங்களேன்.
3: என்ன விசேஷத்துல போனா, இந்த திருவிழாக்குள்ள போனா மலப்பாரி, இந்த கும்மியாட்டம், இந்த இதெல்லாம் பழசு இல்ல அந்த காலத்துல இருந்து. இப்ப எல்லாம் புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இல்ல, இது மாதிரி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க.
2: பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்துருக்கீங்களா?
3: மலப்பாரி போடுறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியாதுல, இப்ப உள்ள பிள்ளைங்க கத்திக்கிட்டு இருக்காங்க.
2: சிறப்புங்க, சிறப்பு. வேற என்னென்ன விஷயம்லாம் உங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கலாம்னு நினைச்சீங்க?
3: வேற என்ன கிளாஸ் எதுவும் போடலாம்னு பார்த்தேன். அதான் வருஷம் 11 மாசம் படிக்கிறாங்களா, 1 மாசம் ஃப்ரீயா விட்டுலாமே விட்டாச்சு சார்.
2: எப்படிங்க இப்படி எல்லாம்? தாராளமா இருக்கு. குழந்தைங்களுடைய அந்த சந்தோஷத்துல மகிழ்ச்சியிலயும் நமக்கும் பங்கு இருக்குங்கறத நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பகிர்றதுக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த விடுமுறை காலத்தை உங்க குழந்தைங்களோட எப்படி சந்தோஷமா கொண்டாடினீங்க, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்க உருவாக்கி கொடுத்தீங்க அப்படிங்கறத தாராளமா எங்களோட சொல்லலாம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பினோட 240 102.1 இந்த எண்ணில் அறிமுக தோழிகளும், 240 106 102.1 இந்த எண்ணில் அறிமுகமான தோழிகளும் இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
9: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல

0: நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
0: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில, டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
2: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
1: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
2: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: திருச்சி FM Rainbow 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மங்கையர் உலகம்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சில்லென்ற சாரல்,
6: கார்முகில் கூட்டங்கள்,
5: இதமான தென்றல்,
6: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
5: இரவு இசை இனிமை.
6: திருச்சி வானொலியில் தினந்தோறும் 8 மணிக்கு
7: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்கார
5: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
6: பங்கேற்க
5: 240-102-1 மாவட்ட இணைப்பு எண் 0431
6: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளோட உங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு கேட்டோம். மணப்பாறையிலிருந்து சுதா பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க குழந்தைங்களோட மகிழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்களோட திருவிழாவில் நிறைய விஷயங்கள், இந்த மாதமாவது இந்த விடுமுறையிலாவது அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும்ங்கிற நினைப்போட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற உங்களுக்கு பாராட்டுகள். நேர்களே, உங்களின் நினைவிற்கு பிற்பகல் 2:30 நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கிராம சமுதாயம் வாழ்வழிக்கும் மனங்கள், ஜெயங்கொண்டம் த சோளங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களுடன் நேர்முகம். இன்று இரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடன் சந்திப்பு. ஒன்பது இனிய ராகம் 10:00 நேயர்களை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல்களை கேட்டு ரசிக்கும் ஞாபகம் வருதே. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டு

0: உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம்மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும், தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். வி வி எஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி

0: தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கிட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் வந்து 239,105 பேரும் ஆண் வாடிக்கையாளர்கள் 161,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலேயே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 450,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இந்த ஒரு தங்கு தடையின்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
0: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும் கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஈஸியாவும் இருக்குது, நல்லாவும். இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது, விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
0: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீனா ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
4: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி பண்பலை 102.1
2: நினைவலைகளில் ரீங்காரமிடும் பழைய பாடல்கள்,
1: இதயத்தோடு உறவாடும் இனிய கானங்கள்,
2: இரவை சுகமாக்கும் இதமான கீதங்கள்,
1: நாள்தோறும் இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே.
2: தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியிலும் நேரலையாக
3: குங்குமப்பூவே கொஞ்சு கூறாவே, தங்கனே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே.
4: நேர்களை உங்களின் நினைவிற்கு இந்த பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள்.
5: சரிங்கம்மா, இப்போ இந்த படிப்பு எங்கெல்லாம் சொல்லித்தராங்க, எப்படி அணுகணும், அதை பற்றியான விவரம்?
6: இது வந்து இந்த படிப்பு வந்து தமிழ்நாட்டில் 18 இடத்துல சொல்லித்தராங்க. நான் படித்தது வந்து நாமக்கல்ல ஒரு நிறுவனத்தில் படித்தேன். இதை பற்றி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நபார்டுன்னு சொல்லி ஏசி ஏபிசின்னு சொல்லி இணையதளத்தில் தேடணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
5: சரிங்கம்மா. ஆமாம், நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கீங்க, இந்த 45 நாளையில் என்னெல்லாம் கற்றுத்தராங்கிறத எங்களுக்கு சொல்லலாமா?
6: அதாவது நான் போன இடம் நாமக்கல் அப்படிங்கிறனால அங்கே கோழி இது அதிகமாக இருக்கும், அதனால கோழி பண்ணைய போய் பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து காளான் வளர்ப்பு எப்படி பண்றாங்கிறத பார்த்தோம். அங்கேருந்து வந்து டிஷ்யூ கல்ச்சர் வந்து எப்படி செடி நடுறாங்க, லேபு பார்க்கல, செடியில வெளியில எப்படி ஹார்டனிங் பண்றாங்க அப்படிங்கறத போய் பார்த்தோம்.
4: நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். தொடர்ந்து 2:30 கிராம சமுதாயம் வாழ்வளிக்கும் வணங்கள் ஜெயங்குண்டம் த சோழங்குறிச்சி ஆர் கே செல்லமணி அவர்களுடன் நேர்முகம் ஒலிபரப்ப கேட்கலாம். நேர்களை செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது மதுரை கீதம். நேரம் 1 மணி, கேட்கலாம் இனி.
7: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்டத்தின் பயன்கள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுடில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்றும் தெரிவித்தார். உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள காணொலி செய்தியில், இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணாக்கர் 40,000 பேர் தங்களது மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களை எவ்வித சிக்கலும் இன்றி இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பித்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. வங்கிக் கணக்கு இல்லாத மாணாக்கரும் யுபிஐ இணையவழி வங்கி சேவை, கடன் அட்டைகள் உள்ளிட்ட பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில புதிய முதல்வராக திரு டி கே சிவக்குமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும்

கட்சியில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலோட் அவருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மூன்று கால பூஜை நடைபெறாத கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை மீண்டும் திறக்கப்படுகின்றன. நாளைய தினமே மாணாக்கருக்கு பாட புத்தகங்களை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பள்ளிகளில் மாணாக்கருக்கான அடிப்படை வசதிகளை உறுதி செய்யும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய் அயர்லாந்தின் நாட் நுவனை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை கீதம். இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாசமலர் படத்திலிருந்து டேம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடல் முசிறி செவந்திலிங்கபுரம் சிவகுமார் சரோஜா தர்ஷன் சுபிக்ஷன் சேட்டு இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. பாசமலர் திரைப்படம் 1961 வெளிவந்தது. ஏ பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சாவித்திரி மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்ட இந்த திரைப்படம் இன்றளவிலும் இந்த உறவிற்கு ஒரு மேற்கோளாக பார்க்கப்படுகிறது.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மதுர கீதம் கேட்டு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:10. இனிவரும் பாடல் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது. மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. உயர்ந்த மனிதன் திரைப்படம் 1968 வெளிவந்தது. இந்த படத்தை ஏவிஎம் புரொடக்ஷன் சார்பில் ஏவி மெய்யப்பன், எம் சரவணன், எம் குமரன், எம் முருகன் ஆகியோர் தயாரித்தார்கள். இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, சவுகார் ஜானகி, சிவகுமார், பாரதி மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தார். பாடல் வரிகளை வாலி எழுதினார். இந்த படம் சிவாஜி கணேசன் அவர்களின் 125 படமாகும். இது 1966 வெளிவந்த பெங்காலி திரைப்படமான உத்தரப்ருஷ் என்ற படத்தின் மறு ஆக்கம். 1968 நவம்பர் 29 அன்று வெளியான இந்த படம், உயர்ந்த மனிதன் படம், 125 மேலாக திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. இந்த படம் 16 தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த பின்னணி பாடகிக்காக தேசிய திரைப்பட விருதை பி. சுஷீலா அவர்களுக்கு பால் போலவே பாடலுக்காக பெற்றுத்தந்தது. இந்த சிறந்த படமாகவும், அதாவது முதல் பரிசு, சிறந்த இயக்கம் உட்பட 4 தமிழக அரசினுடைய திரைப்பட விருதுகளையும் பெற்றது.
2: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே,
3: அந்த ஞாபகம்.

அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போய்

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission, last date

0: for 10 plus 2 BTEC Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: நேர்களே, மதுரகீதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கான அறிவிப்பு. அகில இந்திய வானொலி தனது பொதுச் சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்களின் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதைத்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர் நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பாகும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டுமே. மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் இது. தேன் சிந்து தெய்வானம் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் இந்த பாடல். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி, தங்கமாயன், நந்தினி, பிரணீதா, மோதிலால், நிர்மலா, பிரசன்னா, ரமேஷ், மணிமாலா, மந்தாகினி, மண்டோதிரி இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது. தேன் சிந்தி தெய்வானம் திரைப்படம் 1975ஆம் ஆண்டு வெளிவந்தது. ரா சங்கரன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் சிவகுமார், கமல்ஹாசன், ஜெயசித்ரா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். வி. குமார் அவர்களால் பாடல் இசை இயற்றப்பட்டது மற்றும் அனைத்து பாடல் வரிகளும் கவிஞர் வாலி அவர்களால் எழுதப்பட்டது.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: மதுர கீதத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது 1:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி என்ற தலைப்பில் நிகழ்ச்சி அமைகிறது. மதுர கீதத்தின் நிறைவு பாடல் படகோட்டி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம் தாரிக் முகமது ஷஃபி. படகோட்டி திரைப்படம் 1964 வெளிவந்தது. டி கிருஷ்ணசாமி அவர்கள் எழுதி, டி பிரகாஷ் ராஜா அவர்கள் இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்தது. இத்திரைப்படத்தில் MGR, சரோஜாதேவி மற்றும் பலரும் நடித்திருப்பார்கள். இத்திரைப்படம் சுறா மற்றும் திருக்கை எனும் இரண்டு மீனவ குடுக்களை பற்றியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருப்பார்கள். பாடல்களை வாழி எழுதியிருப்பார்கள். இத்திரைப்படத்தில் தொட்டால் பூமலரும் என்ற பாடல் சுத்ததன்யாசி ராகத்தில் அமைக்கப்பட்டு திரைப்படங்களில் வரும் ராகத்தில் புதுமையை ஏற்படுத்தியது. இந்த பாடலை AR ரஹ்மான் அவர்கள் 2004 நியூ திரைப்படத்திற்காக புதுமையான முறையில் மறு ஆக்கம் செய்திருந்தார்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் 1:31.
5: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி.
6: காலங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், ஆனால் மனங்களை இணைக்கும் சில குரல்கள் மட்டும் என்றும் மாறாது. 9 தசாப்தங்களை கடந்து இன்றும் இளமையாக ஒலிக்கும் திருச்சி வானொலி இன்று இளைஞர்களின் பாதையில் புதிதாய் மலர வருகிறது. நினைவுகளும் நவீனமும் இசையும் இளமையும் இணையும் இந்த இனிய நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
7: வணக்கம், என் பெயர் வஷினி.

0: வானொலிக்கு எனக்கு உண்டான தொடர்பு நான் பிறந்ததுலேருந்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வானொலினா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுல வர நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் இதுல வர மழலையர் நேரம் அப்படின்ற நிகழ்ச்சியில நீ கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து அது என்னன்னு கூட தெரியாத ஒரு காலம். நான் இரண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆசையா இருக்கு, நீயும் பேசு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது வீட்டுல எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மழலையர் நேரம் நிகழ்ச்சியை மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன். அது கூட சில நிகழ்ச்சிகளையும் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எப்பவும் கல்வி சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் வர நிகழ்ச்சிகளாகட்டும், வசந்த அழைப்பு, மாலை 5 மணிக்கே ஒளிபரப்பாகிற பாடல்கள், இது எல்லாமே கேட்க கேட்க எத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு தோணும். சில நேரத்துல நிகழ்ச்சிகள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோணும். இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயமா இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு ஏத்தபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமாக நிகழ்ச்சிகளை சிறப்பா செஞ்சுட்டு வர வானொலிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.
1: வணக்கம், என்னோட பேரு கவிநிலவு. மழலையர் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இருந்துச்சு. நான் வந்து எஃப்எம்ல பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அந்த ஆர்வம் ஒவ்வொரு முறையும் அடுத்த பிள்ளைங்க எப்படி பேசியிருக்கிறாங்க, நம்ம நல்லா பேசியிருக்கிறோமா, அவங்க நல்லா பேசியிருக்கிறாங்களா, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இதை விட நல்லா பேசுவோமா, அப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். மணிமலர் கேட்க ஆரம்பித்தேன். யதார்த்தமாக பேசுறத கேட்கும்போது நல்லா இருக்கும். அப்போதான் அம்மா சொன்னாங்க, மற்ற எல்லா பண்பலையும் விட இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு. அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஏதாவது ஒரு தினத்தை கொண்டாடி தான் நம்ம மனசுல அதை பதிய வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வானொலி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு, நீ தொடர்ந்து கேட்டனா தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன், இனியும் கேட்பேன். இன்றைய தலைமுறையிலும் இணையத்துக்கு ஈக்குவலா நின்னு எல்லாரையுமே பேச வச்சிட்டு இருக்கிற இந்த வானொலி என்னோட தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
2: வணக்கம், என் பேரு வெண்மதி. எஃப்எம் கேட்க பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதுலேயும் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னா அது வண்ண கோலங்கள் தான். அப்புறம் காலையில வர இதய ராகம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச பாடல்களாக முக்கால்வாசி அதில் வந்துருமா, ஸோ நான் அதை மிஸ் பண்ணாம நான் அதை கேட்டுருவேன் எப்பவுமே. அதே போல இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனா ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ஆர்வத்தோட நான் கேட்குற நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் அதுவா இதுவா நிகழ்ச்சி. என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதை கேட்கும் போது எனக்குள்ள நானே பட்டிமன்ற மாதிரி நான் பேசிக்கிற அளவுக்கு அதுல வர ஒவ்வொரு டாபிக்குமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தொகுத்து வழங்குறவங்களும் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா அதுல பேசியிருப்பாங்க. அவங்க பேசுற விதம் தான் நம்மளை அந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் கேட்க தோண வைக்குது. ஒரே நேரத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம்மளை யோசிக்க வச்சு நம்மளை பேச வைக்கிற ஒரு நிகழ்ச்சியா அது இருக்கு. அதனாலேயே எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: வணக்கம், என்னோட பேரு லட்சுமி பிரியா. ஏன் எல்லோருமே இளைஞர்கள் ரேடியோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு தலைமுறையா இருந்தாலும் கூட நாங்களும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கோம். வானொலி அப்படிங்கறது எல்லாரோட வீட்லயும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் தாத்தா கேட்டது, என் அப்பா கேட்டது, இப்ப நான் கேக்கிறது என்னோட தாத்தா அளவுக்கு கேட்க முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் இது நல்லா இருக்குமே அப்படின்னு கேக்குறோம். விடுமுறை நாளா இருந்தா விருப்ப பாடல்களை கண்டிப்பா கேட்டுருவேன். பண்ண கோலங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். உங்களோட நான் அந்த நிகழ்ச்சியில யதார்த்தமா அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும், சொல்ற குட்டி கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கவிதைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கேட்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்க மாட்டோமா அப்படின்னு தோணும். சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அம்மா கிச்சன்ல வேலை செய்யும் போது எப்பவுமே அங்க ஒரு ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு எல்லா நாளும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. இனி வரும் காலத்துல கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சிகளோட பெயர்களை மாத்தினாலும் சரி, நிகழ்ச்சிகளையே மாத்தினாலும் சரி, வானொலி கேட்கறது நான் நிறுத்த

0: மாட்டேன். அந்த அளவுக்கு வானொலி என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல தோழியா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 90 மட்டும் இல்ல, 100 ஆண்டு இருந்தாலும் கூட வானொலி கணிகர் வானொலி தான்.
1: வணக்கம், நான் ஹரிபிரசாத் பேசுகிறேன். வானொலியை இளைஞர்கள் விரும்பி கேட்கிறார்களா இல்லையா அப்படின்னா, நான் விரும்பி கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் விருப்பமா கேட்கிறாங்களோ இல்லையோ, அவங்களோட எல்லார் வீட்டிலயுமே, உதாரணத்துக்கு அப்பாவோட ரூம்ல, அம்மாவோட சமையல் அறையில அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோட தாத்தாவுக்கு வானொலி ஆகச்சிறந்த நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலயுமே ஒரு நல்ல ஆலோசகரா இருந்து அவர்களுக்கு வழி நடத்தினது வானொலி தான். நான் விவசாயம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டா, நாளைக்கு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நான் உனக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்க தாத்தாவுக்கு விவசாயத்துல இன்னைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கிற இந்த வானொலியில் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 1st ஆண்டு கல்லூரி மாணவர். என்னோட 8-9 வகுப்பு தொடக்கத்தில் வானொலி கேட்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். வானொலியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற பண்பலைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, அகில இந்திய வானொலியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ தமிழில் சிறந்த வார்த்தைகளையும் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா, கண்டிப்பா அகில இந்திய வானொலி கேளு. அதுல இருக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கும். உனக்கு தெரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும்னு நீ இதை ஆசைப்பட்டனா இதை கேட்கலாம் அப்படின்னு எங்க பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவும் கேட்க ஆரம்பிச்சேன். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கிட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டோம்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை புதுசாக கத்துக்க முடியுதுன்னு. அதனால அவங்களுமே இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதோட பாரம்பரியம் என்ன, இது எத்தனை வருஷம் தாண்டிச்சு, இதெல்லாம் வந்து பெரியவங்க அளவுக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் என்னுடைய தாத்தா, அம்மா, பாட்டி இவங்க எல்லாம் கேட்டு ரசிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு நானும் கேக்குறேன், இனி என் காலம் முழுக்க நான் கேட்டுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இணைய உலகம் இவ்வளவு வளர்ந்த இருக்கிற இந்த காலகட்டத்திலயுமே எங்களை கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த வானொலி மென்மேலும் வளரணும். நன்றி.
2: ஹாய், என்னோட பேர் கெவின் கேஸ்ட்ரோ, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு அந்த சின்ன பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஹெட்செட் எடுத்துகிட்டு நம்ம மாட்டிட்டு நம்மகிட்ட பாட்டு இருக்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம எஃப்எம் இருக்கே என்னான்னு போய் பார்ப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சாங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்துச்சு, பிடிக்காத சாங்ஸ் சிலது நிறைய போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டு இருந்தேன். அந்த ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்னா, ட்ராவல் சுற்றி பச்சை பசின்னு இந்த வயல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அந்த காற்று வந்துட்டு இனிமையாக இருக்கும். நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ட்ராவலில் இருக்கும்போது அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் அந்த ஞாபகம் வருதே, அந்த ப்ரோக்ராம்லாம் பழைய காலத்து சாங்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம என்ன தான் மாடர்ன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே அந்த பழைய பாட்டை கேட்குற சுகமே வந்துட்டு தனி தான். அந்த ஈவினிங் பொன்மாலை ப்ரோக்ராமில் வர சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டெய்லி விளையாட்டு அந்த வண்ணக்கோலங்கள் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு மக்களாக தேடி வந்துட்டு சந்திக்கிற ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மக்களோடு ஒரு ஒன்றிச்சு இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கும் வந்துட்டு எஃப்எம் கேட்கணும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மொபைல்லே போயிடுச்சு. பட் இன்னமும் இந்த எஃப்எம் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. ஸோ அப்போ அந்த பஸ்ல ஆரம்பிச்ச பயணம் இன்னமும் எனக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ.
3: ஒலியின் வழியே தமிழின் இனிமையை உலகம் அறிய செய்த உயிருள்ள கல்விக்கூடம், விரல்கள் பேசும் காலத்திலும் செவிகள் தேடும் அமைதியான அன்புக்குரல். 87 என்பது வயதின் எண்ணிக்கை அல்ல, மக்களின் மனதில் நீ பதிந்திருக்கும் நினைவுகளின் உயரம். காற்றலைகள் இருக்கும் வரை உன் பயணம் தொடரும், தமிழ் இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. தொகுப்பு வினோதாஜை, அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்டப்பணிகள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று தெரிவித்தார். பழங்குடியின சமூகம் கலாச்சார ரீதியாக மிகவும் செழுமையானதாகும் என்றும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சிக் கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை

0: மேற்கொள்கிறார். இந்தியா வெனிசுலா நாடுகள் இடையேயான நட்புறவு, எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகளை ஆராயவும் வெனிசுலா தூதுக்குழு பல்வேறு இடங்களை பார்வையிடும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரிய ஆற்றல் வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் வருடாந்திர சூரிய ஆற்றல் திறன் அதிகரிப்பில் சீனா முதல் இடம் வகிக்கும் நிலையில் அமெரிக்காவை முந்தி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள், புதுமைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் வாயிலாக இந்த சாதனை அளவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவின் தூய எரிசக்தி மாற்றம் வேகமெடுத்து வருவதாகவும் இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலக அளவில் இந்தியாவை முன்னிறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பேரிடர் குறைப்பு பணிக்குழுவின் முதல் நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 பிரிக்ஸ் உறுப்பு மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்காசிய பதற்றத்தால் உலகம் முழுவதும் நிலையற்ற சூழல் காணப்படும் நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை நிதிக் கொள்கை முடிவுகள் வெளியிடப்படும். CBSE 12வது வகுப்பு மாணவர் 40,000 பேர் தங்கள் மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களை எவ்வித சிக்கலும் இன்றி அதன் இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பித்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. UPI இணையவழி வங்கி சேவை, கடன் அட்டைகள் உள்ளிட்ட பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு இல்லாத மாணவரும் கட்டணம் செலுத்தும் வகையில் வங்கி பண பரிவர்த்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள காணொலி செய்தியில் இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டுமென்று பிரதமரின் அழைப்பிற்கு ஏற்ப இப்பழக்கம் எரிபொருள் சேமிப்பை ஆதரிப்பு தோடு நிலையான சுற்றுச்சூழல் போக்குவரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். கர்நாடக மாநில புதிய முதல்வராக திரு டி கே சிவக்குமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாவட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும், திருச்சி மாவட்டத்திற்கு திரு ரமேஷ், தஞ்சை திரு வினோத், நாமக்கல் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் திரு ராஜ்மோகன், புதுக்கோட்டை திரு முகமது பர்வேஸ், மதுரை மற்றும் தேனி திரு நிர்மல்குமார், தருமபுரி மற்றும் அரியலூர் திரு ராஜ்குமார், நாகை திரு ஷாஜகான், மயிலாடுதுறைக்கு திரு வெங்கட்சமணன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறுவதை கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்தில். இங்க வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு இன்னொருக்கும்

0: மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேருக்கு பக்கத்துல வந்து யாரும் வர முடியாதபடி அந்த வீல் ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். அது தேர் சுற்றி வரக்கூடிய பாதையில 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து குடிநீர் வசதி செஞ்சு தரப்பட்டிருக்குது. கம்ப்ளீட்டா இந்த தேர் வந்து நல்லபடியாக சிறப்பாக சென்று திரும்ப வந்து நிலைக்கு வரும் அளவிற்கு எல்லா வசதிகளும் செய்து தரும். எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்கள் பாடடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம்.
1: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கத்தின் கீழ் அதனை அமைக்க ஆர்வமுள்ள தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் தனி நபர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கூறியுள்ளார். விருப்பமுடையோர் வரும் 12ஆம் தேதிக்குள் மாவட்ட வேளாண் அலுவலகங்களை அணுகுமாறு அறிவுறுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயால் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 1800042512997 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும், மேலும் புதிதாக தங்களது குறைகளை தெரிவிக்க வாட்ஸ்அப் என்னும் மாவட்ட நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும், பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அலுவலக வேலைநாட்களில் மாலை 3:30 முதல் 4:30 வரை சந்திக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:56.

திரைசை பாடல் கேட்டோம். நேர்களை 2:15 வேளாண் அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் வாழ்வழிக்கும் வனங்கள். ஜெயங்கொண்டம் த சோடங்குறிச்சி ஆர் கே செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் ஒலிபரப்ப கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மிட் டே நியூஸ். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் பிற்பகல் 2:15. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இனி கேட்கலாம்
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில். இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மாவட்டம் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவர்கள். ஒருங்கிணைந்த பண்ணையங்கிறது பாரம்பரிய விவசாயத்தோட கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற இணை தொழில்களை சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்து செய்யற முறை. இது பண்ணை கழிவுகளை மீண்டும் உரமாக மாற்றி இடுபொருள் செலவை குறைச்சி லாபத்தை அதிகரிக்க செய்யுது. இப்படி ஒருங்கிணைந்த பண்ணையத்தை எப்படி செய்யறது, அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், நம்மோடு இணையறாங்க திருச்சி மாவட்டம் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவங்க.
2: வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: இன்னைக்கு ஏன் விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா, ஒரு தொழில் வந்து நம்ம இதுல லாபம் இல்ல அப்படின்னா இன்னொரு இது லாபம் கொடுக்கும். வீட்லயே வந்து அசோலா, காளான், அது இல்லாம தோட்டத்துக்கு தேவையான பயிர் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இதுல நம்மளுக்கு முதலீடு இல்ல அப்படின்னாலும் இன்னொரு இதுல நம்ம இது முதலீடு போட்டு அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு வியாபாரத்தை பெறலாம்.
2: சரிம்மா. இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே, முதல்ல பண்ணை வடிவமைப்பு அப்படின்றாங்க. இப்ப குறைந்தபட்சம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய செய்யணும் அப்படின்னா எதுவும் இவ்வளவு ஏக்கர் தான் வச்சிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா? இல்ல
3: அது நம்ம பார்த்து முதலீடு பண்றதுதான் சார். இப்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து சின்னதா ஆரம்பிச்சு அதுல இருந்து படிப்படியா போகணும் தான் இருப்போம். அதுல நம்ம வந்து ஒரு குரோ பேக்ல போட்டு வளர்த்து அதுல இருந்து நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னும் பண்ணைய போட்டு பெருசாக்கலாம்.

0: சரிங்கம்மா. அம்மா இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் என்னென்னலாம் இருந்தால் அது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம்னு நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா நம்ம வந்து காளான் வளர்க்கலாம், அசோலா வளர்க்கலாம், தேனீ வளர்ப்பு பண்ணலாம், நம்ம வந்து பூந்தோட்டம் போடலாம், அந்த மாதிரி பண்ணலாம், அப்புறம் மண்புழு உரம் தயாரிக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம வந்து வயலுக்கும் உதவும், நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், உலகமும் பசுமையா இருக்கும்.
0: அம்மா இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி இது

0: ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. அந்த கோர்ஸில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி பண்ணிட்டு இருக்கவங்கள போய் நம்ம நேர்லேயே சந்திச்சு அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறத அவங்களோட அனுபவத்தையும் எடுத்துக்கலாம், நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கலாம். இது வந்து அக்ரி படித்தவங்க அக்ரி சார்ந்து அலை சப்ஜெக்ட் இருக்கும், அதாவது பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி படித்தவங்களாமும் நம்ம வந்து ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ஒரு பயிற்சி தராங்க. நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் போய் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை வாய்ப்பை எடுத்து நம்ம 4-5 பேத்துக்கு வேலை வாய்ப்பு தர மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து 45 நாள் கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்னா 20 லட்சம் வந்து லோன் உள்ள ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இன்னும் ஒன்றுமே தராங்க, 33% சப்சிடி தராங்க. அதை தவிர அதர எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து 45% சப்சிடி தராங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஸ்டார்ட் அப் பண்ணி நம்மளால ஒரு 4 பேருக்கு வேலையும் தரலாம், நம்மளும் பயன்படுறோம்.
1: சரிங்கம்மா, இப்ப இந்த படிப்பு எங்கெல்லாம் சொல்லித்தராங்க, எப்படி அணுகணும், அதை பத்தி அணுகணும்?
0: இது வந்து இந்த படிப்பு வந்து தமிழ்நாட்டுல 18 இடத்துல சொல்லித்தராங்க. நான் படிச்சது வந்து நாமக்கல்ல ஒரு நிறுவனத்துல படிச்சேன். இதை பத்தி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நபார்டுன்னு சொல்லி ஏசி ஏபிசின்னு சொல்லி இணையதளத்துல தேடணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
1: சரிங்கம்மா, நீங்க பயிற்சி பெற்றிருக்கீங்க, இந்த 45 நாளையில என்னெல்லாம் கத்து தராங்கிறத எங்களுக்கு சொல்லலாமா?
0: அதாவது நான் போன இடம் நாமக்கல் அப்படிங்கறதுனால அங்க கோழி இது அதிகமா இருக்கும், அதனால கோழி பண்ணைய போய் பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து காளான் வளர்ப்பு எப்படி பண்றாங்கிறத பார்த்தோம். அங்கேருந்து வந்து டிஷ்யூ கல்ச்சர் வந்து எப்படி செடி நடுறாங்க, லேபு பார்க்கல, செடியில வெளியில எப்படி ஹார்டனிங் பண்றாங்க அப்படிங்கறத போய் பார்த்தோம். அப்புறம் ஃபிக், அதாவது வேல்யூ அடிஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து பனானால எப்படி வேல்யூ அடிஷன் பண்றாங்க அப்படிங்கறத இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பயிற்சி தராங்க. அதுக்கான மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுங்கிறதையும் வந்து கிளாஸ் எடுத்தாங்க.
1: இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கறதுல நீங்க சொல்ற மாதிரி தேனு, அசோலா வளர்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். என்னென்ன வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கலாம் நம்மளுடைய பண்ணையில அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: அதாவது நம்ம கோழி பண்ணை வச்சு கோழி வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், அப்பவே தேனீ வளர்ப்பு பண்ணலாம். இது வந்து அதிகமா பண்ணலாம்.
1: இதனுடைய கழிவுப் பொருட்கள் எப்படி நம்ம வந்து முறையா பயன்படுத்தி மறுசுழற்சி செய்து நம்மளுடைய நிலத்துக்கே உரமா கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த,
0: அதாவது இப்ப நம்ம வந்து மாட்டோட கழிவு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பேக் வச்சு அந்த பேக்ல தண்ணி போட்டு அந்த மாட்டு சாணத்தையும் நம்ம மண்ணையும் கலந்து ஒரு தொட்டியில விட்டு அந்த தொட்டியில நம்ம அசோலா விதைய வாங்கி போட்டோம் அப்படின்னா அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா 15 நாள் கழிச்சு நம்ம அந்த அசோலாவை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த அசோலாவை எடுத்து நம்ம வந்து நெல் பயிருக்கு போட்டோம் அப்படின்னா அதிக மகசூல் கிடைக்கும். அதே அந்த அசோலாவை எடுத்து நம்ம மாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா பால் சுரக்கும். சோ அந்த மாட்டு கழிவை வச்சு இந்த ஒரு அசோலா பயிற்சி பண்ணலாம். அதே மாட்டு கழிவை வச்சு நம்ம வந்து க்ரோ பேக்ல மாட்டோட வேஸ்ட், அப்புறம் நம்ம வீட்டோட வேஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம மண்புல் உரம் தயாரிக்கலாம். அதுவும் நம்ம வந்து நிலத்துக்கு போட்டோம் அப்படின்னா நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: ஆமா, நீங்க எல்லாத்துக்கும் ஒரு க்ரோ பேக் அப்படின்றீங்க. திருப்பியும் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்துல முடிஞ்சவரையும் வந்து இடுபொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த க்ரோ பேக் வாங்கித்தான் ஆகணுமா, அது வாங்குறதா இருந்தா எவ்வளவு விலை வரும், அதை பத்தியான விவரங்கள் சொல்லுங்க.
0: க்ரோ பேக்லயும் நம்ம வளர்க்கலாம், க்ரோ பேக் இல்லைனாலும் ஒரு தொட்டி மாதிரி வச்சு கூட வளர்க்கலாங்க. அதுக்கான பொருள் வந்து சப்சிடி தருவாங்க, சப்சிடி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இந்த பயிற்சி முடிச்சோன்னு, அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அந்த பயிற்சியை முடிச்சோன்னு நான் போய் அரசாங்கத்துல வந்து கடன் உதவி கேட்கிறேன் அப்படின்னா என்கிட்ட எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கணும், நான் அதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, அந்த விவரங்களை சொல்லுங்க.
0: அதாவது இது வந்து ஏக்கர் கணக்குன்னு இல்ல, நம்ம ஏக்கர் வச்சிருந்தாலும் நம்ம பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஏக்கர் நம்ம வந்து வாங்கிக்கலாம், நம்ம கூட்டா கூட சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து அந்த தொழில் பண்ணணும், அதாவது தொழில் பண்ணி நம்ம இடையில நிறுத்தினா கூட ஓகே, ஆனா அந்த சர்டிபிகேட் வந்து ஒரு தடவை வாங்கி நம்ம பண்ண முடியும், அதுக்கு மேல அதை பண்ண முடியாது.
1: நம்ம இப்ப இந்த தேன் வளர்ப்பு பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒருங்கிணைந்த பண்ணையில இந்த தேன் வளர்ப்பு செய்யறதுனால நம்மளுடைய பயிர்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்குங்கிறத சொல்லுவோம்.
0: நிறைய வந்து நமக்கு மகசூல் கிடைக்கும், அதாவது அது மகரந்தத்தை எடுத்து அது பண்றதுனால நம்மளுக்கு மகசூல் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கும் தேன் அதிகமா கிடைக்கும்.
1: காளான் எப்படி வளர்க்கணும், அது எப்படி வந்து அந்த பெட் தயாரிக்கணும், அதை பத்தி விவரமா சொல்லுங்க.
0: அதாவது காளான் வளர்ப்பு என்ன அப்படின்னா நம்ம வீட்லயே வந்து ஒரு பொழுதுபோக்கா பண்ணலாம் அந்த காளான் வளர்ப்புங்கிறது. அந்த காளான் வளர்ப்புக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வைக்கோல் தேவை. அந்த வைக்கோல் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில நல்லா சுட வச்சுக்கணும். எதுக்காக சுட வைக்கிறோம் அப்படின்னா அதுல உள்ள கிருமிகள்லாம் வந்து அதை சாகடிக்கிறதுக்காக. அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா உலர வைக்கணும், நல்லா ஒரு மணி நேரம் உலர வைக்கணும். உலர வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான என்ன அப்படின்னா ஒரு பாலித்தீன் பை, அந்த பாலித்தீன் பையும் விதையும் இருந்தா போதும் நம்ம காளான் வந்து எளிமையா பண்ணலாம். அந்த வைக்கோல் உலர்ந்த பிறகு அது வந்து அந்த பேக்ல ஒரு வட்டமான ஒரு ஷேப் ஷேப்ல ஒரு இன்ச்சு நல்லா

0: ஹைட்டுக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நல்லா விதைய போடணும். அந்த விதை வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்தில் உள்ள அறிவியல் நிலையத்தில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அந்த விதையை போட்டு அது வந்து ஒரு 5 லேயராக அதை நல்லா பேக் பண்ணிக்கணும். நல்லா பேக் பண்ணி நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு 4-5 இடத்துல ஹோல் போட்டுக்கணும். எதுக்காக ஹோல் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல் வழியாக தான் அது வளர முடியும் அந்த காளானால. காளான் வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா, அந்த இடம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும். அதனால வந்து குளிர்மையான இடத்துல ஒரு மேலே வந்து கீட்டு போட்டு நல்லா கட்டி தொங்க விட்டுறணும். தொங்க விட்டுட்டு டெய்லியும் வந்து தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம். எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துல நல்லா குளிர்ச்சி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும். போட்டு நம்ம வந்து இந்த ஏமை வந்து ஒரு 15 நாள் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த காளான் வந்து வளரும். அந்த காளான் வந்து 20-25 நாளுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதுக்கு தேவை குளிர்மையான இடம், வளர்றதுக்கு தேவையான அந்த தண்ணீர் இருந்தா போதும், அது நல்லா எளிமையா இல்லாம். அதை நம்ம வந்து இப்ப அதிகமா வெளியிலயும் வந்து காளான் வாங்குறாங்க, ஏன்னா புரோட்டீன் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால. அதனால காளான் பயிற்சி வீட்டுல உள்ளவங்களும் நம்ம பண்ணலாம். ஒரு பொழுதுபோக்கா ஆரம்பிச்சா கூட அது ஒரு நம்ம பிசினஸா ஆரம்பிக்கலாம். அது
1: அதே போல அந்த தேனி எப்படி வந்து பராமரிக்கணும், எத்தனை கூடு வைக்கலாம் ஒரு இதுல ஒரு ஏரியால, அதை பத்தியான விவரங்கள் சொன்னீங்கன்னா நல்லா
0: இருக்குமே. முக்கியமா நமக்கு தேனி வைக்க வேண்டியது வந்து சுத்தி வந்து எந்த புகையும் இல்லாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பக்கத்துல வந்து புகை இதையும் போட்டாங்க அப்படின்னா அந்த தேனியால அதை சர்வே ஆக முடியாது. தேனி வந்து ஒரு 2 லேயர் பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டியில வந்து 2 அட்டை வச்சுக்கலாம், கீழே 2 அட்டை, மேலே 2 அட்டை. அந்த தேனிக்கு வந்து மகசூல் வந்து அதுவாகவே எடுத்துக்கும், மகரந்தம் அதுவாகவே எடுத்துக்கும். ஒரு சில சமயம் அதுக்கு மகரந்தம் இல்லை அப்படின்னா அதால எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்துல நம்ம வந்து தண்ணியில சக்கரை போட்டு அதோட சேர்த்து இந்த கிருமி நாசினி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கரிசலாங்கண்ணி போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, கிருமியை சாகடிக்கும் அப்படிங்கறதுக்காக. இதை போட்டு எச்சோம் அப்படின்னா அது இன்னும் உணவு இல்லாத பொழுது அந்த இதை எடுத்துக்கிட்டு அது இன்னும் வந்து தேன் சுரக்கும். இந்த தேனி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுத்தி வந்து நம்ம என்ன பயிர் கிட்ட வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட நமக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். இது வந்து மல்லிப்பூ காடி கிட்ட வச்சா இன்னும் நல்லா வளரும்.
1: அதாவது இப்ப இந்த பண்ணை அப்படின்னா ஒரு ஏக்கர்ல எப்படி எப்படின்னா நிலத்தை எது எதுக்கு ஒதுக்கலாம், என்னென்ன பயிர்கள் வைக்கலாம், பண்ணை அமைப்பு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: அதாவது எப்படின்னா, ஒரு வீட்லயே இருக்கும் அப்படின்னா வீடு பக்கத்துல வந்து நம்ம மேல வந்து கோழி பண்ணை வைக்கலாம், கீழே வந்து மாடு இது வச்சுக்கலாம். சோ பக்கத்திலே வந்து தேவையான அந்த அசோலா இது, மண்புல் உரையுது, அந்த மாதிரி பக்கத்திலே வந்து ஒரு ஷெட் அமைச்சு ஒரு 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு காளானோட இது போட்டுக்கலாம். அதை தவிர வந்து நம்ம பை வச்சு செடியெல்லாம் வளர்த்து அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வீட்டுல எப்படி அமைச்சு நம்மளால எப்படி முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கறது, பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சிறிய அளவுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி.
1: சரிங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி வீட்லயே வந்து நான் பண்றேன் அப்படின்னா இப்ப அவங்கள்ட்ட ரொம்ப குறுகிய நிலம் தான் இருக்கும். பெண்கள் வந்துதான் பண்ணணும். அவங்க வந்து என்ன மாதிரியான இதுல இப்ப நீங்க சொல்லக்கூடிய என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: நான் அதிகமாக சொல்றது வந்து நம்ம காளான் வளர்ப்பு பண்ணலாம், அசோலா வளர்ப்பு பண்ணலாம். ஏன்னா வந்து இது நம்ம சொல்றோம் எளிமையாக தான் இருக்கும், பட் போய் அனுபவப்பட்டாதான் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் தெரியும். இது ரெண்டும் பெண்கள் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அவங்களுக்கும் வந்து முடிஞ்சதை ஒன்று கத்துக்கலாம், அவங்களால முடிஞ்சதையும் ஒன்று செய்யலாம்.
1: சரிம்மா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலுமே கூட காளான் வளர்ப்புக்கு எங்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க?
0: அதாவது காளான் பயிற்சி வந்து அருகில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து ஃப்ரீயாகவும் சொல்லித்தராங்க. நம்ம கட்டணம் கட்டியும் கத்துக்கலாம். கட்டுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சர்டிபிகேட் தராங்க. அதை தவிர அங்க வந்து நம்ம விதையும் விக்கிறாங்க, நம்ம வாங்கி நம்ம பயிற்சியும் எடுத்துக்கலாம்.
1: இப்ப நீங்க வந்து அசோலாவும் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பெண்கள் வந்து அசோலா வளர்க்கறதுனால பெரும்பாலும் உரமதனமா அது பயன்படும். அதை எப்படி நம்ம சந்தைப்படுத்துறது வீட்டுல வளர்த்தா?
0: அதாவது அசோலா வந்து நம்ம வீட்டு மாடு வளர்க்கறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அதாவது பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் கொடுக்கலாம். அதுவும் இல்லாம இந்த அசோலாவையும் இப்ப வந்து என்னன்னா அதை அரைச்சு நம்ம மாவோட சேர்த்து இட்லியாவும் சாப்பிடுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணி அசோலாவை வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க.
1: நீங்க படிச்சது பிஎஸ்சி அக்ரியா?
0: நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பவியல்.
1: உயிர் தொழில்நுட்பவியல் படிச்சுட்டு இப்ப என்ஆர்சிபில வந்து
0: வாழை ஆராய்ச்சி,
1: டிஷ்யூ கல்ச்சர் டிபார்ட்மெண்ட். திசு வளர்ப்பு வந்து இன்றைய வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
0: அதாவது திசு வளர்ப்பு அப்படின்னா நம்ம வந்து நார்மலா ஒரு கட்டையை கொண்டு போய் எங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து வைக்கிறோம், வேற ஒரு மண்ணில இருந்து இன்னொரு மண்ணில கொண்டு போய் நடுறோம். சோ அப்ப வந்து அந்த மண்ணில வந்து எவ்வளவோ கிருமிகள் இருக்கலாம், எவ்வளவோ நோய் தாக்குதல் இருக்கலாம். திசு வளர்ப்பு ஏன் அப்படின்னா, அந்த வந்து நாங்க திசு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேப் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ட் எல்லாத்தையும் கொடுத்து நாங்க வளர்க்கறோம். அப்படி வளர்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நோய் இல்லாம இருக்கும். அதாவது வந்து எந்த விதமான நோய் பாதிப்பும் இருக்காது, கண்ணு வந்து ஈவனாவும் இருக்கும், நமக்கு தாரும் வந்து ஒரே நேரத்துல அறுவடை பண்ணலாம். இதே நம்ம வந்து கட்டையை வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு தாரம் முன்னாடி இருக்கலாம், ஒரு தாரம் பின்னாடி இருக்கலாம். இதே நம்ம டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா வந்து ஒரே நேரத்துல நம்மளுக்கு வந்து தார் வந்து ஒரே நேரத்துல போய் அறுத்துட்டு வந்துடலாம். வியாபாரத்துக்கும் ஈஸியா இருக்கும், மார்க்கெட்

0: ட்ரேடிங் ஈஸியா இருக்கும், ஆளும் நம்மளுக்கு ஈஸியா கிடைப்பாங்க. அதாவது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து அறுவடை செய்யலாம், பஞ்ச் வி வெயிட் நல்லா கிடைக்கும், நோய் தாக்குதல் எதுவுமே இருக்காது.
1: அதுக்குன்னா நீங்க வந்து ஒரு கண்டிஷன்டு இடத்துல மட்டும்தான் வளர்க்க முடியும் அப்படிதானே? நீங்க வந்து இப்ப வயல்ல கொண்டு டிஷ்யூ கல்ச்சர் பண்ண முடியாது,
0: ஃபுல்லாவே வந்து லேப் கண்டிஷன்ல தான் வளர்க்க முடியும். லேப்லேருந்து வந்து வெளியில கொண்டு வந்து வெளியிலயும் ஒரே நேரத்துல கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து உள்ள வந்து ஏசி கண்டிஷன்ல வளர்ந்து வெளியில வந்து அது டைரக்டா சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா அதால சர்வே ஆக முடியாது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டனல், பிரைமரி டனல்னு சொல்லிட்டு ஒரு 80 டிகிரி செல்சியஸ் டனல்ல அதை வளர்த்து அதுலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில சர்வே பண்ண விடுவாங்க.
1: நம்ம இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு, அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம், அது மட்டும் இல்லாம பயிற்சி எல்லாம் எங்கே கிடைக்குது, அந்த பயிற்சி மூலமா நீங்க பெற்ற அனுபவங்கள், தீவனப்புல் வளர்ப்பதா இருக்கட்டும், எல்லா அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி சார்.

விவசாயத்தை முறையாகவும் ஒருங்கிணைந்த பண்ணையமாகவும் வருடம் முழுவதும் செஞ்சா நல்ல வருமானம் கிடைக்கும்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவ கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. திருச்சி மாவட்டம் சிறுகமணி எஸ் கிருத்திகா அவங்க.

0: விவசாய அன்பர்களே, ஒருங்கிணைந்த பண்ணையம் தொடர்பான சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் எஸ் கிருத்திகா அவர்களை அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 9944157186. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9944157186. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இனிமையோடும் புதுமையோடும் திசையெங்கும் சிறகடிக்கும் இது திருச்சி வானொலி.
2: ஒரு மரம் நட்டா அது நமக்கு நிழல் தரும். ஆனா காடுகளை உருவாக்கணும்னா அது நம்ம தலைமுறைக்கு வாழ்க்கை தரும். இயற்கையை நேசிக்கும் உங்களுக்காக பல பயனுள்ள தகவல்களுடன் வருகிறது ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். இது கிராம சமுதாயம்.

0: இன்னைக்கு சூழ்நிலையில குறைஞ்சு வர காடுகளை பாதுகாக்கிறதும் புதிய மரங்களை வளர்க்கறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையா இருக்கு. காடு வளர்ப்புங்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி மட்டும் இல்லைங்க, அது அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கையை விதைக்கிறதும் கூட. அப்படி ஒரு நல்ல முயற்சியில ஈடுபட்டு 40 ஏக்கர்ல காடுகளை உருவாக்கி காலத்துக்கும் பயன் தரும் வகையில செஞ்சிருக்கிறாரு அரியலூர் மாவட்டம் த சோழங்குறிச்சி ஆர் கே செல்வமணி. இயற்கையை காக்கறதுக்கும் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அவர் செஞ்சுகிட்டு இருக்க முயற்சிகள் என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஜெயங்கொண்ட பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமம் வந்து எப்படி இருந்தது, இந்த காடுகள் வளர்க்கணும்னு உங்களுக்கு எப்படி நோக்கமா இருந்தது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
2: தோட்டக்கலை பட்டய படிப்பு படித்திருக்கிறேன். தனியார் வேளாண் நிறுவனத்தில் களப்பணியாற்றி வந்தேன். அதை விட்டுவிட்டு இயற்கைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பண்ணையை விலை உடுத்து வாங்கி தைலமர காடுகள் நிறைந்திருந்தது. அந்த தைலமர காடுகளை அழித்து விட்டு போர்வெல் மூலியமாக மலைகளில் வளரக்கூடிய பயிர்களை பயிரிட்டேன். செவ்வாழை உள்பட பல்வேறு தோட்டக்கலை பயிர்களையும் நான் சாகுபடி செய்து வருமானங்களும் பெற்றேன். பண்ணையின் மையப்பகுதியில் பருவத்தை உருவாக்கி அதில் 500 மேற்பட்ட உயர் ரக நாட்டு ரக மாட்டினங்களையும் பராமரித்து வந்தேன். 150 மேற்பட்ட செம்மறியாடுகள் வெள்ளாடுகளையும் பராமரித்து வந்தேன். தற்பொழுது வேலைக்கு ஆள்கள் கிடைக்காத காரணத்தினால் நான் முழுவதும் மரப்பயிர்கள் நட்டு வளர்த்து வருகிறேன். 40 ஏக்கர்களும் குறுங்காடுகள் போல் உருவாக்கியுள்ளேன்.
1: இந்த சோழன்குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து செம்மண் நிறைந்த இடமா இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா செம்மண் நிறைந்த மரங்கள் தான்.
1: இந்த காடுகளை உருவாக்கணும் அப்படின்றது உங்களோட திட்டத்துல இருந்த ஒரு செயலா? ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த காடுகளை உருவாக்குனீங்களா?
2: ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் முதல்ல வந்து வாழை நடும் பொழுது அது இடையில என்ன பண்ண, அந்த மரக்கன்றுகளையும் நட்டு வளர்க்க ஆரம்பிச்சேன். வாழை வந்து ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. மரக்கன்றுகளை பழுது இல்லாம வளர ஆரம்பிச்ச உடனே வாழையினுடைய மகசூல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மரங்கள் வந்து நல்லா செழிப்பா வளர ஆரம்பிச்சது. எந்த கண்ணும் பழுது இல்லாம வந்து வளர்ந்த ஆரம்பதுனால காடு போல் உருவாக்கி விட்டு அடுத்தடுத்த நிலங்களையும் இதே போல் உருவாக்க ஆரம்பித்தேன். ஆள்கள் பற்றாக்குறை அதிகமாக இருந்த காரணத்தினால்

0: மரப்பயிர் இருக்கு மாறினேன்.
1: இப்ப விவசாயமும் தொடர்ந்து பாக்குறீங்க இல்லையா?
0: பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து நிலக்கடலை மக்காச்சோளங்கள்லாம் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நிலக்கடலை இடையில வந்து நாங்க முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்ப இதெல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை பண்றீங்களா?
0: மதிப்பு கூட்டி விற்பனை பண்றதுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஆள் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால நேரடியாக நாங்க மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு அன்னன்னை மார்க்கெட்ல என்ன ரேட்டு போகுதோ அது மாதிரி நேரடியாக விற்பனை செய்து வரோம். தனியா நாங்க எதுவும் விற்பனை பண்றது இல்ல.
1: இப்ப காடுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் எடுத்துதான் இந்த செயல்பாட்டை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எத்தனை ஏக்கர்ல நீங்க எந்தெந்த மாதிரியான மரங்கள் நட்டிருக்கீங்க? இதற்குரிய செடிகளை நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க?
0: ஆரம்பத்துல கண்ணு நடும்பொழுது தனியார் நாற்றங்கால இருந்து கண்ணு வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க கொஞ்சம் கொஞ்சமா வனத்துறை அலுவலர்களும் வந்தாங்க. வனத்துறை அலுவலர்கள் வந்து இலவசமாக கண்ணு கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு அது ஒரு மணியமாக ஒரு கன்றுக்கு 15 ரூபாயும் கொடுத்தாங்க. தேக்கு, செம்மரங்கள், மகாகனி, குமிழி இது போன்ற பழங்கள் கொடுத்தாங்க. டிஎன்பியில் தமிழ்நாடு காகித ஆலை தொழிற்சாலை மூலியமாக எங்களுக்கு சவுக்கு கன்றுகளும் மலைவேம்பு மரங்கள் உள்பட நிறைய அங்கிருந்து கண்ணு கொடுத்தாங்க. ஈஷா நர்சரி அவங்களையும் வந்து எங்களுக்கு கண்ணு கொடுத்தாங்க. ஆண்டுக்கு ஒரு 2000 கன்றுகள் குறையாம நாங்க நட்டுக்கிட்டு வந்தோம். ஒரே நேரத்துல வந்து அது கண்ணு நடும்பொழுது கிட்டத்தட்ட 70% கன்றுகள் அது வந்து சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து பராமரிக்க முடிஞ்சது. அது குழைச்சிது. பாக்கி 30% கன்றுகள் வந்து இறந்து போயிடு காஞ்சி போயிடுதுங்க. நம்ம வந்து பருவம் தவறி நடும்பொழுது 80% கண்ணுகள் வந்து காஞ்சி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதனால தொடர்ந்து நாங்க வந்து ஆண்டுக்கு ஒரு 2000 கண்ணுகள் நட்டோம்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 500 கண்ணுகளாக காப்பாற்ற முடியுது. அந்த இடைவெளியை நம்ம நிரப்பிட்டு வரோம். இடைவெளி அதிகமா இருக்கிற இடங்கள்ல வந்து நாங்க கண்ணு பழுது போடுறதோடு இல்லாம நெருக்கமா இருக்கிற கண்ணுகளையும் நாங்க அதை கலைச்சு வேற பகுதிக்கு எடுத்து மாத்தி அப்படின்ட்டு வரோம்.
1: இப்ப அந்த 40 ஏக்கரம் வந்து உங்களுக்கு சொந்தமான இடங்களா அல்லது அரசாங்கத்தின் இடங்களோ அதுல வந்து இருக்குங்களா?
0: இது 40 ஏக்கரம் எனக்கு சொந்தமா எங்க குடும்பத்துக்கு சொந்தமான இடங்கள் தாங்க.
1: இப்ப நீங்க ஒருத்தர் மட்டும் இந்த காடுகளை உருவாக்குறப்ப குடும்பங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களா? இதற்கு எந்த மாதிரியான உதவிகளை நீங்க அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்தீங்க?
0: நம்ம குடும்பங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த அளவுக்கு நாங்க செய்ய முடிஞ்சது. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும்போது இந்த கிளைகள்லாம் இப்ப வேப்ப இலைகள்லாம் இருக்குதுனாக்க நம்ம கால்நடைகள் ஆடுகள் வளர்க்கறதுக்கு அது தீவனமாகவும் பயன்படுத்துங்க. இப்ப சுபாபு மரங்கள் போடும்போது அது மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துங்க. நம்ம மாடுகளை வந்து விட்டு மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ச்சல் தரமாகவும் அது பயன்படுத்துங்க. அதனால மாட்டிலேருந்து வருமானம், இந்த கோழியிலேருந்து வருமானம், அங்க பண்ணை கொட்டி வச்சிருக்காங்க அந்த மீன்லேருந்து வருமானம், இப்படி வருமானத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்கிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க படிக்க வைக்கணும், திருமணம், அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நாங்க மரங்களை வந்து ஒரு 30 மரம் 40 மரம் மொத்தமாகவும் மரங்களை வந்து வெட்டி வைக்கும்போது அது ஒரு வருமானமும் ஒரு மொத்தமாகவும் ஒரு அமௌண்ட் கிடைக்குதுங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1000-க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து நாங்கள் இதுலேருந்து வெட்டி உறவினர்கள் உள்பட எங்க சொந்த வீடுகள் கட்டத்துக்கும் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்கியிருந்தோம்னாக்க 500,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும். அது எங்களுக்கு மிச்சமாக இருக்குங்க.
2: வேலையாட்கள் பற்றாக்குறை இந்த அளவு இருக்கும்போது 40 ஏக்கர்ல மரங்களை நட்டு வளர்க்கறது சாத்தியமா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா குடும்பத்துல உள்ளவங்க உதவிகளை மட்டும்தான் என்னால சாதிக்க முடிஞ்சதுன்னு தனது அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு ஆர் கே செல்வமணி. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே.

0: கிட்டத்தட்ட 40 ஏக்கர் அளவுல காடுகளை உற்பத்தி பண்ணி அந்த காடுகள்னால வரக்கூடிய நன்மைகளை நீங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுல தொடர்ந்து விவசாயமும் பாக்குறீங்க. ஒருங்கிணைந்த பண்ணைய செயல்முறையில நீங்க வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்களையா?
1: கண்டிப்பா சொல்லலாங்க. இது இல்லாம நான் வந்து இந்த வீடு கட்டிருக்கேன்னு சொல்லாதீங்களா, ஒரு 4000 சதுரடி பரப்பளவுல வீடு கட்டிருக்கும் போது அந்த மொட்டை மாடிகளில் சேகரிக்கக்கூடிய மழை நீரையும் நான் சேகரித்து அதுதான் நாங்க குடி தண்ணீருக்காகவும் வீட்டு தோட்டத்துக்கு உள்ள தாவரங்களுக்கும் அதை பயன்படுத்துவாங்க.
0: இப்ப இந்த மரங்களுக்கு தண்ணீர் வசதி எல்லாம் எப்படிங்க பண்றீங்க?
1: போர்வெல் மூலியமா இருக்குது. நாங்க போர்வெல் வந்து அதிகமா பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா இந்த மரங்கள் இப்ப நாங்க சுத்தி வச்சுட்டதுனால மாதம் மூமாதிரி மழை பெய்ததாவது அந்த காலத்துல வசனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வந்து மாதத்துக்கு பாத்துக்கிட்டா 2-3 மழை வந்து எங்க பண்ணைக்கு சுத்தி பெய்ஞ்சிடும். 40 ஏக்கருக்கு ஒரு குறுங்காடா இருக்கிறதுனால அடிக்கடி அந்த மழை பெய்யுது நம்ம பார்க்க முடியுது. நான் கிடங்கும் வெட்டியிருக்கேன். கிடங்கு வெட்டும் போது ஒரு சின்ன ஒரு மழை பெய்ஞ்சா கூட அந்த கிடங்குல வந்து தண்ணி தேங்கிக்கும். அந்த கிடங்குல உள்ள தண்ணி ஈரப்பதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் அந்த ஈரப்பதங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க.
0: இளமை காலங்கள் கல்விகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: நான் வந்து தோட்டக்கலை பட்டய படிப்பு படிச்சிருக்கிறேன். கரும்பு இன்ஸ்பெக்டரா நான் வந்து பணியாற்றினேன். களப்பணியாற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான கிராமங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அங்க விவசாயிகள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமா பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தாக்கம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கணும், காடுகள் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குச்சு. பசுமை மீன்ல இருந்து ஆர்வத்தினால நான் வந்து தொடர்ந்து இதுல வந்து நான் வந்து கவனம் செலுத்தி வருகிறேன். லயன்ஸ் கிளப்ல வந்து மாவட்ட தலைவராக இருக்கிறேன். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மரக்கட்டுகளை நான் வழங்கி வருகிறேன்.
0: மழை இல்ல, அதனால விவசாயம் பார்க்க முடியல. கால் காசா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து சம்பாதிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பல இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புகளுக்காக தேடி அங்கங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நீங்க இவ்வளவு படிச்சு ஒரு கரும்பு இன்ஸ்பெக்டராவும் வேலை பார்த்து இருந்தாலும் விவசாயத்துல இவ்வளவு ஈடுபாடு இருக்கு அப்படின்றப்ப உங்களுடைய முன்னோர்களோட வழிவகையை நீங்க பார்த்ததுனாலயா அல்லது உங்க கள ஆய்வுகள்ல நீங்க மேற்கொண்ட செயல்கள் உங்களுக்கு உறுதுணையா இருந்ததா?
1: இரண்டுமே உண்டு. எங்க வீட்டுல வந்து ஆரம்பத்திலே வந்து எங்களுக்கு 1-2 ஏக்கர் நிலங்கள் தான் இருந்தது. அப்ப மானாவாரி நிலங்கள் இருந்தது. அப்ப ஆரம்பத்திலே இருந்த விவசாயத்தின் மீது உள்ள ஈடுபாட்டின் காரணமாக தான் எனக்கு வந்துச்சு. களப்பணியில வந்து நிறைய தொழில்நுட்பங்கள், நிறைய விவசாயிகளுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் எனக்கு வந்து இன்னமும் வந்து விவசாயத்தின் மீது வந்து ஒரு நாட்டம் இருக்கிறதோட மட்டும் இல்லாம வருங்காலத்துல இந்த விவசாயத்துக்கு பணிகளுக்கு ஆள்கள் கிடைக்காம ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு விவசாயிகளும் தங்கள் குழந்தைகளை வந்து விவசாய பணிகளை ஈடுபடுத்தணும் சொல்றோம். டாக்டர் டாக்டராக ஆக்கணும் தான் பையனா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயம் தான் விவசாயம் ஆக்கணும்னு நான் அந்த எண்ணம் வரணும்.
0: இப்ப இயற்கை முறை விவசாயம் மக்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்கய்யா. நீங்க எப்படிங்கய்யா இந்த காடுகள் உற்பத்தியில உரங்கள் எப்படி போடுறீங்க, இதற்குரிய வேலையாட்களை எப்படி நீங்க தேர்வு பண்றீங்க?
1: இயற்கை விவசாயம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வந்து கால்நடை வளர்க்கணும். எல்லாரும் கால்நடை இருந்தாதான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும். இயற்கை விவசாயம் சொல்லிட்டு நம்ம ஏக்கர் கணக்கில் உள்ள நிலங்களுக்கு ஒரு 5 லிட்டர் பஞ்சகாவியா மீன் அமிலம் அப்படின்லாம் தெளிச்சுட்டு அதை மகசூல்லாம் பாத்திர முடியாது. அது ஒரு சப்போர்ட்டா நம்ம எடுத்துக்கலாம. ஒழிய நீங்க ஒவ்வொரு விவசாயியும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஏக்கர் வச்சிருந்தாங்கனாக்க ஒரு 2 கால்நடையாவது அவங்க வீட்டுல இருக்கணும். ஒன்னு ஆடு மாடு வச்சிருக்கணும். ஆடு மாடு வச்சா அன்னைக்கு வருமானம் கிடைக்கிறதோட இல்லாம 2 ஏக்கர் நிலத்துக்கு தேவையான தொழு உரங்களை நாமளே இந்த தயார் பண்ண முடியும். விவசாயிகளுக்கு கால்நடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை வேளாண்மையை வளப்படுத்தணும் கேட்டுக்கிறேன்.
0: கரும்பு இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கீங்க, பல்வேறு கிராமங்களுக்கு நீங்க சென்றிருப்பீங்க. இப்ப ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்க அந்த சோழங்குறிச்சி கிராமமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உள்ள இருக்கிற ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறை, தண்ணீர், மின்சாரம், இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எப்படிங்க இருக்கு?
1: இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வறட்சியான பகுதி, கிணற்று பாசனமாக பயன்படுத்தி கிணற்று தண்ணீர் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. சேத்தாங்கோட்டை போட்டு ஏரி தண்ணி எடுத்தாலும் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலநிலையில மாறி இப்ப ஆழ்துளை கிணறு போட்டு எல்லாரும் ஆழ்துளை கிணறுல இருந்து போர்வெல் மூலியமா தண்ணி எடுத்து பயன்படுத்திட்டு வராங்க. இப்ப ஓரளவுக்கு வந்து விவசாய பணிகள் போர்வெல் எடுத்து கொடுக்கறதுனாலயும் இலவச மின்சாரங்கள் வந்து இணைப்புகள் இப்ப நிறைய கொடுத்துட்டு வர்றதுனாலயும்

0: நாள் துறை கிணறை பயன்படுத்தி இறவி பாசனம் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த இறவி பாசனம் அதிகரிச்சதுனால இங்க வந்து நிலக்கடலை, எள்ளு, முந்திரி விவசாயம் வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால காய்கறி பயிர்கள் நிறைய சாகுபடி பெய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றாடம் இப்ப வந்து பணப்பழக்க விவசாயிகள்கிட்ட வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க விவசாய நிலத்துல வந்து அவங்கவுங்க சொந்த ஆட்களை வந்து இப்ப பணியாற்றிட்டு வராங்க. வெளியாட்கள் வந்து இப்ப பற்றாக்குறை வந்து இந்த 100 நாள் திட்டத்தை வந்து அதில் உள்ள பணியாளர்கள் வந்து விவசாய பணிகளுக்கு ஈடுபடுத்தணும். அதை முறைப்படுத்தி சுழற்சி முறையில எல்லா விவசாயிகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அரசு வந்து வழிவகை செய்து கொடுக்கணும். இப்ப முன்னைய விட விவசாயம் வந்து செழிப்பா தான் இருக்குது, ஆனா விளைபொருளுக்கு இன்னும் கொஞ்சம் விலை கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்.
1: இப்ப கல்வி கூடங்கள்லயும் இத பத்தி ஒரு சமூக விழிப்புணர்வு அப்படின்னு வந்து எடுக்க முடியுங்களாயா?
0: கண்டிப்பா எடுக்கும். ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவிகளையும் அவங்கவுங்களும் வந்து எப்படி நம்ம வந்து விளையாட்டுக்களை வந்து மார்க் கொடுக்குறோமோ, மற்ற தொழில் கல்விக்கு மார்க் கொடுக்குறோமோ, அது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் ஒரு மரக்கன்றுகளை வளர்த்து பள்ளியில் சேரும் பொழுது ஒரு மரக்கன்று நட வேண்டும், ஆண்டுக்கு ஒரு மரக்கன்று நட வேண்டும், இறுதியில் அது மரக்கன்றுகளை மதிப்பீடு செய்து அவருக்கு சிறப்பு மதிப்பெண்கள் கொடுத்து விவசாயியை ஊக்கப்படுத்த வேண்டும். மரங்கள் வளர்ந்தாதான் நம்ம வந்து மழை பெற முடியும். அந்த மரங்கள் உள்ள இலைகள் கொட்டி அது இயற்கையாகவே நம்ம பூமிக்கு உரமாகவும் பயன்படுகிறது. அந்த காலத்துல இருந்து இந்த உரங்கள் மண் இலையின் முக்கிய உரங்கள்லாம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு வண்டல் மண்ணா போய் ஏரி குளங்கள்ல சேரும். அந்த ஏரி குளங்கள்ல இருக்க வண்டல் மண்ணா திரும்ப நம்ம வயலுக்கு எடுத்து பயன்படுத்திருக்கோம். மண் உயிரோட்டமா இருக்கணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து மண்புழுக்கள் வந்து தேவை. அந்த மண்புழுக்கள் இருக்கணும்னாக்க ஈரப்பதம் தேவை. அந்த ஈரப்பதத்தை இருந்தாதான் மண்புழு வரும். இதுக்காக மண்புழுக்காக நம்ம தனியா காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது. அதனால மாணவ மாணவிகளுக்கு விவசாயத்தை ஒரு கட்டாய பாடமாக கொண்டு வந்தாக்க சிறப்பாக இருக்கும்.
2: வனங்களை உருவாக்கும் போது வளங்கள் தானே தேடி வரும். திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம்.
3: அண்ணலும் நோக்கினான்.

0: குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: எங்க குடும்பத்துல நாங்க வந்து மொத்தம் வந்து எங்க ரெண்டு பையங்க இருக்கிறாங்க, பொண்ணு இருக்கிறாங்க. மொத்தம் நாங்க ஒரு 5 பேர் இருக்கிறோம். பையனுக்கு 2 பேருக்கு திருமணம் ஆகிடுச்சு, ரெண்டு மருமகள் 2 பேர் இருக்கிறாங்க. மருமகள் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க விவசாய பணிகளுக்கு. வீட்லயும் நாங்க வந்து மாடு வச்சிருக்கிறோம், பண்ணையிலயும் இது மாதிரி மாடு வச்சிருக்கிறோங்க. எங்க வீட்டுல வந்து புங்கனூர் குட்டை என்ற சிறப்பு மாடுகளை வந்து எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க வளர்த்துட்டு வரோம். ஒரு 3 மாடுகளை
0: புங்கனூர் மாடு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு வந்து பெருமிதமா இருக்கு. அந்த புங்கனூர் மாட்டோட சிறப்புகள் என்னங்கய்யா?
1: புங்கனூர் மாடு ஒரு அரிய வகை மலை இனத்தை சார்ந்த மாடு. அந்த மலை இனத்தை சார்ந்த ஒரு மாடு மலைப்பகுதியில் அது வந்து ஓடி ஆடி மற்ற மிருகங்களுக்கு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதாகவும் உணவு தேடி செல்வதற்கு வசதியாகவும் அந்த குழம்புகள் அமைப்பு இருக்கும். ஆந்திர பகுதியில் புங்கனூர் என்ற ஊரிலிருந்து இந்த மாடு வந்து அந்த பகுதியில் மலைப்பகுதியில் வந்து இந்த மாடுகள் அதிகமா இருக்கிறதுனால புங்கனூர் குட்டை மாடு என்று சிறப்பு பெற்றது. இந்த மாடு வந்து எல்லா பகுதிகளையும் வந்து வளர்க்கணும்னாக்க அரசு தனி கவனம் எடுத்து இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும்.
0: நாட்டு மாட்டு இனங்கள் அதிகமா வந்து நம்ம கிட்ட இப்ப இல்ல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகள் தான் அதிகமா இருக்கு. அதனுடைய பால் உற்பத்தி அதிகமா இருப்பதற்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாட்டு மாட்டு இனங்கள் அழிவதற்கு காரணம் என்னவா இருக்கும்?
1: இந்த மாட்டுல இருந்து வர செலவு, பராமரிக்கக்கூடிய செலவு அதிகமா இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகமா இருந்ததுனால கலப்பின மாடுகளுக்கு மாறினாங்க. இப்ப நாட்டு மாடு வந்து ஒரு சராசரியா மாலைக்கு 1.5 லிட்டர் ஒரு 4 லிட்டர் அதிகபட்சமா பால் கறக்கும். அது இனத்துக்கு என்ன மாறுபடும்? புங்கனூர் குட்டைங்கிற மாடு வந்து 1.5 லிட்டர் தான் பால் வரும், 1.5 லிட்டர் 2 லிட்டருக்கு மேல அது பால் போகாது. இதே நம்ம வந்து காங்கேயம் ஜெர்சி இந்த எல்லாம் பார்க்கும்போது ஜெர்சி மாடு வந்து கிட்டத்தட்ட 15 லிட்டர் வரையும் போகுது. காங்கேய மாடு வந்து நமக்கு வந்து நாட்டு ரக மாடு தான். அந்த காங்கேய மாடுங்கும் போது ஒரு 7 லிட்டர் வரையும் அதில் பால் கொண்டு வர முடியும். சிந்து ரெட் சிந்தின்னு சொல்லுவோம், நம்ம வந்து சிந்து சமவெளி பகுதியிலிருந்து வரக்கூடிய ரெட் சிந்தி மாடுங்க. அந்த ரெட் சிந்தி மாடுகளும் ஒரு 15 லிட்டர் வரையும் பால் வருங்க. இதே மாதிரி டென்மார்க்ல இருந்து வரக்கூடிய ரகம் நம்ம வந்து ஹெச்எஃப் சொல்லுவோம், ஹோல்சன் பிரீஷன்ங்கிற ரகம்லாம் வந்து அதுல கிட்டத்தட்ட 25 லிட்டர் வரை பால் வரக்கூடிய ரகங்கள். வருமானம் அதிகமா வர வேணும் என்ற காரணத்தினால் நாம வந்து கலப்பின மாடுகளை விரும்பினோம். அதனால் நாட்டு மாடுகள் அழிந்து வருகிறது. நாட்டு மாடுகள் வந்து இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா உள்ள மாடு. இந்த 15 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுல என்ன சக்தி இருக்கோ, சத்து இருக்கோ, அந்த சத்து வந்து இந்த 2 லிட்டர்ல இருக்குங்க நாட்டு மாட்டுல. அது நிறைய பேருக்கு புரியுது இல்ல. நாட்டு மாட்டுடைய பால் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதுல கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்கும். இந்த 15 லிட்டர் பாலில் உள்ள சத்துக்கள் வந்து இந்த 2 லிட்டர் அடங்கியிருக்கும் போது விரும்பி வந்து குழந்தைகளுக்கு அந்த காலத்துல நாட்டு மாட்டு பால் கொடுத்துதான் நம்ம வளர்த்தோம். நாட்டு மாடு வந்து வளர்க்கறதுக்கு அரசு தனி கவனம் செலுத்தி நாட்டு மாடு வளர்ப்பவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும்.
0: சோழங்குறிச்சின்ற ஒரு கிராமத்துல இருந்து நீங்க 40 ஏக்கர் அளவுல காடுகளையும் உற்பத்தி செய்து அந்த காடுகள்னால வரக்கூடிய பலன்களையும் அனுபவித்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா?
1: கண்டிப்பா, எனக்கு வந்து ஒரு ஆர்வமே வந்து இதை வேளாண் சுற்றுலா மையமா ஆகணும். இந்த பண்ணையை வருங்காலத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய விவசாய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் வேளாண் சுற்றுலா மையமாக உருவாக்க திட்டமிட்டு அதற்கான செயல் வடிவமும் கொடுத்து செய்து வருகிறேன். தற்பொழுது அருகில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆண்டுக்கு சுமார் 2000 பேர் எங்கள் பண்ணையை பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த பண்ணையை மேலும் விரிவுபடுத்தி ஒரு பயிற்சி மையமாக தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் இதில் வரும் வருமானத்தை பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு செலவு செய்யவும் திட்டமிட்டுள்ளேன்.
0: உங்களுடைய தொலைபேசி எண் சொல்லிருங்க ஐயா.
1: என்னுடைய பெயர் ஆர் கே செல்வமணி. தொலைபேசி எண் 944-31-50-194. விவசாய பணிகளுக்கு வர வேண்டிய இளைஞர்களை எடுத்துப்படம் வரவேற்கிறேன்.
0: இதுவரையில உங்க நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை கொடுத்து

0: உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
1: ஒரு மனிதன் ஒரு மரம் நட்டாலே அது எதிர்கால தலைமுறைக்கு உயிர் கொடுக்கும் பெரிய வரமா மாறும். அரியலூர் மாவட்டம் த சோழங்குறிச்சியை சேர்ந்த ஆர் கே செல்வமணி அவங்க 40 ஏக்கர்ல மரங்களை நட்டு வளர்த்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் உருவாக்கி இருக்கிற காடுங்கிறது வெறும் மரங்களோட தொகுப்பு மட்டும் இல்ல, அது உயிர்களின் உறைவிடம், மழையின் மூலாதாரம், மனித வாழ்க்கையின் மூச்சுக்காற்று. நேசிப்போம், காடுகளை காப்போம், வளமான பூமியை உருவாக்குவோம்.

0: நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பழங்குடியினருக்கான மேம்பாடு திட்ட பயன்கள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்றார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலோட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும், திருச்சி மாவட்டத்திற்கு திரு ரமேஷ், தஞ்சை திரு வினோத், நாமக்கல் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் திரு ராஜ்மோகன், புதுக்கோட்டை திரு முகமது பர்வேஸ் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பயிர் வகைகள் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட இருப்பதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், இதனை அமைக்க ஆர்வமுடன் உள்ள தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், தனிநபர்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்று கூறியுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயால் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த பணி நடைபெற்றது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று இந்த மையம் கூறியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை பின்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுமந்து வரும் இனிய கடிதங்களின் தொகுப்பான மடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. மேலும் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து திருச்சி FM Rainbow 102.1.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க என்னன்னா, நிறைய இடங்கள்ல வீரர்கள் வந்து குதிரை மேல இருக்கிற மாதிரியான சிலைகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல. அதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா குதிரையோட 4 கால்களுமே கீழே ஊன்றி இருந்தது அப்படின்னா அந்த வீரன் வந்து இயற்கையான மரணம் அடைந்துட்டாரு அப்படின்னு அர்த்தமா. இல்ல ஒரு கால் மட்டும் தூக்கிய நிலையில இருந்தது அப்படின்னா வீரன் போர்ல காயமடைந்து பிறகு இறந்துட்டான் அப்படின்னு அர்த்தமா. இல்ல முன்னங்கால்கள் இரண்டுமே தூக்கிய நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா வீரன் போர்லயே வீர மரணம் அடைந்துட்டான் அப்படின்னு அர்த்தமா. இனி யாராவது குதிரை சிலைய பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை கவனிச்சு பாருங்க.
6: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
7: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.
6: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
7: பொன்மணி, உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
6: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
7: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
6: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான விதமான

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்செஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் விமர்சன கடிதங்கள் மின்னஞ்சல்கள் நிறைய அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் படிக்கலாம். கீழகொண்டையம் பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணம்.

சுந்தரம் அவர்கள் அனுப்பின மின்னஞ்சல். நேற்று காலை என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய இமயவன் சிவகுருநாதன் அவர்கள், மனிதனின் பண்பாடுகள் மாறி வருகின்றன என்றும், மனிதநேயத்தை வளர்க்க கற்றுக்கொண்டால் எந்த நாளும் இனிய நாளாகும் என சொன்னது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றிய பல முக்கிய தகவல்களை திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியாவுதீன் அவர்கள் சிறப்பாக வழங்கினார். கு

0: அவர்கள் சிறப்பாக வழங்கினார். கு அடைக்கலராஜ் அவர்களின் உரையாடலும் அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் பற்றிய தகவல் பயனுள்ளதாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ.

இசை தூர நிகழ்ச்சியில் நேயர்கள் அனுப்பின விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல்கள் எல்லாமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து 31ஆம் தேதி அன்று நமது சூரியகாந்தி நிகழ்ச்சியில் கேட்ட யாருக்கும் நேரமில்லை நாடகம். இன்றைய சூழலில் பல பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதில்லை. டிவி செல் என்றே இருப்பது குழந்தைகள் படிப்பில் உதவுவது பேசுவது என்று இருந்தால் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகமுடனும் இருப்பார்கள் என்று உணர்த்திய ஜான்சன் சார் அவர்களின் நடிப்பு சிறந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்த உபத்திரவ உதவி நாடகமும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியம் அவர்கள்.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இசை தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று கேட்கலாம். என்னன்னா, மண்பானையிடம் ஒருவர் கேட்டாரா, கொற்ற மலையிலையும் சரி கொளுத்துற வெயிலையும் சரி உன்னால் மட்டும் எப்படி ஜில்லுன்னு இருக்க முடியுது அப்படின்னு. அதுக்கு அந்த மண்பானை சொன்னதான், என்னோட ஆரம்பமும் முடிவும் மண்ணுதான் எனக்கு தெரியும். எவன் ஒருவன் தன்னுடைய தொடக்கத்தையும் முடிவையும் உணர்ந்திருக்கின்றானோ அவன் எதுக்குமே சூடாக இருக்க வேணாம்ல, அவன் குளிர்ந்துட்டே தானே இருப்பான் அப்படின்னு சொன்னிச்சான். இது போல தான் மனித வாழ்க்கையும், இன்பமும் துன்பமும் இயல்புதான். நாளைய நினைச்சு பயந்துட்டே இருக்காம வாழ்கிற இந்த நிமிஷத்தை நிம்மதியாக வாழலாம்ல.

இணைந்திருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். நேயர்களின் விமர்சன கடிதங்கள் மின்னஞ்சல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. குமரன் நகர் திருச்சியிலேருந்து லக்ஷ்மி அவங்க அனுப்பியிருக்காங்க. நேற்று இரவு இசை இனிமை இளையராஜா அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவரை பற்றி சுவாரஸ்யமான செய்திகளுடன் அவர் இசையமைத்த பாடல்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கப்பட்டது. சரவணன் மற்றும் அபி இருவரும் சும்மா அட்டகாசமான நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்தில் இசை தேவையில்லை என்பதை சின்ன தம்பி படத்தில் இளையராஜா கூறியது நல்ல தகவல் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. சண்முகம் அவர்களும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, இளையராஜா பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். சரவணன் அபி அவர்கள் இளையராஜா இசையமைத்து பற்றிய பல அரிய தகவல்களை தந்தனர். பாராட்டுகள். ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை. ஒளிபரப்பிய நிலையத்திற்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி.

0: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: கேட்டு இருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். சுவாரஸ்யமான தகவல் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, அந்த காலத்துலலாம் ஒரு விஷயத்தை பகிரணும்னா தபால், கடிதம் இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல. இப்போ மின்னஞ்சல், குறுஞ்செய்தி அப்படி இப்படின்னு எவ்வளவோ டெவலப் ஆகிட்டே வந்துட்டோங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த மின்னஞ்சலை கண்டுபிடிச்சது யாரோ ஒரு வெளிநாட்டினர், அது அவ்வளோ பெரிய விஷயம், அப்பா யார் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த VA சிவா ஐயாதுரை அவர்கள் தான் இந்த மின்னஞ்சலை முதன் முதல்ல கண்டுபிடிச்சாங்களாமா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். நேயர்களோட விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று இரவு இசைஞானி இளையராஜா பாடல்கள் வந்தது. அறிவிப்பாளர் சரவணன் அபி நிகழ்ச்சி நடத்திய விதம் சிறப்பு, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெயின்போவுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க அரியலூர் வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொலஞ்சிநாதன் இவர்கள்.

0: நேயர்களே, நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டையும் கீதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நேரம் 4:00 கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இந்திய விமான நிறுவனங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச செயல்பாடுகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விலை நிலைப்படுத்துதல் நிதியத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இது ஒரு சுழல் நிதியாகும் என்றும் விமான நிறுவனங்களுக்கான எரிபொருள் விலையை நிலைப்படுத்த இந்த நிதி உதவும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டை விளையாட்டில் முன்னணி மாநிலமாக உயர்த்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசிடம் முன்மொழிந்துள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்த அவர், 2029 தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்த கோரியும் கடற்கரை விளையாட்டுக்கான தேசிய முதன்மை நிலையம் அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறாத கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 2வது நாளாக அடர்ந்த பனிமூட்டம் நிலவுகிறது. அண்ணா சாலை, ஸ்ரீனிவாசபுரம், நாயுடுபுரம் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளிலும் வத்தலகுண்டு, பழனி பிரதான மலைச்சாலைகளிலும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் உன்னட்டி ஹூடா ஜப்பானின் நொசோமி ஒக்குஹராவை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5:00.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய்

0: கேம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. நேரம் பாத்தீங்க அப்படின்னா 4:04 ஆக போகுது. விளையாடுறதுக்கு நேர்கள் எல்லாருமே தயாரா இருப்பாங்க. அதாவது தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வந்து நம்ம விளையாட்டுகள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து புதன்கிழமை அப்படிங்கறதுனால என்ன விளையாட்டு அப்படின்னா 5 ஒரு நம்பர் சொல்லணும். அந்த நம்பர்ல என்ன கேம் இருக்கோ அதை வந்து நம்ம நேர்கள் கூட விளையாடுவோம். விளையாட தயாரா இருக்கவங்க தொடர்பு கொண்டு வரலாம்.
2: சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1. இந்த எண்ணில் வந்து இதுவரைக்கும் வண்ண குளங்களில் பங்கெடுக்கல இல்லை வானொலி நிகழ்ச்சியிலே நான் பங்கெடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வரலாம். வழக்கமான நேயர்கள் 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். இன்னைக்கு 5 விளையாட்டுகள் உங்களுக்காக ஒரே நாளில் காத்திருக்குது. 5:01 அப்படின்னு அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
1: கோபால்
2: அதிபதி

4:08 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குளங்களோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இன்னைக்கு 5:05 விளையாட போறீங்க. அதுக்கு நீங்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தொட்டு வரலாம்.

0: 3-4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 240-102-1 அப்படிங்கிற எண்ணில் இதுவரைக்கும் பண்பலையில் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் தொட்டு வரலாம். இதுக்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய நேர்கள் 246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. இன்னைக்கு விளையாட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 குள்ள ஒரு நம்பர் நீங்கள் சொல்லணும். அந்த நம்பரில் என்ன விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஸோ விளையாட தயாராக இருக்கவங்க வாங்க, நாமளும் விளையாடலாம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நாலு மணி 10 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்த கோலங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். இப்ப இனிப்புல யார் வராங்க, என்ன நம்பர் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: மாலா, லால்குடி.
0: அம்மா, உங்களுக்கான எண் சொல்லுங்க. 5 குள்ள ஒரு எண்.
6: 3
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அம்மா, உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ அப்படிங்கிற எழுத்துல இ குறியில் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துல தொடங்குற மாதிரியான பழமொழிகள் 5 சொல்லணும். எளிமைதான். நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்பயாவது நம்ம வந்து யாராவது சொல்ல கேட்டிருப்போம்.
6: வராது,
0: புரியல. வரும் வரும், நான் ஒண்ணு உங்களுக்காக ஒண்ணு அதை எடுத்துக்கிறேன். இளமையில் கல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இன்னும் ரெண்டு,
6: ஒரு நிமிஷம்
0: ஒரு பதில் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இப்போதைக்கு அதாவது எப்படின்னா, விளையாட்டும் போது நமக்கு வந்து டக்குன்னு தோணாது, அதுக்கப்புறமா யோசிச்சோம்னா இதெல்லாம் சொல்லிருக்கலாமே அப்படின்னு
6: தோணும். மறந்து போச்சு.
0: ஆனா நாம சொன்னோட இளமையில் கல் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா.
7: ரொம்ப உற்சாகத்தோட பேசிட்டு இருக்கீங்க.
0: முதல் முறையா பேசுறீங்களாமா? சரிமா சரிமா, சிறப்புமா. தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
7: முதல் முறையிலே இணைப்புல வந்து சிறப்பா ஒரு பழமொழியை சொல்லிருக்கீங்க, பாராட்டுகள்.
0: டக்குன்னு அவங்க சொல்லவும் வந்து அவங்க ஒரு இது அப்படியுமே யோசிச்சு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறைய இருக்கு அதுலயுமே. இளமையில் கல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் வந்து இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு சொன்னேன். இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லாத ஊருக்கு இழுப்பம் பூ சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பழமொழிகள் ஈங்கிற இடத்துல தொடங்குற மாதிரியான பழமொழிகள் இருக்கு. இப்படி நிறைய விளையாட்டுகள் இதே தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வராதிங்க. வேற வேற எண்களில் வேற வேற விளையாட்டுகள் இருக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருக்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
3: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நாலு மணி 17 கடந்து இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
7: ஹலோ,
6: யார் பேசுறீங்க? திவ்ய பாரதி. என்ன படிக்கிறீங்க திவ்ய பாரதி? அடுத்து நாளைக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் தொடங்க போதுல, எந்த கிளாஸ் போக போறீங்க?
7: 5வது
6: போக போறீங்களா? சரி, உங்களுக்கான எண் சொல்லுங்க. 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5வது போறீங்கல்ல.
7: விளையாட்டு
3: இதெல்லாம் விளையாட்டுல சேர்த்து.

0: விட்டுட்டாங்களா? அடுத்து
1: அடுத்து
0: கிரிக்கெட். ஓகே,
1: நீங்க விளையாடுவீங்களா?
2: விளையாடுவேன்.
1: சரி, அடுத்து
2: கிட்டி புள்ளி.
0: கிட்டி புள்ளி. ஆ,
2: கபடி.
0: கபடி.
2: பழங்கள்.
0: என்னமா?
1: பழங்கள்.
2: ஃபுட்பால்.
0: ஃபுட்பால்.
1: ஆனா நீங்க சொல்றீங்களா, வேற யாரும் சொல்றாங்களா?
0: வீட்டுக்குள்ள
1: ஓடிதான் விளையாடுவீங்களா?

0: ஓடி தான் விளையாடுவீங்களா?
1: ஆமா.
0: நான் எதுக்காக அப்படி கேட்டேன்னா, அந்த உட்காந்து விளையாடுவோம்ல விளையாட்டுகள் வீட்டுக்குள்ள, அந்த மாதிரியான விளையாட்டுகள் சொல்லுவீங்கங்கிறதுக்காக கேட்டேன். பல்லாங்குழி,
2: அடுத்து இந்த ரெண்டே ரெண்டு விளையாட்டு மட்டும் சொல்லிட்டா திவ்ய பாரதிக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுத்துருவோம்.
0: பின்னாடி இருந்து வாலிபால் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேக்குது, அப்புறம் வந்து டிஃபன் ஐட்டம் மெனு எல்லாம் கேட்டது.
2: திவ்யா, இன்னும் ரெண்டு விளையாட்டு சொல்லலாமா? விளையாட்டோட வரிசை ஃபில் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் திவ்ய பாரதி, சூப்பரா விளையாடிட்டாங்க திவ்ய பாரதி.
0: ஆமா, கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொன்னாலுமே வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இந்த 1 2 3 அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு 5 கிலோ ஒரு நம்பர்னு விளையாடிட்டு இருக்கோம்ல, அதுதானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நேர்களே, நீங்கள் 5 கிலோ ஒரு நம்பர் அப்படிங்கிற இந்த விளையாட்டில் 5 கிலோ ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கான விளையாட்டுகளை விளையாடலாம். சொல்லி 4 3 1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட
2: 240 102 1 மற்றும் 246 102 1 இந்த எண்களை தொட்டுவாங்க. இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 இல் வண்ண கோலங்கள்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நான்கு மணி 25 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு இணைஞ்சிருக்கோம்.
5: நமக்குள்ளேயே ஒரு போட்டி போயிட்டு இருக்கு, யாரா சொல்றது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேர்களே சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 102.1 240 102.1 அப்படிங்கிற எண்களுக்கு சொட்டு வாங்க. நீங்க வந்து உங்களுடைய எண்களை சொல்லி விளையாட்டை எங்க கூட சேர்த்து விளையாடலாம்.
4: இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல 5 குள்ள 1.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோள்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
1: நாலு மணி 31 நிமிஷம் கடந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். 5 ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டு இருக்கோம். இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம்.
7: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க? லோகேஷ். எங்க இருந்து பேசுறீங்க லோகேஷ்? மாந்தோப்புல இருந்து பேசுறீங்களா? சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
7: 7th
1: போக போறீங்க. சரி, சூப்பர். உங்களுக்கு வந்து என்ன எண்? 5 ரெண்டு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டினம் அப்படின்னு முடியும்ல ஊர் பேரு, அந்த மாதிரி ஒரு 5 ஊர் பேர் சொல்லுங்க.
7: நாகப்பட்டினம், சென்னை பட்டினம், சேலப்பட்டினம், மதுரை பட்டினம், அதிராப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம், அதிராப்பட்டினம். சரி, ஓகே. இடையில 3 சொன்னீங்கல்ல, அது ஆனா ஆட்டத்துல சேர்த்துக்க முடியாது, அதை எடுத்துக்க முடியாது. வேற என்ன, வேற என்ன ஊர் பேர் தெரியும் லோகேஷ்க்கு? வேற எதுவும் தெரியாதா? சரி, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி லோகேஷ் இனிப்புல வந்ததுக்கு.
8: லோகேஷ் வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கிறாரு.
1: ஆமா, அதாவது ஊர் பேர்லயே பட்டினம் அப்படின்னு வர மாதிரியான ஊர் பேர் சொல்லுங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு ஊரை எடுத்து அது பின்னாடி பட்டினம் அப்படின்னு சேர்த்துட்டு சென்னை பட்டினம், சேலம் பட்டினம், மதுரை பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
8: ஆனா லோகேஷ் வந்து பாராட்டணும்.
1: ஆமா,
8: அநேகமா ஒரு திவ்ய பாரதி பேசின இடத்துல இருந்தா பேசுவான்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய முறை முயற்சி பண்ணிருக்கிறாரு. ஒருவேளை இவர் தான் அந்த இட்லி தோசைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிருப்பாரோ,
1: பேக்ரவுண்ட்ல
8: சொன்னவரு. அவருக்கு ஒருவேளை அந்த உணவு பட்டியல கூட நம்ம கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இதனால ரொம்ப சிறப்பா இந்த வண்ண கோலங்கள் வந்து குழந்தைகள் பங்கேற்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க. பெற்றோர்கள் அதுக்கு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல பாராட்ட சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். குழந்தைகள் வந்து விடுமுறையில பேசுறது தானே அவங்களுக்கு உகந்ததா இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு கூட நிறைய பேர் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பாராட்டணும் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.1. இது வண்ண கோலங்கள்.

0: 4:38 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். நேயர்களே, 4:31 அப்படிங்கிற இணைப்பினோட 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எண்களில்
1: இணைப்புல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வேமுக்குளம் சிவகுமார்.
1: சிவகுமார் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சென்னையில ஒரு கம்பல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: சிறப்புங்க ஐயா. 5 ஒரு நம்பர், 4-5 இருக்கிறது, உங்களுக்கு எந்த எண் வேணும்? 4 சரிங்க ஐயா. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு வசனம் வந்து, திரைப்பட வசனம் வந்து நாங்க கொடுப்போம், அதை கேட்டுட்டு நீங்க அதே மாதிரி பேசணும், சரியா? சரிங்க, கேளுங்க.
3: 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணும். அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல.
1: கேட்டீங்களா ஐயா?
2: கேட்டேன்.
1: சொல்லுங்க, கேப்போம். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு.
2: 1972 ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊர்ல இப்போ அது
3: போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்ப உயிரோட இருக்கிற

0: வாய்ப்பு இல்லை. நீங்க உயிரோடு இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல.
1: ரெடியா?
2: 1982 ஒரு முகலாய அரசர் இருந்தார். அது நம்ம கிராமத்தை போல இருந்தது.
3: அங்க வந்து இருந்ததெல்லாம்
2: உயிரோட இல்லை.
3: அதுக்கு மேல நான் கேட்டது ஞாபகமே இல்ல.
1: சிவகுமார் ஐயா, ரொம்ப சிறப்பா முயற்சி செஞ்சீங்க, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. இருந்தாலும் வந்து கேட்டுட்டு அதை வந்து அப்படியே உள்வாங்கி பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நீங்க இருந்தாலுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா கொஞ்சம் முயற்சி பண்ணீங்களே, அதுவே வந்து பாராட்டுறதுக்கு ஒரு
3: பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல 1972 நாங்க, அடுத்தது 1982.
1: அவர் அந்த மன்னரை விடவே இல்ல பாருங்க, ரெண்டு தடவை முதல்ல மன்னர் இருந்தாரு, அப்புறம் அவர் முகலாய மன்னரா மாறிட்டாரு. அப்படித்தானே சிவகுமார் ஐயா?
3: சில வாய்ப்புகள்லாம் கொடுக்க கொடுக்க வித்தியாசமாவே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக முயற்சி பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். நேர்களை எப்படி நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னா, கால் பண்ணுங்க 0431 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட
1: 246-102-1 மற்றொரு என் 240-102-1.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹை.
6: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள், தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நாலு மணி 4:45 அஞ்சுக்குள்ள ஒன்னு அப்படின்னு சொல்லிதான் வந்த கோலங்களில் விளையாடிட்டு இருக்கோம். நேர்களும் எண்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு விதவிதமா விளையாட்டுகள் நம்மளும் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்ததா யார் வரப்போறாங்க? மிச்சம் இருக்குது வந்து இதுல 5 இருக்கு, திரும்பவும் வந்து 5 ஒன்னுல இருந்து திரும்ப 5 வரைக்கும் சொல்லலாம். இப்ப வரக்கூடிய நேரம் அந்த 5 எடுக்கிறாரா இல்ல திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தா வருவேன்னு சொல்றாரான்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, திருச்சி சமய முறத்துல இருந்து குமார் பேசுறேங்க ஐயா.
1: குமார் ஐயா, என்ன எண் வேணும்?
2: இரண்டு.
1: நான் வந்து புதிதா தான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி 2 உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படிங்கறத அதிபதி சொல்லுவாரு.
3: உங்களுக்கு சாவுல, அதாவது குறியில் சா இருக்கு இல்லையா எழுத்து, அந்த சாவுல தொடங்கி இம்முல முடியக்கூடிய வார்த்தைகள் எத்தனை நீங்க சொல்ல முடியுமோ சொல்லலாம்.
1: ஆமா, சா குறியில தொடங்கி இம்முல முடியற மாதிரியான வார்த்தைகள். ஆமா, உங்க ஊர் பேரைய கூட சொல்லலாம் நீங்க, ஆனா அதை சொல்லக்கூடாது. அது மாதிரி சொல்லலாம்.
2: சர்ப்பம், தங்கம், சரித்திரம், சம்பவம், அவ்வளவுதாங்க.
3: முயற்சி பண்ணுங்க.
1: சரித்திரமும்
3: படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா
3: ரொம்ப சூப்பர். அதாவது இதுல அப்படியே சொன்னோம்னா இதெல்லாம் குழு விளையாட்டா சேர்ந்து விளையாடும் போது ரொம்ப அருமையா இருக்குங்க. கேக்குறதுக்கு
1: மாறி மாறி ஒருத்தர் சொல்லும் போது சொன்னதே திரும்பி வரக்கூடாது அப்படிங்கும் போது அதுதான் நல்லா இருக்கும்.
3: ஆமா,
1: வீடுகள்ல கூட நம்ம விளையாடி பாக்கலாம். நம்மளுடைய நண்பர்கள் கூட அல்லது உறவினர்கள் கூட வீட்டுல இருக்கும் போது இந்த மாதிரி எழுத்து வார்த்தைகள்ல தொடங்குற மாதிரியான விளையாட்டுகள் விளையாண்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் இருக்கும், கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கும். ஏன்னா சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சு சொல்றது அல்லது மறந்துட்டு சொல்றதுங்கிறது வந்து கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் விளையாட்டு விளையாடும் போது.
3: பெரிய விஷயம் தாங்க இதெல்லாம். விளையாட்டு அப்படிங்கறப்ப படிப்புக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தானே இருக்கு. அப்பெல்லாம் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப விளையாட்டு விட்டுருப்பாங்க, அடுத்து நான் வந்து இதெல்லாம் வாங்கணும், எனக்கு புக்கு வாங்கணும், நோட்டு வாங்கணும், பென்சில் வாங்கணும், பேப்பர் வாங்கணும், இது எல்லாத்தையும் தயாராக வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குன்னு அந்த முன்னெடுப்பில் கூட இருப்பாங்க. நிறைய பேர் 12 வகுப்பு படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், என்ன பரீட்சையெல்லாம் எழுதியிருக்கோம், எங்கெல்லாம் நமக்கு ரிசல்ட் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு 7 நம்ம
1: மாணவர்களுக்காக நிகழ்ச்சியில
3: நேயர்களுக்காக நிறைய தகவல்கள் காத்திருக்குது. பேராசிரியர் சாந்தசீலா அவங்க பங்கேற்கக்கூடிய நேர்முகத்துல நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை கேட்கணும் அப்படின்னா FM Rainbow 102.1 இணைஞ்சே இருங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
3: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
2: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

விடாமுயற்சி தாங்க. நிறைய பேர் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க வண்ண கோலங்களில் பேசுகிறதுக்கு, இணைப்பு கிடைக்கல அப்படின்னா கூட வருத்தப்படாதீங்க. 4:56:30 ஆயிடுச்சு. வண்ண கோலங்களை இன்றைக்கி நம்ம நிறைவு செய்ய வேண்டிய நேரமும் நெருங்கி வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லாருமே சிறப்பாக பங்கெடுத்துக்கிட்டீங்க, முயற்சி பண்ணீங்க. நிறைய பேர் சரியாக கூட சொன்னீங்கன்னு தான் சொல்லணும். உங்களையும் பாராட்டுகையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கே உரித்தானதாக நாங்கள் அந்த நேரத்தில் தெரிவிச்சுட்டு, அடுத்ததாக இடைக்கால ராகங்களில் வர இருக்குது பொன்மாலை வழங்க இருக்கிறாரு கோபாலு. அப்படி வெளியில் பாத்தீங்கன்னா சூழ்நிலை அப்படியே இதமா இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாரும் வந்து அலுவலக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரம் பாதுகாப்பா போனோம் அப்படின்னா நல்லதுதான். இந்த ஹெல்மெட் எல்லாம் மறக்காம போட்டுட்டு போங்க, வீட்டுல எதுவும் வச்சுட்டு போயிடாதீங்க, அதுவும் நல்ல விஷயம்தான். அதாவது நிறைய சாலை விதிகளை நம்ம மதிக்கிறது பின்பற்றது அப்படிங்கிறது நமக்கே உரிய ஒரு தனித்துவமான ஒரு விஷயமா நம்ம கருத்துல எடுத்துக்கணுங்க. நிறைய சிக்னல்ஸ் எல்லாம் நிக்கும் போது சிக்னல் ஓபன் ஆகுதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பின்னாடி நின்று ஆரன் டாயின் டாயின் டாயின் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, முன்னாடி இருக்கிறவங்க பாவம் தானே. நீங்களாம் எது வந்தீங்கன்னா அவங்க நம்மளும் சீக்கிரம் போகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு போயிடுறாங்க. இது மாதிரி பொதுநலனுக்காக சில விஷயங்களை நிறைய விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது அப்படிங்கறத நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக கொடுத்து, அடுத்ததா பொன்மாலையை கேட்டு ரசிக்க நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இனிந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: நேரம் 5 மணி நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. ராமேஸ்வரம் முதல் பாரதீப் வரை 8,300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 163 கிலோமீட்டர் நீள கடலோர நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியது. புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்காசிய நெருக்கடி காரணமாக உயர்ந்துள்ள விமான எரிபொருள் தாக்கத்தை குறைக்கும் வகையில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விலை நிலைப்படுத்துதல் நிதியத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். திருச்சி மாவட்டத்தில் 48 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள திருச்சி ஒலிம்பிக் அகாடமி வளாகத்தில் தேசிய முதன்மை நிலை மையம் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்த அவர், மதுரையில் உள்ள ஒலிம்பிக் அகாடமியில் தேசிய விளையாட்டு மையம், விளையாட்டு மருந்தகம், காய மீட்பு செயல்திறன் மேம்பாட்டு மையத்தை அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நேற்று மின்னல் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு 400,000 ரூபாய் நிவாரண நிதியை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அரசின் திட்டங்களை மக்களிடம் விரைவாக கொண்டு செல்வதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய புரோட்டீன் மிட்டாய் வழங்கும் திட்டத்தினை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 16 வட்டாரங்களில் 140 மையங்களில் உள்ள குழந்தைகள் பயன்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, கோவை, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, புதுக்கோட்டை, விருதுநகர், நெல்லை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ரெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆயுஷ் ரெட்டி சீனாவின் ஹாங் யாங் வெனை 8-21, 22-20, 21-15 என்ற செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

இடைக்கால கீதங்கள் நம் இதயத்தோடு சங்கமிக்கும் நேரம் 5:04. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. சில்லென்ற தென்ற

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

5:09 இடைக்கால இசை தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காதல் வானில் ஊர்வலம் போகும் இவர்கள் இசைக்கும் பாடல் இது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் நான் சிகப்பு மனிதன் படத்திலிருந்து.

ஹார்மோனியம் கே சித்ரா பாடியது. என் உயிரே என்னோடு வா, நீ அருகில் இருந்தால் சுமைகள் கூட சுகமாகும், நீ தொலைவில் இருந்தால் சுகங்கள் கூட சுமையாகும்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடை காலை இசை தெண்டலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம்.

அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான மொழி காதல். பாஷைகள் தேவையில்லை ஆசைகளை வெளிப்படுத்த, அன்பும் அரவணைப்பும் போதும். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கவிருக்கும்

0: பாடல் மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.
1: யாரது?
2: நான் தான்.
1: நான் தானா?
2: நான் தான்.
1: எங்க இருக்கீங்க?
2: இங்கே.

சோகம் மறந்து காற்றில் பறந்தது பெண்புறா, அதன் மீது காதல் கொண்டது வெண்புறா. காதல் கொண்ட உள்ளம் காணும் அன்பின் இல்லம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இதய கோயில் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.

நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைப்போம் தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டையம் கீதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு ஒலிபரப்பாக இருக்கிறது. வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசை தென்றலாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பூக்களில் மாலை சூடுவதுண்டு, ஆனால் இங்கு ஒரு பூவே மாலை சூட காத்திருக்கிறது மனநாளை எண்ணி. கே ஜி ஜேசுதாஸ், கே எஸ் சித்ரா குரல்களில் டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

5:35 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இசைத்தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். பூந்தென்றலும் நீரோடையும் போல உன் வாழ்வும் நிலைத்திருக்க நான் பாடும் வாழ்த்துப்பாயுது. பி. ஜெயச்சந்திரன் குரலில் அலைகள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

இடைக்கால கீதங்களை உங்களுடைய விருப்பமாக நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, இன்றிரவு 8 மணிக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்க 4431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 240 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமாக இடைக்கால கீதங்களை கேட்டு ரசிங்க.

இனிமையான மாலை நேரத்தில் இதயம் வருடும் இடைக்கால கீதங்களோடு பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 5:40. இயற்கையின் படைப்பில் எல்லாம் அழகுதான்.

0: தன் இதயம் கவர்ந்த நாயகனை காண எண்ணி நாயகி பாடும் பாடல் பி. சுஷிலா குரலில் எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து ஒலிக்கிறது. இணைந்திருங்கள் பொன்மாலை நிகழ்ச்சியோடு.
1: கஜம் கஜம் கஜம்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 5:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடை காலை சேத்தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணில் அடங்கா என்ன அலைகள் மனதுக்குள் தோன்ற உயிரோடு உறவாடும் இரு மனங்கள் ரக்கை கட்டி பறக்கிறது. இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து பாடல்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: 5:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடை காலை செய்தென்றலாய் பொன்மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணில் அடங்கா என்ன அலைகள் மனதுக்குள் தோன்ற உயிரோடு உறவாடும் இரு மனங்கள் ரெக்கை கட்டி பறக்கிறது. இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து பாடல்.

0: கேட்ட பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. யாப்பு அசை சீரென எல்லாம் கடந்த கலை வடிவும் புதுக்கவிதை. இலக்கியம் தந்த புதுக்கவிதை போல் இது இதயம் சொல்லும் புதுக்கவிதை. கிருஷ்ணராஜ் கே எஸ் சித்ரா குரல்களில் விடுகதை படத்திலிருந்து பாடலொலிக்கிறது.
1: I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together and wish them a warm, warm welcome.

0: இடைக்கால கீதங்களால் இதயம் விரடி சென்றது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. கர்நாடக முதலமைச்சராக அம்மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் தாவர்சந்த் கெலோட் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு ஜி பரமேஸ்வராவும் 13 அமைச்சர்களும் அவருடன் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் மக்களின் நலனுக்காக கர்நாடக அரசுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமான நிறுவனங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச செயல்பாடுகளுக்கு விமான எரிபொருள் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் அளவிலான நிதி உதவி வழங்க மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்தது. புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

அஸ்வினி வைஷ்ணவ், தலைநகர் தில்லி மற்றும் அதை ஒட்டிய பிராந்திய பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு பழைய சரக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை மாற்றுவதற்காக 9,585 கோடி ரூபாய் நிதி உதவி திட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் சரக்கு வாகனங்களும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்பட உள்ளது என்றார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு ரேஷன் பொருள் சரியாக வழங்கப்படுகிறதா என்று மாவட்ட ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தடையின்றி உரம் கிடைக்க மத்திய அரசின் உர விநியோக செயலியின் பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த செயலி மூலம் விவசாயிகள் உரக்கடை மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் உர இருப்பு மற்றும் கொள்முதல்களை மேற்கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை அருகே கீழ் பவானி வாய்க்கால் கரையில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் கோடை திருநாள் உற்சவம் இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வசந்த உற்சவம் 13ஆம் தேதி தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா ஜப்பானின் நசோமியை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

அனைவருக்கும் ஆர்ப்பரிக்கும் இசையாலயத்து உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஊர்வலமாய் வலம் பெறவிருக்கிறது. ஆரவாரம் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை கேட்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளையோர்களுக்கான கணிப்பொறி சார்ந்த பயிற்சிகள், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கோர்ஸ் போன்ற பயிற்சிகளை வழங்கியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு 18-35 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னும், இதற்கான கால அளவு 3 மாத காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாட்கோ.காம் அப்படிங்கிற இணையதள முகவரியை பார்வையிட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் மூலமாக RDSDE உடன் இணைந்து பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் நாகப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம், NLC இந்தியா நிறுவனம் மற்றும் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் முகாமில் கலந்துகொள்கிறாங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். எனவே இந்த முகாமில் மாணவர்கள் புகைப்படம், அனைத்து சான்றிதழ்களுடைய அசல் மற்றும் நகலோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உதவி இயக்குனர், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், நாகப்பட்டினம் அப்படிங்கிற முகவரியை நேரில் அணுகி தெரிஞ்சுக்கலாம். அல்லது 0436525016 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கும். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள்.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7 மணிக்கு +2 பிறகு என்ன படிக்கலாம் பேராசிரியர் சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்களோடு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை கேட்கலாம்.
1: நம்ம மருந்து சாப்பிடுறத தவிர்க்கணும்னா நம்மோட உணவு பழக்க முறையில மாற்றங்கள் இருக்கணுங்க. அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளை தர இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லட்சணா மரியசோலி அவர்கள்.
2: இன்றைக்கு உலகத்துல மருந்தோட முன்னேற்றம் வந்து நம்மளுக்கு அதிகமா இருந்தாலும் நோயோட எண்ணிக்கையும் அதுக்கேத்த மாதிரி அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம் தான். நம்ம தினசரி வாழ்ற வாழ்க்கை முறையில உண்டாகும் நாள்பட்ட கழிவு தேக்கத்தை தான் நம்ம வாழ்க்கை முறை நோய்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். பொதுவா நமக்கு உண்டாகும் வாழ்க்கை முறை நோய்கள் என்னென்ன அப்படின்னா சர்க்கரை, ரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் பருமன், கொழுப்பு அதிகரிப்பு, தைராய்டில் வந்து கோளாறு, சில வகையான புற்றுநோய்கள். இந்த எல்லா நோய்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல வர்றது இல்லை. இது நாள்பட்ட கழிவு தேக்கத்தினால வரக்கூடிய நோய்கள் தான். இந்த விதமான நோய்கள் நம்மளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நம்ம தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சி வந்து இல்லாம இருக்கிறது, மன அழுத்தம், அதுக்கப்புறம் தூக்கமின்மை, நச்சு பழக்கங்கள், இதெல்லாம் தான் வந்து இந்த நச்சு தேக்கத்துக்கான காரணங்கள். இதை நம்ம வந்து இப்ப எப்படி தடுக்கலாம்? இயற்கை மற்றும் சமநிலை உணவு வந்து நம்ம உண்ணணும். தினசரியா வந்து அரை மணி நேரமாவது நம்ம உடலுக்கு வந்து நம்ம பயிற்சி, எந்த விதமான பயிற்சி வேணாலும் இருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் வந்து உடல் பயிற்சி கொடுக்கணும். 7-8 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். யோகா இல்லாட்டி ஆசனங்கள், பிராணாயமா, தியானம், இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இயற்கை மருத்துவத்துல பார்த்தோம்னா இந்த கழிவு நீக்கத்தை எப்படி பண்ணலாம்னா ஃபாஸ்டிங், அதாவது நோன்பு இருக்கிறது மூலியமா நம்ம அந்த கழிவுகளை நீக்கலாம். நீர் சிகிச்சை, மண் குளியல், சூரிய குளியல், இதன்

0: மூலமா நம்ம நோய் வராம தடுக்கலாம். வந்த பின்பு சில நோய்களை வந்து குணப்படுத்தவும் செய்யலாம், சில நோய்களோட அறிகுறிகளையும் நம்ம வந்து குறைக்கலாம். இயற்கை உணவுகள்னு நம்ம பார்த்தோம்னா ரசாயன உரமோ இல்ல எந்த விதமான பதப்படுத்தப்பட்ட பொருட்களோ எந்த செயற்கையும் சேர்க்காம இயற்கையான முறையில விளையிற உணவுப் பொருட்கள் தான் நம்ம வந்து இயற்கை உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இன்றைய வாழ்க்கையில நம்ம அதிகமா சாப்பிடுறதெல்லாம் ஆரோக்கியமா தான் நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்படி ஆரோக்கியமற்ற உணவை நம்ம உட்கொள்றப்போ நம்ம உடல்ல வந்து நச்சு தேக்கம் அதிகமா ஆகும். இப்படி சேர்ற நச்சுக்களை நம்ம இயற்கையாவே நம்ம உடம்பு வந்து சுத்திகரிச்சுட்டு தான் இருக்கு. டெய்லி என்னென்ன ஆர்கன்ஸ் என்ன விதத்துல சுத்திகரிக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம கல்லீரல், சிறுநீரகம், குடல், தோல், நுரையீரல் இது மூலயமா நம்ம நச்சுக்கள் வந்து நம்ம உடம்பு வெளியேற்றிட்டு தான் இருக்கு. சிறுநீரகம் குடல் வழியா பார்த்தோம்னா மலம் ஜலம் மூலயமா வெளில நீக்குது. தோல்ல பார்த்தோம்னா வேர்வையா, நுரையீரல்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு மூச்சு வழியாகுனது, கல்லீரல் வந்து நம்ம மொத்த உடம்புல இருக்க டாக்ஸின்ஸையும் கலெக்ட் பண்ணி டிடாக்சிஃபை பண்ற வேலையை வந்து நம்மளுக்கு பாக்குது. இந்த அமைப்பு தான் பாடி டிடாக்ஸ் சிஸ்டம், அதாவது உடலோட நச்சு நீக்க அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அமைப்பு செயல்பாட்டை தாண்டி நாள்பட்ட கழிவுகளை எப்படி அகற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உடல் நச்சு நீக்க வெளியேற்றம் செயல்முறை மூலியமா நம்ம உடல்ல இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிக்கலாம். இயற்கை கழிவு நீக்கம் எப்படி நடைபெறுதுன்னா நம்ம அதிகமா தண்ணி எடுத்துக்கிறப்போ, பல உணவுகள் நம்ம சேர்க்கிறப்போ, காய்கறிகள் கீரைகள் அதெல்லாம் வந்து அதிகமா நம்ம உணவோட சேர்த்து உட்கொள்றப்போ, அதிக நார்ச்சத்து நிறைந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கிறப்போ, இல்ல வாரம் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறை நோன்பு இருக்கப்போ இந்த பாடியோட டிடாக்ஸ் சிஸ்டம் வந்து இன்னும் நல்லாவே நம்மளுக்கு செயல்படுது. இயற்கை மருத்துவத்துல எப்படி டிடாக்சிபிகேஷன் பண்ணலான்றத பார்த்தோம்னா நீர் சிகிச்சை, மண் குளியல், சூரிய குளியல், மூச்சு மற்றும் ஆசன பயிற்சி, மாதம் ஒரு முறை இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு முறை மலக்குடலை வந்து சுத்தம் செய்யறது மூலியமா இயற்கையான முறையில நம்ம உடலை வந்து சுத்தம் பண்ணலாம். இந்த வழிகளை வந்து நம்ம பயன்படுத்துறப்ப நம்ம வாழ்க்கை முறை நோய்களை தவிர்க்கிறதுக்கும் வந்த நோய் குறிகுணங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு.
1: இயற்கை முறையில உடல்ல இருக்க நச்சுக்களை எப்படி நீக்கிறதுன்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரியசோலி அவர்கள்.

தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ஆதி திராவிடர் மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே 2026-27 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் விண்ணப்பிப்பதற்கும் tnadw.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியை அணுகலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 5ஆம் தேதி ஆகும். தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் மாவட்ட இயக்கக மேலாண்மை அழகின் மூலமாக அனைத்து ஒன்றியங்களிலையும் பணிபுரிய காலியாக இருக்கக்கூடிய 186 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இணை இயக்குநர் திட்ட இயக்குநர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு எண் 223 2ஆம் தளம் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகம் தஞ்சாவூர் என்ற முகவரியில் இயங்கக்கூடிய அலுவலகத்தை அணுகி தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் நாளை என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருங்கள். இது ஆரவாரம்.

0: நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். வார வாரம் நிகழ்ச்சியில் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் கேட்டுட்ருக்கோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆடவாரம் தொடரும். மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்.

0: விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தாவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தாவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தாவேக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தை எல்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர் செஞ்சாங்க. நாங்களும் கொடுக்கறோம்னு டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லயே. பார்த்தா கடைசியில வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலமாக 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளினுடைய முழுமையான வளர்ச்சியினை மேம்படுத்தும் பொருட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்படக்கூடிய 1850 குழந்தைகள் மையங்களில் ஊட்டச்சத்துடன் கூடிய மதிய உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை வழங்கப்பட்டு வருது. குறிப்பாக 2 வயதிலிருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளினுடைய மையத்தில் செய்கை பாடல் கதை விளையாட்டுக் கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலமாக முன்பருவ கல்வி அளிக்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தில் குழந்தைகளினுடைய உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடிப்பாடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற சிறப்பு பாடத்திட்ட திருப்புதலுடன் 12 மாதங்களும் நடைமுறைப்படுத்தப்படுது. குழந்தைகளினுடைய வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது வீடு வீடாக சென்று குழந்தைகளை சேர்க்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே பெற்றோர்கள் உங்களுடைய 2 வயதிலிருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஜூன் 2026

மாதத்தில் குழந்தைகள் மையத்தில் சேர்த்து சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றக்கூடிய உலா மக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு உலா மக்கள் பணியாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயதிலிருந்து 60 வயதுக்கு வரை இருக்கக்கூடிய உலா மக்கள் புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகையாக 50,000 வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக பள்ளிவாசல்களில் பணியாற்றக்கூடிய பேஸ்மி மாமாக்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட உலா மக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் பரிவர்த்தனை பெற்று உரிய ஆவணங்களோடு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்தே இருங்கள். இது ஆரவாரம்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மீனா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: 6:50 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். இது திருச்சி FM Rainbow 102.1.

தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்காக உணவு ஊட்டச்சத்து, இயல் உடை எடை சீரமைப்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட இருக்காங்க. இந்த பயிற்சிகளை பெறுவதற்கு 18 to 35 வயதிற்குள் இருக்கணும், குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 3 lakh இருக்க வேண்டும் அப்படின்னும், பயிற்சிக்கான கால அளவு 50 days அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பயிற்சி நடைபெறவிருக்கு அப்படின்னும், தகுதி பெறக்கூடிய நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகை தாட்கோவால் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கும் இது பற்றின தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தாட்கோ.com அப்படிங்கிற முகவரியை பார்வையிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இணைந்திருங்கள், இது திருச்சி FM Rainbow 102.1.

0: வானொலி முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் முதல் மிக கனமழையும், தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளிலும், நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திருப்பத்தூர் திண்டுக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீங்க. பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வான் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம். ஆரவாரம்
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்தியா உலகின் மிகப்பெரிய 2வது சூரிய மின்சக்தி சந்தையாக உருவெடுத்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை இணையமைச்சர் திரு புபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், கடந்த 2025ஆம் ஆண்டில் சேகரிக்கப்பட்ட சூரிய மின்சக்தி அமெரிக்காவை காட்டிலும் அதிகம் என்றும், இது தூய்மையான ஆற்றல் வளர்ச்சியை பிரதிபலிப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் பயறு வகைகளில் தன்னிறைவிற்கான இயக்கத்தின் கீழ் 25 லட்சம் ரூபாய் மானியத்தில் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு மாநில உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தகுதியுடைய பயனாளிகள் மாவட்ட வேளாண் துணை இயக்குநர் அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதிக்குள் அணுகி பயனடையுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் 48 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள திருச்சி ஒலிம்பிக் அகாடமி வளாகத்தில் தேசிய முதன்மை நிலை மையம் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்த அவர், மதுரையில் உள்ள ஒலிம்பிக் அகாடமியில் தேசிய விளையாட்டு மையம், விளையாட்டு மருந்தகம், காய மீட்பு செயல்திறன் மேம்பாட்டு மையத்தை அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய புரோட்டீன் மிட்டாய் வழங்கும் திட்டத்தினை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 14 வட்டாரங்களில் 140 மையங்களில் உள்ள குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா ஜப்பானின் நொசோமி ஒக்குஹாராவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: ஹலோ மக்களே, நான் உங்கள் ரக்ஷு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில். பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம்? நம்ம எல்லாம் பல பேருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை இருந்திருக்கும், மார்வெல் டிசி படங்கள்ல வர மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிடாதா அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ஸ்பைடர் மேன் மாதிரி கையில இருந்து வெப் வரணும், இல்ல சூப்பர் மேன் மாதிரி பறக்கணும், அயன் மேன் மாதிரி சூட் போட்டுட்டு போய் உலகத்தை காப்பாத்தணும்னு கண்டிப்பா நம்ம எல்லாரும் கற்பனை பண்ணி பாத்திருப்போம் இல்லையா? அது சாத்தியமே இல்லைன்னு நம்ம மூளைக்கு தெரிஞ்சாலும், நமக்கும் ஒரு சூப்பர் பவர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நீதி நடக்கும் போது, ஒரு தப்பு நடக்கும் போது அதை தட்டி கேட்க நம்ம கிட்ட அந்த சக்தி இல்லையே அப்படிங்கற ஆதங்கம் தான் அது. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, சினிமால வர சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் கற்பனை தான். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனை சூப்பர் ஹீரோவா மாத்திர ஒரு ரியல் சூப்பர் பவர் இந்த உலகத்துல இருக்கு. அநீதிய தட்டி கேக்குற மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒண்ணு நிஜமாவே நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் சட்டம். ஸ்பைடர் மேன் கையில வெப் இருக்கு, தார் கையில சுத்தியல் இருக்கு, ஆனா ஒரு லாயர் கையில இந்த நாட்டோட அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு. ஒரு சூப்பர் ஹீரோவால 4 பேரை அடிச்சு பறக்க விட முடியும், ஆனா சட்டம் படிச்ச ஒருத்தரால மட்டும்தான் தப்பு செஞ்சது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி மண்டியிட வைக்க முடியும். ஹாலிவுட் மட்டுமா, ஜெய் பீம், நேர்கொண்ட பார்வை, தமிழன் மாதிரியான படங்கள் எல்லாம் பாத்துட்டு நம்மளும் லைஃப்ல இது மாதிரி ஒரு கெத்தான அட்வொகேட் ஆகணும்டா அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் ஆகி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சோ 12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு கன்ஃபியூஷன்ல இருக்க ஜென்சி பசங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான், இன்ஜினியரிங் படிச்சா மெஷினை இயக்கலாம், மெடிக்கல் படிச்சா உயிரை காப்பாத்தலாம், ஆனா சட்டம் படிச்சா மட்டும்தான் அநீதியை ஒழிச்சு இந்த சமுதாயத்தையே காப்பாத்த முடியும். உங்களுக்கும் நிஜ வாழ்க்கையில ஒரு சூப்பர் ஹீரோவா கெத்தா வாழணும்னு ஆசை இருந்தா நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூப்பர் பவர் சட்டப்படிப்பு. சட்டங்கிறது ஒரு சமுதாயத்தையோ இல்ல நாட்டையோ நெறிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட விதிமுறைகளின் தொகுப்பு. சட்டம் இல்லனா ஒரு நாட்டுல அமைதியும் பாதுகாப்பும் இருக்கவே இருக்காது. சட்டத்துக்கு முன்னாடி அரசனும் ஒண்ணுதான், ஆண்டியும் ஒண்ணுதான். எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவரா இருந்தாலும் தவறு செஞ்சா சட்டம் கண்டிப்பா தண்டிக்கும். ஒரு சாமானிய மனுஷனுக்கு ஆபத்தோ இல்ல அநீதியோ நடக்கும் போது அவருக்கு பாதுகாப்பும் அவரோட உரிமைகளையும் பெற்றுத்தரும் கேடயமா இருக்கிறது தான் இந்த சட்டம். சட்டம்னா தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர் மட்டும் இல்ல. நாம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற சாப்பாடு

0: ரோட்ல போற வண்டி, நம்ம வாங்குற சம்பளம்னு நம்ம லைஃபோட ஒவ்வொரு செகண்டையும் பாதுகாப்பா மாத்துறது தான் சட்டம். சட்டம் படிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு, ஆனா லா காலேஜ்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, அங்க என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சட்ட படிப்பா யார் படிக்கலாம், எங்க எப்படி படிக்கலாங்கிற தகவல்களை நம்மள்ட்ட பகிர்ந்துக்க வராங்க திருச்சிராப்பள்ளி சட்ட கல்லூரி உதவி பேராசிரியர் ஜி சாந்தசீலா அவர்கள். வாங்க கேட்கலாம்.
1: என் தாய் திருநாட்டிற்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆகாஷவாணி திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் சட்டம், லா இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹூ கேன் பர்சியூ, யார் இதை படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம இன்னைக்கு விடைகளை மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சட்டத்தோட முக்கியத்துவத்தை பத்தி நான் சொல்லித்தான் மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. நம்ம இந்திய நாட்டின் பெருந்தலைவர்கள் பல, ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள், கான்ஸ்டிடியூஷன் டிராப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன், சேர்மன், ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்திஜி அவர்கள். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருஜி. இப்படி நம்ம லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும், சட்டம் படித்தவர்களோட லிஸ்ட். இவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள் நம் நாட்டோட. அதனால சட்டத்தோட முக்கியத்துவத்தை நான் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. லா ப்ரொஃபஷன் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உன்னதமான தொழில். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபரோட உரிமையினையும் சமுதாயத்தோட உரிமையையும் பாதுகாப்பதுல சட்டத்தை மிஞ்சின சக்தி வேற எதுவுமே கிடையாது. அதனால 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டு ரிசல்ட் வந்த அனைத்து மாணவர்களுக்கும் இத ஒரு கோர்ஸா நிச்சயமாக எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் நீட் எழுதல, ஜேஇஇ எழுதல, கிளாட் எழுதல, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதுவுமே எழுதல, ஆனா நான் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை ஒரு அட்மிஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 2026-27 அட்மிஷன் நோட்டிபிகேஷன் அது. இதுல 5 சட்ட படிப்பு படிப்பதற்கு அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம். 18/5/2026 இருந்து 5/6/2020 வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல BA LLB கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இணைவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல நாம இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா www.tndalu.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம அந்த படிவங்களை வந்து பூர்த்தி செஞ்சு ஆன்லைன் மூலமா வந்து நம்ம விண்ணப்பங்களை நம்ம அனுப்புற பட்சத்துல கவுன்சிலிங் மூலமாக மதிப்பெண் அடிப்படையில மாணவர்களை வந்து தேர்வு செய்வாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். பிளஸ் டூ முடிச்சவங்க தான் இதை படிக்கலாமா அப்படின்னு கேட்டா, பிளஸ் டூ முடிச்சவங்க மாத்திரம் கிடையாது, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் 3 சட்ட படிப்பு படிக்கலாம். 5 கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க, 3 கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க. அப்ப யார் படிக்கலாம் அப்படிங்கும் போது, டிகிரி முடிச்சவங்களும் படிக்கலாம், 12th முடிச்சவங்களும் படிக்கலாம். இது மாத்திரம் தானா, இது படிச்சு முடிச்சா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு, படிக்கும் போதே என்னென்ன ஸ்கில்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ அரசு சட்டக்கல்லூரி பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 14 சட்டக்கல்லூரிகள் இருக்கு. நாங்க படிச்சப்ப எல்லாம் வெறும் 5 கல்லூரிகள் தான் இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 14 சட்டக்கல்லூரிகள் இருக்கு. சென்னையிலே 2 சட்டக்கல்லூரி இருக்கு, பட்டறை பெரும்புதூர், புதுப்பாக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், செங்கல்பட்டு, தர்மபுரி, ராமநாதபுரம், நாமக்கல், தேனி, சேலம், காரைக்குடி அப்படின்னு சொல்லிட்டு 14 அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்கு. இது போக நிறைய தனியார் கல்லூரிகளும் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டியும் இருக்கு. TNNLU அப்படின்னு சொல்ற தேசிய பல்கலைக்கழகம் திருச்சியிலே நமக்கு இருக்கு, அது ஒரு அட்டானமஸ் பாடி. அப்புறம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு சென்னையில தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கு. இங்க எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா 5-3 கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். இதுல கிளாட் இல்லாம, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் இல்லாம இந்த 14 சட்ட கல்லூரிகள்ல நம்மளால சேர முடியும். மதிப்பெண் அடிப்படையில, கவுன்சிலிங் அடிப்படையில வந்து தேர்வு செய்வாங்க. நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். சேர்ந்ததுக்கு பிற்பாடு, இந்த 5 கோர்ஸோ 3 கோர்ஸோ சேர்ந்ததுக்கு பிற்பாடு, அங்க என்னென்னலாம் திறமைகளை நாம வளர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூட் கோர்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அதுல நமக்கு மாதிரி நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வழக்குவாத போட்டிகள்லாம் அதுல மாணவர்கள் பங்கேற்பதற்கான அரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. மாணவர்களாக படிக்கும் பொழுதே அவங்களுக்கு இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு வழக்கறிஞர் அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு பிற்பாடுதான் சில விஷயங்கள்லாம் கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சில திறமைகளை அவங்க வளர்த்துக்கலாம். எப்படி ஒரு டிராப்டிங் பண்றது, எப்படி ஒரு மெமராண்டம் சப்மிட் பண்றது, ஒரு பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்றது, ஒரு அஃபிடவிட் எப்படி டிராப்ட் பண்றது அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க வந்து கல்லூரியில படிக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அட்வொகசி ஸ்கில்ஸ் வந்து

0: வளர்த்துக்கிறதுக்கான அரிய வாய்ப்பை வந்து இது கொடுக்குது. அதனால சட்டப்படிப்பு ஒரு சிறந்த படிப்பு, அங்க போய் தான் கத்துக்கணுங்கிற நிலைமை மாறி இங்கேயே படிக்கும் பொழுதே கல்லூரியிலே பல திறமைகளை வந்து மாணவர்கள் வந்து வளர்த்துக்கிறாங்க. இது படிப்படியா நிறைய நிலைகள், அதாவது ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் இந்த மாதிரி நீதிமன்ற போட்டிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய மாதிரி நீதிமன்றங்கள்ல நிறைய பேர் கலந்துருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இங்கேயே இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிச்சாதான் அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மூட்கோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம அரசு சட்டக்கல்லூரியில படிச்சாலே வந்து அவங்களுக்கு எல்லாம் இப்ப கிடைக்குது. அது மாத்திரம் இல்ல, கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் திறமை வந்து எப்படி வளர்த்துக்கலாம், ஒரு சீனை கிரைம் சீனை பார்த்தோன்னா எந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் பண்ணும், யார் அந்த கிரைம் பண்ணிருப்பாங்க, யார் பண்ணிருக்க கூடும், விட்னஸஸ் எப்படி எல்லாம் விசாரிக்கலாம், இந்த மாதிரியான திறமைகள்லாம் வந்து இந்த காம்படிஷன்ஸ் கல்லூரியிலே வந்து அவங்க வந்து ஈஸியா கத்துக்கிறாங்க. இது மாத்திரம் கிடையாது, டிராப்டிங் ஸ்கில்ஸ், எழுத்துப்பூர்வமா ஒரு கான்ட்ராக்ட் எப்படி டிராப்ட் பண்றது, ஒரு பத்திரத்தை எப்படி டிராப்ட் பண்றது, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கல்லூரியிலே வந்து அவங்க கத்துப்பாங்க. தமிழ் பேச்சுக்கலை பயிலரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாங்குவேஜ் ஸ்கில், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு அட்வொகேட்டுக்கு. அதுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுத்தையுமே வந்து கல்லூரியிலே வந்து நல்லபடியா சரளமா பேசவும் எழுதவும் வந்து கத்துட்டு இருக்காங்க மாணவர்கள். இது போக மாணவர் படை இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸுக்காக என்எஸ்எஸ் என்சிசி இப்படியெல்லாம் கூட அவங்க வந்து குவாலிட்டிஸை வந்து அவங்க ட்ரெயின் பண்றதுக்கும் டெவலப் பண்றதுக்கும் அவங்க கத்துட்டு இருக்காங்க. ஆக சட்டம் யார் படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள், மாணவர்கள் குறிப்பாக 12ஆம் தேர்வு எழுதி முடிச்சு மாணவர்கள் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த அரிய வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் பத்தியும் சட்ட கல்லூரிகளோட சிறப்பு அம்சங்களை பத்தியும் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் லா காலேஜ்ல என்ட்ரி கொடுத்தா உங்க லைஃப் எப்படி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மாற போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 12th முடிச்சுட்டு உங்க கையில கிடைக்க போற அந்த சட்ட புத்தகம் வெறும் புத்தகம் மட்டும் இல்ல பாஸ், அதுதான் உங்க சூப்பர் பவர். அதனால சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தயங்காம உங்களோட முதல் அடியை எடுத்து வைங்க. காலேஜ் லைஃப்ல மேம் சொன்ன மாதிரி எல்லா சிறப்பு அம்சங்களையும் பயன்படுத்தி ஒரு சிறந்த வழக்கறிஞராவோ ஜட்ஜாவோ இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
1: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் அருப்புக்கோட்டையம் கீதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு ஒலிபரப்பாகவிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9,555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2,00,000 லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டுத் திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. 3வது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், 2வது பரிசு ஒடிசாவின் கஞ்சாமுக்கும், 3வது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், 2வது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், 3வது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும்

மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவக்குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில்

0: கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானி புர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25 நிமிடம். நேர்களினை கேட்கலாம்.
2: உழவர் உலகம்.

0: ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் நதிக்கு கடலை சென்றடையும் இலக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தான் நதியை உயிர்ப்புடன் வைக்கிறது என்றே சொல்லலாம். இலக்கை நோக்கி ஓடும் நதியை போல தேடல் உள்ள மனிதன் வாழ்க்கை எப்போதும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தேடல். ஆம், பாரம்பரிய அரிசியின் மீது ஒரு ஆர்வம், ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. தூயமல்லி பூங்கார் அரிசியில் தொடங்கிய தன்னுடைய பயணத்தை இலுப்பைப்பூ சம்பா, மிளகு சம்பா, கருப்பு கவுனி, காட்டியானம் இப்படின்னு பாரம்பரிய அரிசி வகைகள் அத்தனையும் எங்கு கிடைக்கிறது என்பதை தேடி தேடி அலசி ஆராய்ந்து வாங்கி அதை விற்பனை செய்வதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருகிறார். தான் அடைந்த இன்பத்தை மற்றவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, குறிப்பாக இந்த அரிசியை எப்படி சமைப்பது, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்பதை தெரியப்படுத்தி அந்த ருசியை அவர்கள் உணரும் வகையில் தான் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தியும் பாரம்பரிய அரிசி விற்பனையில் மிக பெரிய அளவு எண்ணிக்கையிலான வாடிக்கையாளரை தன் வசப்படுத்தியுள்ளார். பாரம்பரிய அரிசி என்றாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது எந்த அரிசியை எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும், அதை வறுத்து சமைக்கலாமா, இல்ல ஊற வைத்தால் போதுமா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நம்மில் தோன்றுகிறது. இது போன்ற இன்னும் பலவிதமான கேள்விகளுக்கு ஆலோசனை சொல்லும் வகையில் அமைகிறது இன்றைய இயற்கையோடு இணைவோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களிடம் சமீபத்தில் நம்ம ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்களுடைய அனுபவம் இப்போ நமக்காகவும் ஒழிக்கவிருக்கிறது, கேட்டு பயன் பெறுவோமா?
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அருப்புக்கோட்டை எம் கீதா அவங்களதான் சந்திக்க போறோம். இவங்க வந்து ஒரு விவசாயி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து பாரம்பரிய அரிசி வகைகளை தேடி கண்டுபிடிச்சு அந்த அரிசி வகைகளுடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உபயோகிக்கக்கூடிய முறையையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த அரிசியை விற்பனை செய்யக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கீதா. இவங்களை பத்தி ஒரு கட்சவி குழுல தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தொடர்பு கொண்டோம். அவங்களும் வந்து அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது வந்து ஒரு தொலைபேசி மூலமான ஒரு ஒளிப்பதிவு. கீதா அவங்களை சந்திச்சிருவோம். வணக்கம்மா கீதா.
2: வணக்கம் சார்.
1: எல்லாரும் நல்லா இருக்கோமா? எப்பயுமே இந்த மாதிரி அறம் சார்ந்த ஒரு தொழில ஈடுபடுறவங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறது வந்து அவங்களுடைய உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் உடல்நலத்திற்கு தேவையான நல்ல பொருட்களை தர வேண்டும்ன்ற சிந்தனையில இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்வி இது. ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க அது மாதிரி கேட்டதுல. எப்படி இது மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசி ரகங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படிமா வந்துச்சு கீதா?
2: அதாவது இது எல்லாமே லாக்டவுன்லதான் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. ஒவ்வொருத்தருக்கும் லாக்டவுன் வந்து ஒவ்வொரு விதமா வந்து போயிருக்கும். அந்த டைம்ல வந்து ஹெல்த் அவேர்னஸ் மட்டும் ஜாஸ்தியா இருந்த டைமா இருந்தது. ஆனா அப்ப வந்து எனக்கு இத்தனை அரிசியை பத்தி எல்லாம் தெரியாது, பட் ஹெல்த்தை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தேடல் மட்டும் இருந்தது. அதனால என்னோட குடும்பத்துக்கு தேவையான அரிசியை நானு விவசாயிங்க கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். மெயினா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணது தூயமல்லி, பூங்கார், இது மாதிரி சில முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா எங்க ஃபேமிலியில வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா பார்க்க ஆரம்பிச்சோம். எந்த இதுக்குமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாத ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்தது வீட்டுல. எங்க சுற்று வட்டாரத்துல கூட நிறைய பேர் வந்து லாக்டவுன்ல வந்து கொரோனானால அஃபெக்ட் ஆனாங்க, பட் எங்க ஃபேமிலி வந்து எனக்கு தெரிஞ்சு சேஃபா இருந்ததை நாங்க ஃபீல் பண்ணோம். சோ அந்த சேஃப்டியை வந்து ஆரோக்கியத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல எடுத்தோடனே நான் அரிசியை வந்து சேல்ஸ் பண்ணல, சத்து மாவு கஞ்சியா வந்துதான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் ஆரம்ப காலகட்டத்துல. அப்போ அதுக்கு வந்து நிறைய விதமான அரிசிகள் வந்து அதை பத்தி ஃபார்மர்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதை வச்சு சத்து மாவு பிசினஸ் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல வந்து எல்லாருமே சத்து மாவு தொழில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்து மாவுக்கு நான் செய்ய வாங்கின நிறைய அரிசிகள் வந்து வீட்டுல அப்படியே அப்படியே இருக்க ஆரம்பிச்சது. ஆனா எனக்கு ஒரே ஒரு நாலேஜ் இதுல என்னது இருந்ததுன்னா அந்த அரிசியோட பயன்கள் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதை பத்தின சமையல் முறையும் அதை பத்தின முக்கியமான குறிப்புகள் பெனிஃபிட்ஸையுமே வந்து வீடியோ மூலமா பதிவு பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்ல. அப்ப போட்ட வீடியோவுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு நல்ல ஒரு ரீச் இருந்தது. அப்பறதுல இருந்து வந்து அரிசி வந்து கிடைக்குமா

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டு
1: இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று பாரம்பரிய அரிசி விற்பனையாளர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
0: உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
1: முதலில்

0: கேட்க ஆரம்பிச்சாங்க. சத்து மாவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி சேல்ஸ் பண்றதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சேன். நிறைய வீடியோஸ் வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சு. இதான் வந்து சுருக்கமா சொல்றதா இருந்தா.
1: என்ன படிச்சிருக்கீங்க கீதா நீங்க?
0: நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார்.
1: கணினி தொடர்பான ஒரு படிப்பு படிச்சதுனால உங்களுக்கு இது மாதிரி பதிவுகள் போடுறது, அது பதிவேற்றம்
0: ஆமா சார்,
1: செய்வது, இதுல எல்லாம் ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவு இருந்ததுனால அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா?
0: அறிவு இருந்ததுன்னு சொல்லலாம், மற்றபடி அது ஒண்ணுதான் எனக்கு வழினு சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா வாடகை வீடு. எந்த ஒரு பொருளையும் நான் சோர்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வீட்டை கூட முகவரியை வெளியே தெரிவிச்சு என்னால எந்த ஆடும் போட முடியாது. சோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு மீடியா தான் வந்து ஒரு கம்யூனிகேட்டரா இருந்தது கஸ்டமர்ஸுக்கும் எனக்கும். சோ அதை வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன்.
1: சரிங்க, உங்க வீட்டுக்காக நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, வீட்டுல
0: ஆமா
1: இருக்கிறவங்க
0: சார்,
1: ஆரோக்கியத்துக்காக செய்ய ஆரம்பிச்சு, சரி இதை ஏன் மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது, இதை ஒரு தொழிலா மாத்தக்கூடாது அப்படின்னு அந்த தொழில இறங்கிருக்கீங்க. அது முதல்ல சத்து
0: நிச்சயமா.
1: மாவு தான் பண்ணிருக்கீங்க. ஆனா
0: ஆமா
1: நீங்க
0: சார்,
1: சொன்ன மாதிரி இப்ப நிறைய மகளிர் வந்து சத்து மாவு செய்ய
0: வேல்யூ ஆடட்டோட
1: விருப்பப்படுறாங்க.
0: லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு சார். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புது ப்ராடக்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் பேசிக் ரா மெட்டீரியல் தான் அப்படிங்கறதுல அந்த பாயிண்ட்ல தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அத வந்து நம்ம இன்னும் நல்லபடியா கொடுக்கணும்.
1: சத்து மாவு அதை எப்படி தயாரிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: நான் சத்து மாவு தயாரிச்சது பாத்தீங்கன்னா எல்லாமே முளைகட்டி தான் வந்து தயாரிச்சு. எல்லா பயிர் வகைகளையுமே வந்து முளைகட்டி காய வச்சு பண்ணேன். பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே முளைகட்டி பண்ணுவாங்க. பாரம்பரிய அரிசியை பயன்படுத்தும் போது எல்லாரும் கழுவி காய வச்சு வறுத்துருவாங்க. நான் வந்து வறுக்க மாட்டேன். கழுவி நல்லா நிழல்லையே காய வச்சு அது வந்து வறுக்காம சத்து மாவா செய்யும் போது சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாம் வந்து சூட்டபிள் ஆகி வரல குவான்டிட்டி அதிகம் செய்யும் போது. அதனால இத மெத்தடாவே நம்ம கத்து கொடுத்துருவோம். நிறைய ரெசிபிஸ் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த அரிசியை வாங்கி அவங்களே பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு நினைச்சு.
1: சரிங்க, அதனால வந்து சத்து மாவு விற்பனை அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுல நிறைய
0: ஆமா
1: போட்டியும் வந்ததுனால
0: ஆமா
1: அதற்கு தேவையான அடிப்படையான
0: ஆமா
1: பொருட்களை விற்பனை செய்வோம்
0: ஆமா
1: அப்படின்னு இறங்கினீங்க. நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா முதல்ல தூய மல்லி பூங்கார் இந்த இரண்டு பாரம்பரிய அரிசி வகைகள் பத்தி சொன்னீங்க. வேற
0: ஆமா
1: என்னென்ன பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுங்க?
0: பூங்காருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இழுப்பைப்பூ பச்சரிசியை வந்து நிறைய கஸ்டமர்ஸ், என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி, பக்கவாதம், அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அவங்களோட வாய்ஸ் ஃபீட்பேக் கூட நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன் இழுப்பைப்பூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகு சம்பா. மிளகு சம்பா சில பேருக்கு ஃபேட்டி லிவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு குரல் பதிவா கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: ஏன்னா நம்ம சொல்றதை விட அவங்களே
0: ஆமா
1: சொன்னாங்கன்னா நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகுது.
0: ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு ஃபீட்பேக் தானே தேவையா இருக்கு. ஏன்னா எல்லாமே சோசியல் மீடியான்னு போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபீட்பேக்க பேஸ் பண்ணி தான் அடுத்த இம்ப்ரூவ்மெண்டே வந்து நமக்கு இருக்கு.
1: அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு குரல் பதிவுகள் அனுப்பும் போது, ஓ இவரு சொல்றாரு நம்மள முயற்சி செய்து பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தினா நல்லது, அதுக்கு வந்து ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத புரிதல் இருக்குங்க. ஆனா அது பயன்படுத்துறதுல நிறைய ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அவசர யுகமா இருக்கு, இதை ஊற வச்சு அதை அப்புறம் அது வேக வச்சு இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அதை சாப்பிடும் போதும் பாத்தீங்கன்னா நிறைய மென்று சாப்பிட வேண்டியதா இருக்கு. பொதுவா அந்த மாதிரி அரிசியை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிக்கு வரும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. அதனாலே நிறைய பேர் அதை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. இந்த அரிசினியோட மகத்துவத்தையும் அதை பயன்படுத்தும் முறையை நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இதுல வந்து நிறைய ஈஸியான ரெசிபிஸ் வந்து மக்களுக்கு கத்துக் கொடுப்பேன் சார். பர்டிகுலர் மாவு இல்ல ரவை வடிவத்துல அந்த அரிசியை மாத்த சொல்லி கொடுத்துருவேன். சோ அதை மல்டி பர்பஸா அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் இருக்கும் போது அந்த அரிசி மாவு வகைகள் தான் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி என்னோட குரூப்ல போடுவேன். அப்ப அந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மந்த் வந்து எங்கிட்ட பச்சரிசி மாவு வாங்கி நிறைய பேர் வந்து அதை மாவா ரெடி பண்ணி அவங்க வச்சுக்கிடுவாங்க. சோ அதை வந்து அவங்க ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியா யூஸ் பண்ணிக்க முடியும்.
1: மாவை எப்படி பயன்படுத்துறாங்க?
0: அது உப்மா ரவை மாதிரி செய்வாங்க சார். இடியாப்பம், கொழுக்கட்டை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான். ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா ஒரு நேரத்துல ஒரு விதமான அரிசி மாவு மட்டும் பயன்படுத்தணும்னு சொல்லுவேன் சார்.
1: ஏங்க
0: ஏன் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டா இப்ப காய்ச்சல் இருக்குன்னா அதுக்குரிய மாத்திரை மட்டும் தான் இருக்கணும். இப்ப தலைவலி அதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு போய் அந்த மருந்து எடுக்க தேவையில்லை. அதே மாதிரிதான் அரிசி எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. நமக்கு என்ன தேவையோ அந்த அரிசியை மட்டும் எடுத்தா போதும். எல்லா அரிசியும் கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லா விதமான அரிசியும் போட்டு நம்ம சாப்பிடணும் அவசியம் கிடையாது.
1: இப்போ இதுல இன்னும் ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பாரம்பரிய அரிசி வகைக்கு இந்த மாதிரியான ஒரு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பெரிய நம்பிக்கையா இருக்கு. சில அரிசி வகைகளுக்கு வந்து அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லா அரிசி வகைகளும் அப்படி சொல்ல முடியல. இப்ப நீங்க ஒன்னு சொன்னீங்க, இலுப்பை பூ சம்பா வந்து வாத நோய் உள்ளவர்களுக்கு வந்து அது நல்லா கேக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வந்து எப்படி நம்ம கொடுத்து பயன்படுத்தினவங்க சொல்றதை வச்சு நீங்க அதை மத்தவங்களுக்கு சொல்றீங்களா, இல்ல இதை பத்தி நீங்க எப்படி நீங்க ஆய்வு செஞ்சீங்க, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு?

0: இந்த அரிசிக்கு இந்த மாதிரியான மருத்துவ குணம் இருக்குன்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க?
1: எல்லா பாரம்பரிய அரிசிகளையுமே வந்து நான் பயன்படுத்தி பார்த்ததுதான் சார். எனக்கு வந்து என்னோட நாலேஜ் படி இது வந்து பாடி பெயினை குறைக்கிறது, ஆக்டிவா இருக்கிறது, டைஜஷன் ஈஸியா இருக்கிறது. என்னோட சைட்ல என்னோட உடம்புக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்த்தேன். அண்ட் ஒரு பேஷண்டா அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களோட வியூ பாயிண்ட சொல்றாங்க, இப்படிதான் இந்த நாலேஜ் போகும். ரெண்டாவது இதுல இந்த மாதிரி பயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய ஃபார்மர்ஸ் மூலமா அவங்களோட கம்யூனிட்டி மூலமா நான் தெரிஞ்சுக்குவேன் சார். அவங்க கண்டக்ட் பண்ற ஜூம் மீட்டிங், சில டாக்டர்ஸே ஃபார்மர்ஸா இருக்காங்க, அவங்க சொல்ற தகவல் இன்னுமே நம்பகமா இருக்கும்.
0: அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உள்ளவர்கள் சொல்றதை
1: ஆமா,
0: கேட்டுக்கிறீங்க, அதை வந்து மத்தவங்க கிட்ட கொண்டு போய்.
1: என்னோட கஸ்டமர்ஸ் எது கேட்டாலும் இப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கேக்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நான் டாக்டர்ஸ் வந்து யாரெல்லாம் ஃபார்மர்ஸா இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் சொல்வேன். அண்ட் இதை வந்து முழுக்க முழுக்க மெடிசினாவும் சொல்ல மாட்டேன், இதோட வந்து ஒரு கம்பைன்ட் அப்ரோச்சா, யோகா, மெடிடேஷன், ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லி மற்ற என்னெல்லாம் விஷயங்கள் வந்து அவங்க இஷ்யூக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியுதோ அந்த விஷயங்களை சொல்லி அவங்க அதை ஃபாலோ பண்றாங்களாங்கிறதையும் பாத்துக்கிடுவேன் சார்.
0: இப்ப எங்களோட யூடியூபோட பேர் என்னங்க? நீங்க என்ன மாதிரி வச்சிருக்கீங்க?
1: பாரம்பரிய அரிசிகள் தான் வச்சிருக்கிறேன் சார்.
0: பாரம்பரிய அரிசின்னு சர்ச் பண்ணா
1: பாரம்பரிய அரிசிகள்
0: அதுல உங்களுடைய பதிவுகள் நிறைய இருக்கா?
1: ஆமா, நிறையவே இருக்கு சார். இப்ப ரீசெண்டா ஏஐ ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால ஏஐ சார்ந்த வீடியோஸ் வந்து நிறைய நான் போட்டுட்டு இருக்கேன். அதோட பயங்கள் வந்து ரெண்டு பேர் பேசுற மாதிரி இல்ல நானே பேசுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஏஐ கான்செப்ட் வச்சு அதை கொடுத்துட்டு இருக்கேன். அது இன்னும் கத்துக்கிட்டும் இருக்கேன்.
0: பாரம்பரிய அரிசிகள் அப்படின்றதான் உங்களுடைய யூடியூப் சேனலுடைய
1: ஆமா
0: பேரு.
1: சார்.
0: சரி, இப்ப வந்து ஒரு முக்கோண வடிவத்தை என்னால பார்க்க முடியுது. ஒரு முனையில பாத்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க, இன்னொரு முனையில பாத்தீங்கன்னா பயனாளர்கள் இருக்காங்க, இன்னொரு முனையில பாத்தீங்கன்னா கீதா உட்கார்ந்து இருக்காங்க. கீதா என்ன பண்றாங்க அப்படின்னா, பாரம்பரியமான இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகளை வாங்கி அதற்கு தேவையை உருவாக்கி, தேவையை எப்படி உருவாக்குறீங்க அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணங்களை பத்தி சொல்றீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லி நீங்க அது ஒரு பயனாளிகளுக்கு கொடுக்குறீங்க.
1: இதுக்கு
0: சொல்லுங்க.
1: மேல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட முதன் முதல்ல பேசுறாங்க, எனக்கு பூங்கார அரிசி வேணும் அப்படின்னு அவங்க அவங்களா கேக்குறாங்கன்னா உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காண்டி அது கேக்கு நாங்க முத கேப்போம். அவங்க கேட்ட உடனே அதை குடுக்கிறது கிடையாது, அவங்க ஏதாவது ஒரு சில பர்பஸ் சொல்லுவாங்க ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடா. சோ இத தவிர வேற என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது அரிசிகள் இருக்கா அப்படிங்கற மாதிரியும் சொல்லுவோம் சார்.
0: சிறப்புங்க. அப்ப வந்து அவங்க தேவை அறிந்து குடுக்கறது, ஏன்னா தெரியாத கூட கேட்பாங்க.
1: காஸ்ட்லியா இருந்த டைத்துல எல்லாரும் கருப்பு கோணியும் கேட்டு வருவாங்க, பட் நாங்க சொல்லுவோம் அது அவ்வளவு காஸ்ட்லியா கொடுத்து வாங்குறதுக்கு அதுக்கு ஈக்குவலண்டான அரிசி பாத்தீங்கன்னா கார்த்திகானம், ரெண்டுலயுமே ஈக்குவலண்டான சத்துக்கள் வந்து இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. சோ ஒரு 100 ரூபாய் கம்மினாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பலன் தான் கொடுக்க போதுன்னு சொல்லி எடுத்து சொல்லுவோம்.
0: தவறான புரிதலை கூட சரி பண்றீங்க. அப்ப வந்து நிறைய இதை பத்தி படிக்கிறீங்க, அது தொடர்பான ஜூம் மீட்டிங் சொன்னீங்க, கூகுள் மீட், இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க தொடர்ந்து பின்பற்றி வரீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க இப்ப உற்பத்தியாளர் இல்ல, நீங்க வந்து ஒரு நடுவுல இருக்கிற ஒருத்தர் தான். அப்ப உற்பத்தியாளர் வந்து அதை சரியான முறையில உற்பத்தி பண்றாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லா இடத்துலயும் வருது. ஒண்ணுல ஒரு விவசாயி வந்து விதை வாங்குறாரு, பாரம்பரிய நெல் ரக விதை வாங்குறாரு அப்படின்னா, அதை சரியான இடத்துல வாங்கலனா விளைச்சலை குறையுது, அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ நம்பகத்தன்மை உள்ள ஒரு இடத்துலதான் போய் அவர் வந்து அந்த விதையை வாங்க வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு. அப்ப நீங்க வாங்கக்கூடிய விவசாயிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க?
1: ஆரம்ப காலகட்டத்துல நான் சொன்னேன், லாக்டவுன் முடிஞ்ச டைம்ல இந்த அரிசி நான் தேடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 30 விவசாயிகளுக்கு நான் போன் பண்ணுவேன், சாம்பிள்ஸ் வாங்குவேன், ரூபாய் கொடுத்துதான் வாங்குவேன். அதாவது நான் சாப்பிட்டா அதுக்கு எதுவும் எஃபெக்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அப்படிதான் நான் பாத்துட்டு இருந்தேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது, ஆரம்பத்துல சாப்பிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தேன், அது பேஸ் பண்ணி கொஞ்சம் மாத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து இதுக்கு வந்து சர்டிபிகேட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு, யாருக்கெல்லாம் வந்து சர்டிபிகேட் இருக்கு அதை வந்து அவங்க அனுப்ப சொல்லி நான் வெரிஃபை பண்ணுவேன் சார். அப்புறம் நேர்லயே வந்து நான் போயும் பாத்துருக்கிறேன் நான்.
0: இவர் இயற்கை விவசாயம் தான் பண்றாருன்னு சொல்லி அரசே வந்து இப்ப சான்றிதழ் வழங்குது.
1: ஆமா,
0: அது மாதிரி சான்றிதழ் பெற்று இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்தா நீங்க வந்து அந்த
1: ரெண்டு விதமான சர்டிபிகேட் இருக்குன்னு போகும்போதுதான் தெரிஞ்சது சார். அதாவது ஃபார்ம்ஸுக்கும் சர்டிபிகேட் இருக்கு, அவங்க கல்டிவேட் பண்ற அரிசிக்கும் சர்டிபிகேட் இருக்கு. சோ ரெண்டு விதமான சர்டிபிகேட்டும் இருக்கும் போதுதான் அந்த ப்ராடக்ட் தரமா கிடைக்கும்.
0: ஃபார்முக்கு ஒரு சர்டிபிகேட், உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசிக்கு ஒரு சான்றிதழ், இது ரெண்டுமே அரசு தான் கொடுக்குது.
1: ஆமா சார். அத வந்து அவங்க ரெனியூ பண்ற ப்ராசஸையுமே எங்களுக்கு நேரடியா அவங்க ஒரு வீடியோவா வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்பப்ப அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ், அவங்க அந்த ஆதாரத்தை வந்து அப்பப்ப எங்களுக்கு காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. விதை தெளிப்புல இருந்து அறுவடை வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து அவங்க எவ்வளவு கிளீனா பண்றாங்கிற ஃபாலோ அப் வந்து எங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அதான் நாங்க கான்பிடென்டா இதுல இருக்கிறது காரணம்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். விருதுநகர் மாவட்டம் அரு

0: கோட்டை எம் கீதா அவர்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேளாண் பெருமக்களே, பாரம்பரிய அரிசி விற்பனையில் எப்படி பக்குவம் அடைவது என்பதை மிகச் சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். தான் உணர்ந்த விஷயங்களை குறிப்பாக எளிமையாக சொல்லிக் கொடுப்பதில் வல்லமை உடையவராகவும் இருக்கிறார். வாடிக்கையாளருடைய குரல் பதிவை முதற்கொண்டு பதிவு செய்தும் வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? இதனால் இவர் அடைந்த பயன்கள் என்னென்னவிருக்கிறது? நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோமா?
1: கிட்டத்தட்ட அப்ப சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு 2022 இருந்து முழு மூச்சா இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசி விற்பனையில இறங்கிருக்கீங்கன்னு சொல்லலாமா கீதா?
2: ஆமா சார், கண்டிப்பா.
1: எவ்வளவு பயனாளர்கள் உங்ககிட்ட, வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க?
2: என்னோட வாட்ஸ்அப் குழுலதான் எல்லாருமே இருக்காங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கண்டிப்பா இருப்பாங்க.
1: சரிங்க, முதல்ல உங்களோட டேர்ன் ஓவர் எப்படி இருந்தது? இப்ப எவ்வளவு தூரம் அது முன்னேறி?
2: டேர்ன் ஓவரை வந்து பெருசா நான் போக்கஸ் பண்ணல சார். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 1/2 கிலோ கூட வாங்குறது கால் இல்லைன்னு சொல்லணும். பட் என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் கம்மியா இருக்கும் அந்த டைம் எல்லாம் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிருவேன். அந்த பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வெவ்வேறு விதமான வீடியோஸ் மாறி மாறி போட்டுட்டே இருப்பேன். ஆர்டர்ஸ் இருக்கும்போது அதை பார்ப்பேன். இப்படி பேலன்ஸ்டா போகும்போது அது ஒரு டைம்ல வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு 2025 இருந்து கும்பகோணம்ல பெஸ்ட் செல் பண்றதுக்கு அவார்டும் கொடுத்திருந்தாங்க.
1: சரி, கும்பகோணத்துல இந்த மாதிரி இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் மூலமா உங்களுக்கு விருது வேற வழங்கப்பட்டிருக்கு.
2: ஆமா,
1: கும்பகோணத்துல தான் நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தமா? அருப்புக்கோட்டை
2: கும்பகோணத்துல வாங்குறோம். பட் நிறைய ஆர்கானிக் விவசாயிகளோட கான்டாக்ட் நம்ம கிட்ட இருக்கு சார்.
1: சரிங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சிக்கல் என்ன, விவசாயிகளே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேரடி விற்பனை அப்படின்னு வராங்க, அவங்களே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அரிசியை பாதுகாத்து வைத்திருந்து தேவைப்படும் போது குடுக்கறதுலதான் அந்த நுட்பமே இருக்கு, வெற்றியே அதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க எப்படி இதை சமாளிக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஒரு வாடிக்கையாளரும் ஒவ்வொரு விதமா கேட்பாங்க. அதுவும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து நீண்ட நாள் வச்சுக்கவும் முடியல, ஒரு 2 மாதங்களுக்கு மேல போனாவே அதுல வண்டு வந்துருது, அதை பாதுகாக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்ப நீங்க வந்து எப்படி அதை வாங்கி வச்சு ஸ்டாக் பண்ணிக்கிறீங்க, அதை எப்படி வந்து விநியோகம் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: சரி, இதை பொறுத்தவரை நான் ப்ரீ ஆர்டர்ஸ் தான் சார் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக் கொஞ்சம் எடுத்து சென்ட் பண்ண ட்ரை பண்றேன். அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வண்டு வர்ற பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. சோ நான் ஒரு செட் ஆஃப் ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அதை அவங்க ஃப்ரெஷ்ஷா மில்லிங் பண்ணி கொடுத்ததும் என்னோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டு டிஸ்பேச் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஆர்டர் குறைவா இருக்க பட்சத்துல அவங்களே அனுப்பிடுவாங்க. சோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று அல்டர்னேட்டா பண்ணிட்டே இருப்போம்.
1: ஆனா உங்க இடத்துக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க அதை விநியோகம்?
2: ஆமா சார்.
1: வாடிக்கையாளர்கள் எங்கெங்க இருக்காங்க?
2: தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் இருக்காங்க சார். மெயினா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர்ல நிறைய பேர் இருக்காங்க சார்.
1: இது எல்லாமே இந்த சமூக வலைதளங்கள் மூலமா ஏற்பட்ட?
2: எல்லாமே யூடியூப் சேனல்ல இருந்து வந்தவங்க மட்டும்தான் சார்.
1: சரி,
2: இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் திருச்சி சொல்ல 1000% யூடியூப்ல இருந்து வந்தவங்க மட்டும்தான்.
1: ஓ, நீங்க யூடியூப் ஒண்டி தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்க?
2: இன்ஸ்டாகிராம் இருக்கேன், பட் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பொறுத்தவரை என்டர்டைன்மெண்ட் பர்பஸா தான் இருக்கு. இன்ஃபர்மேட்டிவா வந்து இப்போ வரைக்குமே ட்ரெடிஷனலா இருந்தா கூட யூடியூப் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் யூடியூப் தான்
2: என்ன பொறுத்த வரைக்கும்
1: தருது அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆமா.
1: சரிங்க, இப்ப வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான செய்முறையெல்லாம் நீங்க சொல்றீங்க, இந்த பாரம்பரிய அரிசி வகைகள், அதை சொல்லுங்களேன்.
2: மெயினா வந்து இடியாப்பம் மாவு பதத்துல செஞ்சு வச்சுக்க சொன்னேன் சார். அது வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் 7 to 9 months நல்லா இருக்கிறதுக்கான ஒரு மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான். பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி, நான் சின்ன வயசா இருக்கிறதுல இடியாப்ப ஷாப் வச்சிருந்தாங்க. சோ அவங்கள்ட்ட கத்துக்கிட்ட மெத்தட் தான் இதான் வந்து ட்ரெடிஷ்னலா முந்தி ஃபாலோ பண்ணது. அது மாதிரி களி, இந்த ரெண்டுமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நிறைய களி மாவு வந்து மார்க்கெட்ல இருக்கு, பட் அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், வறுத்து அரைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான் எல்லாத்தையுமே. ஊற வைக்கிறதுலதான் அதோட நியூட்ரியன்ஸே வந்து லாக் ஆகும்.
1: பொடி ஆக்கணும்ன்றீங்களே, இப்போ ஒரு அரிசி வந்து அது வடிவத்தை இழக்கும் போது பொடி ஆகும் போது அதனுடைய சத்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ?
2: அதாவது சில நேரங்கள்ல வந்து எல்லா விதமான கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சார். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கஞ்சி தான் சொல்லுவேன், செகண்ட் வந்து சாதம். அது ரெண்டும் உங்களுக்கு பண்ண முடியலையா, நீங்க பொடி வடிவத்துல கொண்டு வந்துருங்க, ஒரே ஒரு அரிசி தான் அட் அ டைம்.
1: உள்ளுக்குள்ளார வந்துட்டா அந்த சுவை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனுடைய மருத்துவ குணம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. உள்ளார கூட்டிட்டு வர்றதுக்கு எளிமையான முறைகளை ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன்.
2: ஆமா, எளிமையான முறைகள் சொல்லுவேன் சார்.
1: அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போக போக பாலிஷ் செய்யாத அரிசி வரைக்கும் போயிடுவீங்க இல்லையா?
2: ஆமா சார்,
1: அதுதான் நல்லது.
2: வச்சிருவோம் சார், கிட்டத்தட்ட ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நானே வந்து டெய்லி சாப்பிடுற ரெசிபிஸ் வந்து நான் போட்டோ எடுத்து போடுவேன். நான் இன்னைக்கு இது சாப்பிட்டேன், அரிசி மட்டும் கிடையாது, ஒரு யோகா பண்ணேனாலும் இன்னைக்கு இவ்வளவு சூரிய நமஸ்காரம் பண்ணோம், அதே மாதிரி இன்னைக்கு இந்த கிரீன் டீ குடிச்சேன், நானு நெல்லிக்காய் சாறு குடிச்சேன். ஓவராலா ஒரு வெல்பீயிங் வந்து கொண்டு வரணும். என்னோட குரூப்ல இருக்க எல்லாருமே வந்து ஓவராலா ஹெல்த்தியா இருக்கணும், அவ்வளவுதான்.
1: உடல் நலம் அப்படின்றது உணவு சார்ந்தது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில செய்யணும் அப்படின்றத வலியுறுத்துறீங்க.
2: ஆமா சார், நான் மெடிடேஷன் டீச்சர் ட்ரைனிங்கும் கத்துக்கிட்டேன். சோ அது சம்பந்தப்பட்ட வீடியோஸும் நிறைய நீங்க பாக்கலாம் சேனல்ல.
1: சரிங்க, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நீங்க வந்து அடிக்கடி

0: சொல்ற விஷயம் ஒரே அரிசி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க.
1: ஒரு நேரத்துல ஒரு அரிசி. ஆமா,
0: ஏன்னா பலவிதமான பாரம்பரிய அரிசிகளை கலந்து சாப்பிடும்போதுதான் உடல் ஆரோக்கியம் என்பது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. காலையில இந்த அரிசி, மதியம் இந்த அரிசி.
1: காலையில மதியம் நைட் மூணு விதமான அரிசி சாப்பிடலாம் சார். பட் ஒரு டைம்ல பர்டிகுலர் டைம்ல ஒரு விதமான அரிசி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ பீட்ரூட் சாறு குடிக்கிறீங்க, கூடவே நீங்க பால் எடுத்துக்கும் போது பீட்ரூட்ல உள்ள அயன் வந்து அந்த பால் வந்து அப்சர்வ் பண்ண விடாது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் ஒவ்வொரு விதமான அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான டைஜஸ்டிவ் டைம் எடுத்துக்கணும். சோ ஒரு இது சாப்பிட்டா அதோட பலன் முழுக்க கிடைக்கும். அடுத்த ஒரு 2 hours கழிச்சு மதிய வேலைக்கு வேற ஒரு அரிசி, அந்த மாதிரி போடுறது நல்லது.
0: எப்படி இருக்குங்க உங்க அனுபவம் இந்த விற்பனையை பொறுத்த வரைக்கும்?
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சந்தோஷமா இருக்கு சார். அதுதான் முதல்ல சொல்லணும், ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கறத தாண்டி மனசுக்கு நிறைவா இருக்கு. இப்ப நான் வேல்யூ ஆடட் போயிருந்தா கூட இப்போ டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படிங்கிற ஃபீட்பேக் வாங்குறது ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த டிசீஸ் இருந்தது எனக்கு இப்படி ரெக்கவர் ஆயிருக்கு. ஈவன் அந்த சுகர்னால வர டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு கருங்குருவை அரிசி சாப்பிட்டு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கும்.
0: சர்க்கரை அளவு வேறுபாடு அப்படின்றது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இருக்குன்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு தேவையான ஒரு பாரம்பரிய அரிசி அப்படின்னா நீங்க என்ன பரிந்துரை செய்றீங்க?
1: பொதுவா இந்த அரிசின்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரையும் அவங்க ஏஜ் என்னது, அவங்களுக்கு உமன்னா எப்படி, அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா இல்ல பிளட் ப்ரெஷர் இருக்கா, அதோட தொடர்புடைய என்ன சிம்டம்ஸ் இருக்கு. டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் சமநிலை மாற்றம் தான். இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் தானே. சோ அந்த ஹார்மோன் அஃபெக்ட் ஆகும் போது வேற ஏதாவது இஷ்யூஸ் வந்து உடம்புல வந்து சிம்டமா காமிக்கும். சோ அது என்ன சிம்டமோ அதுக்கும் சேர்த்த வரதான் அவங்க சாப்பிடணும்னு சொல்லுவேன். தெளிவா ஒரே அரிசி அப்படின்னு கிடையாது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும்.
0: கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு பாரம்பரிய அரிசி மருத்துவர் மாதிரியே இருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களை அப்படி எல்லாருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க அவங்களுக்கும் சொல்றீங்க.
1: ஆமா
0: சரிங்க. இப்போ அரிசி வாங்கும் போது சான்றிதழ் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறீங்க. விற்பனை செய்வதற்கு ஏதாவது நீங்க சான்றிதழ் வச்சுக்கணுமா?
1: நான் FSSAI மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்கேன் சார். ஏன்னா நான் எதுவும் மேனுபேக்சர் பண்ணல, சேல்ஸ் மட்டும்தான், ரீபேக்கிங் தான் பண்றோம். சோ FSSAI மட்டும்தான் இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன்.
0: இப்போ வந்து நிறைய விவசாயிகள் பாத்திருக்கேன் நான், ஆனா இப்போ ரொம்ப அந்த பிரச்சனை இல்ல. பாத்தீங்கன்னா இயற்கை முறையில பாரம்பரிய அரிசி வகைகள் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து எங்களால விற்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத பார்க்க முடியும். ஆனா இப்போ உங்களுடைய நேர்முகத்தின் மூலமா அவங்களுக்கு சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா, ஒரு தயாரிப்பே செய்யாதவங்களே விற்க முடியும் போது ஏன் உங்களால முடியல அப்படின்னு நமக்கு விவசாயிகள் கிட்ட கேக்குற மாதிரி.
1: அவங்க நேரடியாவே வந்து விற்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் தான் சார் நான் சொல்றேன். விற்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. மார்க்கெட் பண்ண வேணா முடியாம இருக்கலாம். சேல்ஸ் வேற, மார்க்கெட்டிங் வேற.
0: எப்படி வேற வேறன்னு சொல்லுங்களேன்.
1: மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த AI, ஒரு போஸ்டர் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்துறதுங்கிறது வேற. விளம்பரப்படுத்துறதுக்கு அப்புறம் விற்பனை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அதோட ரிசல்ட் தான் அது.
0: விற்பனைக்கு முதல் படியே விளம்பரப்படுத்துவது தான்.
1: ஆமா, இப்போ இருக்கிற காலகட்டத்துல அதுதான் முக்கியம்.
0: எதிர்கால திட்டங்கள்லாம் என்ன வச்சிருக்க?
1: நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ் எங்க கூட இருக்காங்க சார். அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் நிறைய மார்க்கெட்டிங் சைட் சொல்லி கொடுப்பேன். ஃப்ரீயா இருக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல எப்படி போஸ்ட் போடணும், ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட பேசினா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விஷயம் பேசணும், அவங்க என்ன பேசினா என்ன பேசணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் சேர்ந்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக.
0: அது ஒரு பக்கம். வந்து நீங்க மட்டும் முன்னேறாம மத்தவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம். இப்ப வந்து இந்த மாதிரி கேக்குறவங்கல வந்து விவசாயிகள் இருக்காங்களா இல்ல வியாபாரிகள் அதிகமா இருக்காங்களா எப்படிங்க, இல்ல உங்களை மாதிரி தொழில் முனைவோர் அதிகமா இருக்காங்களா?
1: அதாவது என்னோட கஸ்டமர்ஸே நிறைய பேர் இப்போ முன் வராங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய நாங்க ரைஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு டீம் வந்து இருக்குது. சோ அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு சேல்ஸ் குறையும் போது நான் கொஞ்சம் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். பட் ஆனா என்னோட கஸ்டமர்ஸ் விற்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா அதை பத்தின நாலேஜ் இருக்கு. அவங்க எந்தெந்த அரிசி சமைச்சு பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு குக்கிங் மெத்தட் தெரியுதா, பெனிஃபிட்ஸ் எதாவது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஒரு விலையை வச்சு அவங்களுக்கு கொடுப்பேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா, ஏன்னா இப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்னன்னா நீங்க ஒரு அரிசி வியாபாரி அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. நீங்க வந்து உடல் நலம் பேணுவதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் உங்களை நிச்சயமா சொல்லணும். ஆனா நான் இன்னொரு விஷயம் கேட்டேன், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விற்பனையில உங்களுடைய எதிர்கால கற்பனைகள் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பீங்க? இது மாதிரி
1: ஹோல்சேல் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். அதை வந்து இன்னும் ஆழமா பண்ணணும். ஹோல்சேல் வந்து ஒரு கமர்ஷியலா பண்ணாம இப்போதைக்கு நான் பண்ற ஹோல்சேல் டாக்டர்ஸ்க்கு கொடுக்குறேன். சோ அது மூலமா ஒரு பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். கிடைக்கலையா. சோ அந்த மாதிரி அந்த காசு வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம பாரம்பரிய அரிசியை கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கு சார்.
0: அப்ப மருத்துவர்கள் வந்து இப்ப பரிந்துரை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி பாரம்பரிய
1: இல்ல
0: அரிசி
1: சித்தா மருத்துவர்கள் அக்குபிரஷர் டாக்டர்ஸ்
0: அவங்க பண்றாங்க.
1: ஆமா.
0: நான் கூட

0: நினைச்சேங்க கீதா, நீங்க சொல்லுவீங்களோன்ட்டு. நானே விவசாயம் பண்ணி அதை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கோ நீங்க சொல்ல போறீங்களோன்னு நினைச்சேன். அதை தவிர மத்ததெல்லாம் சொல்லிட்டீங்க.
1: இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது சார். சோ இருக்கிறத எந்த அளவுக்கு பெஸ்டா கொண்டு போவோம்னு பாப்போம். ஏன் டெக்னாலஜி வந்து இன்னும் கத்துக்கிறதுனால நான் அது மூலமா அதை வந்து ஒரு தனி தொழிலா கொண்டுட்டு போலான்னு வச்சிருக்கேன். ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, சொன்னீங்களா ஃபார்மர்ஸ்க்கு விற்க முடியலன்னு. சோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா நம்ம ரீசனபிள் பிரைஸ்ல செய்ய முடியுமா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கேன்.
0: யாராவது வந்து என்னால அரிசி விற்க முடியல அப்படின்னா நிச்சயமா கீதாவை தொடர்பு கொள்ளலாம் இல்லையா?
1: கண்டிப்பா நிறைய பேர் பண்ணுவாங்க சார். அதே மாதிரி நெல் வந்து இருக்கு, நீங்க எடுத்து வித்து கொடுக்கறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணிருக்கேன். ரெஃபர் பண்ணும்போது நேரடியா அந்த மில் ஓனர்ஸ் வந்து போய் பார்ப்பாங்க, இல்ல ஃபார்மர்ஸ் போய் அவங்க நெல்லை பார்த்து நல்லா இருக்கான்னு லேப்ல டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே ஆச்சுன்னா நம்ம கொடுப்பாங்க சார். இப்படியும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இந்த லாக்டவுன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தான். நீங்க வெறும் பாரம்பரிய அரிசி வகைகள் மட்டும்தான் விற்பனை செய்வீங்களா?
1: மத்தபடி சில ஃபார்மர்ஸே வந்து சொந்தமா வேல்யூ ஆடட் பண்றாங்க. அப்படி இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட மட்டும் நான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்றேன். பட் தனியா யாராவது சேல்ஸ் பண்றாங்க வேல்யூ ஆடட் அப்படின்னா நான் பண்றது இல்லை சார். அதுக்கு ஒரு பெரிய காரணமும் இருக்கு. ஏன்னா வேல்யூ ஆடட் பண்ணும் போது எல்லாரும் எங்க கம்மியா ரா மெட்டீரியல் கிடைக்கும் அங்க சோர்ஸ் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஃபார்மர்ஸ்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்க பொருள் அப்படிங்கறதுனால அவங்களோட விலையும் நியாயமா இருக்கும், ப்ராடக்ட்டும் ஒரிஜினலா இருக்கும் நம்புறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா, நீங்க செய்யறது ஒரு நல்ல பணி தான். அதாவது இந்த இடத்துல வந்து விவசாயிகள் வந்து இயற்கை முறையில பாரம்பரிய நெல் ரகத்தை உருவாக்குறாங்க, உற்பத்தி செய்யறாங்க, ஆனா அது விற்பனை செய்யறதுல ஒரு தேக்க நிலை இருக்கு அப்படின்னும் போது உங்க மாதிரி ஒரு நல்ல முறையில ஒரு விற்பனை செய்து தரக்கூடியவர்கள் கிடைப்பது என்பது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில விவசாயிகள் நான் இந்த நிகழ்ச்சி செய்யும் போது என்கிட்ட கேட்பாங்க, இது மாதிரி விற்காத இருக்கு அப்படின்னும் போது நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன், இவர்கிட்ட இருக்கு நீங்க வேணா அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நடுநிலையை நான் சொல்லியிருக்கேன். ஆனா சில விவசாயிகள் வருத்தப்படுவாங்க, ரொம்ப கம்மி விலைக்கு கேக்குறாங்க சார், உற்பத்தி பண்ற விலையோட அவங்க கேக்குற விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்ன விவசாயிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு தெரியும். அது மாதிரி மன வருத்தம் இல்லாத வந்து இந்த தொழில உங்களால செய்ய முடியுதுங்களா கீதா?
1: செய்ய முடியுது சார். ஏன்னா நான் வந்து எல்லாமே ஆர்டர்ஸ் பேசிஸ்ல போறதுனால வேணா எனக்கு முடியுமான்னு நினைக்கிறேன். பட் மேனுபேக்சர் பண்ணுனே அப்படின்னா அவங்கள போல டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். அதுக்குதான் சார் திரும்ப சொல்ல, அவங்க வந்து மார்க்கெட்டிங் நிறைய கத்துக்கணும் சார். ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்றதை விட மார்க்கெட்டிங் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இனிமே வர காலகட்டத்துல. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு டீம் வச்சாதான் அவங்க செட் பண்ணிக்கிறது நல்லது.
0: விளம்பரப்படுத்துவதை கற்றுக்கொள்ளும் வரை உங்க மாதிரி ஒரு நல்ல விற்பனையாளரை அவங்க தொடர்பு கொள்றது நல்லதுன்னு தோணுது.
1: அவங்களும் கத்துக்கலாம், எங்க மூலமாகவும் விற்கலாம். ரெண்டோட பர்பஸ் ஒண்ணுதான் நினைக்கிறேன்.
0: வரி எதுவும் கட்டணுமா, அது மாதிரி எதுவும் இருக்குங்களா கீதா?
1: இல்ல சார், நாங்க எவ்வளவு தூரம் சேல்ஸ் பண்றோமோ எங்களுக்கு ஓரளவுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து கொடுப்பாங்க சார். ரெகனைஸ் பண்ணி
0: இல்ல நீங்க டாக்ஸ் கட்டுறது அது மாதிரியான விஷயங்கள்?
1: டாக்ஸ் எஃப்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இப்ப இல்ல சார். ஏன்னா ஜிஎஸ்டி எடுக்கும் போதுதான் அது போகணும். இப்பதான் நான் எஃப்எஸ்ஏ எடுத்து ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும் சார். சின்ன வியாபாரம் தான் எடுத்திருக்கேன். ஹோல்சேலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம்.
0: அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் நிச்சயமா எதிர்காலத்துல. அது மாதிரியான ஒரு வளர்ச்சி கீதாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க முழு முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நிச்சயமா உங்களோட வியாபாரம் பெருகும்.
1: ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி.
0: அப்ப அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ரொம்ப மகிழ்ச்சியமா திருச்சியில இருந்து நீங்க விருதுநகர்ல இருக்கீங்க, அருப்புக்கோட்டையில உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இதை கேட்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாருங்க, ஒருத்தங்க வந்து இது மாதிரி செய்யறாங்க. என்ன வயது தெரிஞ்சுக்கலாமா கீதா உங்களுக்கு?
1: 39 சார்.
0: 39 வயது ஒரு இல்லத்தரசி வந்து ஒரு ஆர்வத்தின் காரணமாக இது மாதிரி செய்ய முடியும் போது நம்ம இதே வேலையை செய்யறோமே நம்ம கூட இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சதுங்க உங்களுடைய பேச்சு. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களை, விருதுநகர் அருப்புக்கோட்டை எம் கீதா அவங்களுடைய கைபேசி எண் 63 69 78 70 16. இது வந்து எம் கீதா அவங்களுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 63 69 78 70 16. நன்றிங்க கீதா.
1: நன்றி சார். சார் ஆனா நீங்க கேட்டுக்கிட்ட அந்த இடியாப்பம் மெத்தட் நான் சொல்லலைங்க சார். கண்டிப்பா யூடியூப்ல இருக்குது. அதாவது சார் பச்சரிசி தான் அதை யூஸ் பண்ணும். பச்சரிசி வந்து 2 hours மட்டும் ஊற வைக்கணும் சார். எந்த பாரம்பரிய அரிசிக்கும் இது பொருந்தும். 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 25 மினிட் நல்லா அதை காய வைக்கணும். ஃபுல் ஈரமும் பெயரக்கூடாது. ஓரளவுக்கு செமி ட்ரையா இருக்கும் போது மிஷின்ல அரைச்சு வாங்கிட்டு வந்துடணும் சார். அதுக்கப்புறமா தலைவாணி உரைக்குள்ள போட்டு நீங்க ஆவியில 30 மினிட்ஸ் வேக வைக்கணும். அந்த மாவு அரைச்சிட்டு அந்த மாவு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே நிழல்லயே அந்த மாவை ஒரு 5-6 நாள் நல்லா காய வச்சு சளிச்சு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா 8-9 மாசம் தாராளமா இருக்கும். மூடு கொழுக்கட்டை நிறைய விதங்கள்ல வந்து இதை சூப்பரா பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா களி வந்து நான் கேட்டுக்கிற எல்லா நேர்களுக்கும் கண்டிப்பா நீங்க வறுத்த அரைச்ச மாவுல செய்யறது பெனிஃபிஷியல் கிடையாது. எப்படி செய்யணும்னா, ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, ஒரு குழி கரண்டி, எந்தாவது ஒரு பச்சரிசி ட்ரெடிஷனல் ரைஸ்ல போட்டுட்டு, அப்புறமா ஒரு

0: ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நீங்க ஊற வச்சிடணும். காலையில ஊற வச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் கிரைண்டரோ மிக்சியோ நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா மாவு வந்து வேக வைக்கணும் சார். நல்லா மாவு வெந்ததுக்கு பின்னாடி கருப்பட்டி போட்டு திரும்பவுமே நல்லெண்ணெய் எல்லாமே சேர்த்து கிண்டி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அல்வா மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஒரிஜினல் களி.
1: ரொம்ப நன்றி.
0: அவ்வளவுதான் சார்.
1: இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணுன்ற உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு புரியுது. நேரம் கருதி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
0: ஓகே
1: நன்றிங்க
0: சார்.
1: கீதா.
0: நன்றி சார்.
1: நன்றி.
0: நன்றி சார்.
2: ஒரு மலரானது தன் தேனை தேடி வரும் வண்டுகளுக்கு இனிய மனத்தையும் சுவையையும் அளிக்கிறது. தேடல் உள்ள மனம் எப்போதும் பிறருக்கு பயன்படும் விதத்தில் பல நல்ல விஷயங்களை ஈர்த்து தரும் என்பது போல விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுடைய அனுபவ பயணம் நமக்கெல்லாம் கிடைத்ததல்லவா? வேளாண் பெருமக்களே, நாம் எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதாது. ஆகவே உற்பத்தி செய்த பொருளை எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும் என்ற சமீபத்திய தொழில் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு, விற்பனை ரகசியங்களை தெரிந்து கொண்டு, அதற்கேற்றவாறு வாடிக்கையாளர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி தன்னுடைய பொருளை விற்பனை செய்ய முன்வர வேண்டும். இதைத்தான் வலியுறுத்தியது இன்றைய இயற்கையோடு இணைவோம் பயணம். எந்த ஒரு தொழிலிலும் வெற்றி அடைய வேண்டுமானால் தன்னிடம் இருக்கும் வளங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதற்கேற்ற ஆர்வத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது எல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி அடையலாம் என்பதை அடையாளப்படுத்திய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எம் கீதா அவர்களுக்கு நாமும் வானொலி சார்பாக ஒரு வாழ்த்தை சொல்லிக் கொள்வோம். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் ஹெச் சிவனேஸ் அவர்கள். நாளை 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் கால்நடை பண்ணை மேலாண்மையில் தடுப்பூசியின் பங்கு நேர்முகம். பங்கேற்கிறார் சேலம் கால்நடை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி இளையராஜா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்டு பயன் பெறுங்கள். மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள் அடுத்ததா இடைக்கால கீதங்களோடு கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இரவு இசை இனிமை. நேரம் 8 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பழங்குடியினருக்கான மேம்பாடு திட்ட பயன்கள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று கூறினார். இந்திய விமான நிறுவனங்கள் உள்நாட்டு மற்றும் சர்வதேச செயல்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விலை நிலைப்படுத்துதல் நிதியத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ராமேஸ்வரம் முதல் பாரதீப் வரை 8,300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 163 கிலோமீட்டர் நீள கடலோர நெடுஞ்சாலை அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். கர்நாடக முதலமைச்சராக அம்மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு டி

கே சிவகுமார் இன்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலோட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வராவும் 12 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களின் நலனுக்காக கர்நாடக அரசுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றும் என்றார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18 தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வரும் நாற்றங்கால் பண்ணை, பயோகேஸ் உற்பத்தி பணிகள், நெகிழிக் கழிவுகள் முறைப்படுத்தும் திட்டம், திடக்கழிவு மேலாண்மை திட்டப் பணிகள் உள்ளிட்டவற்றையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டை விளையாட்டில் முன்னணி மாநிலமாக உயர்த்தும் நோக்கில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்த அவர் தமிழ்நாட்டின் கடற்கரை விளையாட்டுக்கான தேசிய முதன்மை நிலையம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறாத கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் தமிழ்மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தடையின்றி உரம் கிடைக்க மத்திய அரசின் உர விநியோக செயலியில் பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய புரோட்டீன் மிட்டாய் வழங்கும் திட்டத்தினை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 16 வட்டாரங்களில் 140 மையங்களில் உள்ள குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளம் மற்றும் மாஹே பகுதிகளுக்கு அதிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் இந்த மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆயுஷ் சீனாவின் ஹாங் யாங் வெனை 8-21, 22-20, 21-15 என்ற செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

கிலோஹெர்ட்ஸிலும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 என்கிற முன்னிணைப்பினோடு 246 102-1 மற்றொரு 240 102-1.

இசை பலருக்கு விருந்து, சிலருக்கு மருந்து. இனிய இசையில் அமைந்த பாடல்கள் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இரவு இசை இனிமை. 8:06 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-இலும், மதிய அலை 9:33

0: அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க, எங்கிருந்த?
1: நாங்க புதுப்பேட்டில இருந்து சுதா குமார் பேசுறோம் சார்.
0: சுதா குமார்,
1: கரூர் மாவட்டம்.
0: சரிங்க, கரூர் மாவட்டம். புதுக்கோட்டை நீங்க இப்ப?
1: இல்ல சார், புதுப்பட்டி.
0: புதுப்பட்டிங்களா?
1: ஆத்திமலை. ஆத்திமலை.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? படிக்காதவன் படத்துல இருந்து ஒரு கூட்டி கிளியாக அந்த பாட்டு போடுங்க சார்.
0: என்ன காரணம் அந்த பாட்டுக்கு?
1: பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். சிவாஜி மலேசியா வசதேவ பண்ணது.
0: சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி.
1: லைன் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இடையில இந்த இது இந்த நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் விட்டு போயிருந்தீங்களா சார்?
0: விட்டு போகவே இல்லையம்மா, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேம்மா.
1: இல்லைங்க சார், நேர் விருப்பம் சொல்லி நீங்களே பாட்டு போட்டீங்க. இடையில தொலைபேசி இந்த இதை அழைச்சி பேசி பாட்டு போடல கொஞ்ச நாளா.
0: ஆமா ஆமா, எலெக்ஷனுக்காக.
1: ஆமா சார். சரி,
0: வந்துருச்சு. அது எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆ
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஆ சரி,
0: நன்றிங்கம்மா, நன்றி.

8 மணி 16 நிமிஷம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்களை அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இனிப்பில் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.

0: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
0: எசனப்பட்டியிலேருந்து பாலு பேசுகிறேன் சார்.
1: பாலு சார், சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்
0: இன்னைக்கு? சார் பணக்காரம் படத்துலேருந்து ஏதோ ஒரு சாங்
1: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி சார் இணைப்பில் வந்ததுக்கு. நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த படத்துலேருந்து பாடுறது கேட்டு ரசிப்போம்.

0: 8:21 நிமிடத்திற்கு நேரில் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமையோடு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். யாரு சார்?
1: திருச்சி மாவட்டம் மணிகண்டம் சேதுரப்பட்டி பாபு சார்.
0: பாபு, என்ன பாட்டுங்க ஐயா வேணும்?
1: செம்பளி ஆடு செம்பளி ஆடு போங்க சார்.
0: என்ன படம்?
1: படமா தெரியாது சார், நான் பார்த்ததே இல்லை.
0: பார்த்ததே இல்லை? பாட்டு கேட்டிருக்கீங்க?
1: பாட்டு கேட்டிருக்கேன் சார், படம் பார்த்தது இல்லை.
0: சரிங்க. அந்த உழவன் மகன் அந்த திரைப்படம் கேட்கலாமா?
1: இதான் ஃபர்ஸ்ட் சார்.
0: அப்படியா? இதான் முதல்வர் இன்னைக்கு தான் பேசுறீங்களா?
1: முதல்வர் இன்னைக்கு தான் சார், நிறைய நாள் டைப் பண்ணி கிடைக்கல, இன்னைக்கு தான் சார் கிடைச்சிருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம்.

0: யாரு சார்?
1: திருச்சி மாவட்டம் மணிகண்டம் சேதுராப்பட்டி பாமன் சார்.
0: பாபு என்ன பாட்டுங்க ஐயா வேணும்?
1: செம்பளி ஆடு செம்பளி ஆடு போங்க சார்.
0: என்ன படம்?
1: படமா தெரியாது சார், நான் பார்த்தது இல்லை.
0: பார்த்ததே இல்லை, பாட்டு கேட்டிருக்கீங்க?
1: பாட்டு கேட்டுருக்கேன் சார், படம் பார்த்தது இல்லை.
0: சரிங்க, இந்த உழவன் மகன் அந்த திரைப்படம் கேட்கலாமா?
1: இதான் ஃபர்ஸ்ட் சார்.
0: அப்படியா, இதான் முதல்வர் இன்னைக்கு தான் பேசுறீங்களா?
1: முதல்வர் நீங்க தான் சார், நிறைய நாள் டைப் பண்ணி கிடைக்கல, நீங்க தான் சார் கிடைச்சிருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கடிதங்கள் எழுதுங்க நிகழ்ச்சியை பற்றி, எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுட்டு அதை பற்றி உங்களுடைய கருத்தெல்லாம் கடிதங்கள் எழுதுங்க.
1: சரி சரி,
0: ஒரு மூணு நாள் நான்கு நாள் இடைவெளி விட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வாங்க.
1: சரி சரி,
0: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.

0: La la la la la la la la la la la la la la la la. 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை 8:27 ஆக போகுது. இனிப்பில் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி சோழனார்லேருந்து ராமலிங்கம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு உடன்பிறப்பு படத்துல இருந்து சாமி வருது சாமி வருது வழியை விடுங்கடா அந்த பாட்டு வேணும் சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா.
1: இந்த பாட்டு வந்து இன்னைக்கு தேய்பிர சதுர்த்தி சார், அதனால பிள்ளையாருக்கு ஏற்ற பாட்டு சார், அதுக்கு நான் கேட்கறேன் சார். நான்
0: சரிங்கய்யா சரிங்கய்யா, உங்க விருப்பப்படியே அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பு வந்ததுக்கு.

0: எவர்கிரீன் 80-90 பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இரவு இசை இனிமையில். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறான்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்கய்யா?
1: கரூர் மாவட்டம் அடசியிலிருந்து பொன்னிச்சாமி பேசுறேன்.
0: பொன்னிச்சாமிங்க ஐயா, என்ன பாடல் வேண்டும்?
1: காதலன் படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம்.

0: 8:38, இனிமையான இரவு நேரத்தை இடைக்கால பாடல்கள் மேலும் இனிமையாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்மோடு இணைப்போகும் நேயர் வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன கொழஞ்சி நாதன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு இன்னைக்கு ஐயாக்கு?
1: இன்னைக்கு சைக்கிள் தினங்க ஐயா. அனைவரும் சைக்கிளை ஓட்டி ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டுக்கிறாங்க.
0: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, என்ன பாட்டு இன்னைக்கு ஐயாக்கு வேணும்? நான் சைக்கிள் தினமும் சைக்கிள் சம்பந்தமா பாட்டு கேட்பீங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கேட்கும் பார்த்தா எனக்கு சிந்தனையே மாறி
0: போச்சு.
1: அந்த விவசாயத்தை பத்தி ஒரு பாட்டு, அதாவது நினைக்கவே ஒரு சங்கீதம் நினைக்கிறேன், விஜயகாந்த் படம். அதுல வந்து ஏர் கலப்ப அந்த மோட்டர் வந்துச்சு. இப்பதான்
0: நினைவே ஒரு சங்கீதம் படத்துல இருந்து.
2: முந்தி முந்தி விநாயகரே, 30 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: அற்புதமான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்குது இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். எவர்கிரீன் 80-90 பாடல்கள் நேர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார். கோபால் சரவண் சார், இருவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: சொல்வது யார்?
1: என்ன சார்
0: சொல்வது யாரு?
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் சார்.
0: தேவேந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி. ஆமா,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: சரி சார், எனக்கு வந்து எனக்கு நீதானா அந்த கோயில்ல வந்து இளையராஜா சித்ராமா பாடியிருப்பாங்க, பூஜைக்கேத்த போகுது நேத்துதானே பூத்தது பூத்தது யாரத பார்த்ததுன்னு. இசை நல்லா அருமையா கொடுத்துருப்பாரு இளையராஜா
0: ஐயா.
1: சித்ராமா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த பாட்டு எங்க போட்டாலும் நம்ம எஃப்எம்ல போட்டாங்கன்னா நின்னு கேட்காம போவே மாட்டேன் சார். நல்லா அருமையான ஒரு பாடல்.
0: சரிங்க ஐயா, கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி நன்றி.

0: கே எஸ் சித்ரா கங்கையமரன் குரல்களில் பாடல் கேட்டு நினைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் சார்.
0: யார் பேசுறீங்க ஐயா, பேர் என்னங்கய்யா?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் சார், தனபால் மல்லிகா.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. என்ன பாட்டு வேணும் ஐயாக்கு?
1: வேலைக்காரர்கள் வந்து தோட்டத்தில் பார்த்துக்கிட்டி சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்கய்யா. நன்றிங்கய்யா இனிப்பில் வந்ததுக்கு.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நான் அடிச்சு அடிச்சு பார்த்து பட்டனே செல்ல வீணா போய மாட்டேங்க சார்.
0: எப்படியோ உங்களுக்கு இன்னைக்கு இணைப்பு கிடைச்சிருச்சு.
1: ஆமாம் சார், நாலஞ்சு திரும்பி பேசியிருக்கேன் சார்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. இன்னைக்கு வந்து இணைப்பு வந்து முயற்சி பண்ணி கிடைச்சிருச்சு உங்களுக்கு.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. நன்றி, நன்றி. 8:50 ஆகுது, நேர் கேட்ட பெரும் பாடலை கேட்டலாம்.
2: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து இருக்கு.

0: இன்னைக்கு இரவு இசை இனிமைய நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் குருவி குண்டாம்பட்டி என்ன ஆர்வம் பேசுறேன்.
0: ஆர்வம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? உனக்காக வாழ்கிறேன் படம் சார்,
0: ம்,
1: அதுல வந்து இளஞ்சோலை பூத்ததா அந்த பாட்டு சார்,
0: கேட்கலாமா?
1: மிக்க நன்றி சார்.
0: நன்றி நன்றி. இன்னைக்கு இரவு இசை இனிமையில பிரியம் தொடங்கி உனக்காக வாழ்கிறேன் அந்த தொடங்கி இந்த பல வரைக்கும் கேட்டிருக்காங்க நேயர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள், பங்கு பெற முயற்சித்த நேயர்கள், கேட்டு சித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

இனிமையான இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்க இனிய பாடல்களோடு திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இனிய ராகம்

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: இனிய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.
1: ஹும் ஹுமா ஹும் ஹும்

அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி அல்லது A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி FM Rainbow 102.1 இனிய ராகம்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10 plus 2 BTEC Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: இனிமையான பாடல்களோடு இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெஞ்சத்தோடு கலந்து நினைவுகளோடு உறவாடும் காவிய கானங்கள் காற்றலையில் தவழும் நேரம். 10:02 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கும் இருக்கிறோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்க சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 240 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க, விருப்பமான பாடலை கேட்டு ரசிங்க.

0: அன்றும் இன்றும் என்றும் நம் மனமிட்டு நீங்காத திரை இசை பாடல்களோடு ஞாபகம் வருது நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம் ஓடி இணையும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: கம்பளூர் மாவட்டம் சக்கரமனை கிராமத்திலிருந்து அமல ஸ்டீபன் பேசுறேங்க சார்.
0: ஐயா என்ன பாட்டு வேணுங்க ஐயா?
1: சார் படம் வந்து வெள்ளி விழா. காதூரமாய் நான் பாடுவேன் மனதோடுதான்.
0: நன்றி நன்றிங்க. நீங்க கேட்ட அந்த பாடல் நம்மளும் கேட்டு ரசிச்சிருவோம் நேர்களோடு சேர்ந்து.

0: 10:12 நிமிடம் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் நேர். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல்காரப்பட்டியில இருந்து தங்கராஜ் பிரியா பேசுறயா. அன்பு தம்பி அதுக்கே வணக்கம்யா. இரவு வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். சொல்லுங்க, என்ன பாட்டு இன்னைக்கு?
1: நிலமையா
0: நலமா இருக்கும் நீங்க?

0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கையா? நல்லா இருக்கையா?
0: சரிங்கய்யா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பொண்ணுக்கு தங்க மனசுல இருந்து தஞ்சாவூர் சீமையிலுங்கிற பாட்டு போறியா?
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா. கரூர்ல இருந்து தஞ்சாவூர் போயிட்டீங்களா?
1: ஆமா. அது
0: சரி சரி.
1: அது தஞ்சாவூருக்கும் கரூருக்கும் 60 கிலோமீட்டர் வர அவ்வளவு ரொம்ப எல்லாம் இல்ல, போன 10 நிமிஷத்துல ஒரு 3/4 கிலோமீட்டர் கொடுத்து விட்டுருவாங்க.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட மாதிரி பாடல் கேட்டுடலாங்கய்யா.

0: காலத்தளியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் பிரதி நிகழ்ச்சியோடு. இப்போ இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். 10:16 ஆக போகுது. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இணைவது திருச்சி காஜாபேட்டை ரசி பேசுறேன் சார்.
0: ரசித்தையா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து பாசமலர். அதுல வந்து பாட்டு ஒன்று கேட்டேன், ஜமுனாணி மேடம் பண்ண நல்லா இருக்கு பாட்டு கேட்கறதுக்கு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா. நன்றி. இனிப்பில்
1: நன்றி சார்.

0: ஞாபகமறுதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1 10:21 நம்மோடு இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: திருமணமிடம் சொல்லி சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: சாந்தி நிலையம் படத்திலிருந்து கடவுள் ஒரு நாள் உலகை காண தண்ணி வந்துடும் பாட்டு சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? நன்றி இனிப்பு வந்ததுக்கு.
1: ஓகே சார், நன்றி சார்.

0: 10:24 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியோடு. மலரும் நினைவுகளை மனதோடு சேர்க்கும் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஞானாம்பலம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இந்த காற்றினிலே வரும் கீதத்துல இருந்தேங்க சார், ஒரு வானதில் போலே என் வாழ்விலே வந்த அந்த பாட்டு வேணும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.
1: நன்றிங்க சார்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு ஞாபகம் வருதியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 10:29 நேர்களை நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும்னா சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: லால்குடியிலிருந்து கே கே சாமி ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் ஐயாவுக்கு?
1: நீதிக்கு தலை வணங்குறது எந்த பாடலாலும் போடுங்க ஐயா.
0: கண்டிப்பாங்க ஐயா, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் எடுத்து கேட்டு ரசிப்போம்.
2: இந்த

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் 10:34 நிமிடத்திற்கு நம் மோடி நேம் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு
1: சார்? எனக்கு வந்து அந்தேபா படத்துல இருந்து நான் பார்த்தது இல்லை அந்த படத்தை.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா, அடுத்த முறை பேசும்போது கொஞ்சம் வானொலியுடைய ஒலி அளவு குறைச்சி வச்சுட்டு பேசுங்க. அதாவது இப்போமே வந்து நான் பேசினது எனக்கே திரும்ப கேட்ட மாதிரி இருந்தது, அதனால சொன்னேன் நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் இப்போ கேட்டலாம்.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்க. திருவடி மருத்துவ வட்டம் நெய்க்கு போய் தோப்பு தரும் போட்டீங்க.
0: மூர்த்தி ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு இன்னைக்கு கேட்க போறீங்க?
1: புதிய பறவைகள் சுசிலமேட பாண்ட பாட்டு, பார்த்த ஞாபகம் இல்லையோ அந்த பாட்டு கொடுங்க.
0: சரிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் வந்து நன்றி.
1: நன்றி.
0: கேட்டு நீந்திரங்கள் நேர்களே, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நேரம் 10:39.

0: ஒன்று இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஆவாரம்பட்டி துறை ரத்ன சாமி சார்.
0: ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: நான் ஏன் பிறந்தேல, நான் ஏன் பிறந்தே, நாட்டுக்கு நலம் என்ன புரியுங்க, அந்த பாட்டு
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. ஐயா கேட்ட பாடலில் நம்மளும் கேட்டு ரசிப்போம்.

கண்டவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடி

0: நலம் என்ன புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: ஞாபகமிருதி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேர்கள் அவங்க விருப்பமான பாடல்களை தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. 10:47 ஆகுது. இணைப்பில் வரக்கூடிய நேர், வணக்கம்.
2: வணக்கம் சார், கரூர் மாவட்டம் குடித்துறை சண்முகசுந்தரம்.
1: வணக்கம் சார், என்ன பாட்டு வேணும்?
2: எஞ்சிருக்கும் வரையிலிருந்து முத்துக்கிலோ கண்கள் அந்த பாட்டு போடுங்க.
1: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் நேர். வணக்கம்.
1: செய்வதும் மலர்வதும் இளவுக்கு ஒரு அழகென்றால், உதிர்வதும் மலர்வதும் பூக்களுக்கு ஒரு அழகென்றால், தொடுவதும் விலகுவதும் அலைகளுக்கு ஒரு அழகென்றால், திருச்சி வானொலி நிலையத்தில் 102.1 வசந்த் ஞாபக நிகழ்ச்சியில் இணைவதே ஒரு அழகுதான்.
0: வசந்த் அழைப்புக்கு போயிட்டீங்களோ?
1: அதுலயும் நாங்க வந்து வந்து எங்களுக்கு அப்படியே
0: பழக்கம் ஆயிடுச்சு.
1: பழக்கம் இல்லைங்கய்யா.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும், யார் பேசுறீங்க?
1: நான் காட்டுலேருந்து பேசுகிறேன். என் பேர் ராமன் ஐயா. எனக்கு வந்துங்க ஐயா, இந்த ஒரு அதாவது இந்த புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, அன்னைங்கிற திரைப்படத்தில் புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இங்கே சந்திரபாபு ரொம்ப நல்ல அழகாக சூப்பராக பாடியிருப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடிருப்பாரு. இந்த பாடல் 100 முறை கேட்டால் கூட சலிக்கவே சலிக்காது.
0: அப்படி
1: ஒரு அருமையான பாடலாம் ஐயா.
0: நிச்சயமா, நிச்சயமா, நன்றிங்கய்யா இனிப்பில் வந்ததுக்கு. கேட்டுடலாம் பாடல்.

0: 10:55 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இணைப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம், என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காலேஜ் இக்பால் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், எல்லாரும் நல்லா இருக்கும். இரவு இசை நினைக்கே போட்டேன் சார், லைன் கிடைக்கல.
0: எப்படியும் இன்னைக்கு நிறைவு நேராவது வந்து பேசிடலாம்.
1: ஆமா சார், வந்துட்டேன். இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தேன் சார், சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு இருந்தது சார்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்ட நேர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிலைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:45 துவங்கும். அதுவரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாக கேட்கலாம். இணைந்திருங்கள் இதே அலைவரிசையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் ஈதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். இன்னும் என்ன செய்வதாக உத்தேசம், இசையை பின்னிக் கொள்கிறது காற்று.

0: இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். கனத்த இதயம் சொல்ல தயங்குவதை
1: கண்கள் சொல்லிவிடுகின்றன. தாமதத்திற்கு காரணம் ஏனோ?

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். கண்களில் துள்ளும் மீன் இனங்களுக்கு நாணம் ஏனோ

நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பதும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 மனசு மயங்கும். நகர்ந்து செல்லும் காற்றும் நகர்ந்து செல்லும் காற்றும் உன் பேரை நுகர்ந்து கொண்டே செல்வதன் அதிசயம்தான் என்ன?

அழகான பறவை, அழகான பறவை சிறகை விரித்து பறக்க ஆசைப்படுகிற போது காற்றின் துகள்கள் அதை தடுத்து விடுமா என்ன?

வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சி நிறைவாக வலையோசை வளைந்து நெளிந்து வருகிறது. கேட்டு மகிழுங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.

வண்ணங்கள் தென்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள்.

சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

எண்ணங்கள் வளர்வது, இயற்கைகள் மலர்வது, இன்பங்கள் தெரிவது, உணர்ச்சிகள் வருவது எதற்காக? உன்னோடு நான் வாழ, என்னோடு நீ சேர, எல்லாம்

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்களம். திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களை நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் எஸ்எம்எஸ் தரணிக்குமார் அவர்கள் தவில். நாதலோலுடை தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கல்யாண வசந்தம். ரூபகதாளம்.

திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களை நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருபரனே நீலகண்ட சிவன் பாடல் வராளி ராகம் கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் எஸ் எம் எஸ் தரணிகுமார் அவர்கள் தவில்.